உலக நாடுகள் மத்தியில் நாட்டின் மாண்பை காப்பதோடு இருவழி உறவை வலுப்படுத்தும் உயர் கடப்பாட்டை தூதரக அதிகாரிகள் கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமது சயீத் அமீடி தெரிவித்துள்ளார். அவர்களின் அனுபவமும் நிபுணத்துவமும் கடமையை சிறப்பாக ஆற்ற வழிவகுக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். மலையேறும் நடவடிக்கை உள்ளிட்ட அதிக இடர் உள்ள விளையாட்டுகளுக்கான விதிமுறையையும் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை எஸ்ஓபியையும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை மதிப்பிடுவதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ டாக்டர் நோரிஷா முகமது தெரிவித்துள்ளார். மலையேறிகள் காணாமல் போகும் சம்பவங்களை தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டு அவை மேம்படுத்தப்படவுள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவுடன் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். மேற்காசிய போரில் அந்த யூத தலைவர் சில விவகாரங்களில் தவறு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாக இருப்பினும் சில விவகாரங்களில் ஒருமித்த கருத்தும் மற்றவற்றில் முரண்பாடுகள் உள்ளதாகவும் சிபிஎஸ் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். கனடாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறார் சமூக ஊடக கணக்குகள் பயன்படுத்துவதை முடக்குவதற்கான சட்டத்தை அந்நாட்டு பண்பாட்டு அமைச்சர் மார்க் மில்லர் அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமின்றி தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் சேவை வாயிலாக நீக்கப்படும் என்றார் அவர். விளையாட்டு தகவல். உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கான சோமாலி நடுவர் ஒமார் அர்தான் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது சற்றும் எதிர்பாராதது என ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ கூறியுள்ளார். எனினும் அந்த முடிவு தமது குழுவினரின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னலில் இந்த பக்கம் மோகன் பூன் அவங்களோட பேசிட்டு இருக்க உங்கள் காலை பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. அங்கே எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த, உண்மைக்குமே வந்து உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தருணம், அதற்கான தொடக்க விழா, உலக கிண்ண பெருவிழா இன்றைக்கு நடக்க போகுது இல்லையா போனா?
1: ஜூன் 11 இந்த 4 வருடங்களுக்கு ஒரு முறை காத்திருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு தொடங்கி இருக்குது. அதனால இந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியிலேயே மிக பெரிய உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியா நீங்க
0: ஏதாவது திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்களா? எப்படி பாக்குறது, எங்க பாக்குறது, யார் கூட பாக்குறதுன்னு அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. இப்ப நமக்காக டை டை பாடல் வருது. இவரிடத்திற்கான உலக கிண்ண கார்பந்து போட்டியினுடைய அதிகாரப்பூர்வ பாடல்.
1: ஆமா, ஷக்கீரா வராங்க.
2: ஷக்கீரா, We are ready.

0: உலகக்கின்ன காற்பந்து பெருவில் அந்த பட்டாசுலாம் வெடிக்கிறாப்பே தெரியுது. உலகமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தக்கூடிய தருணம் இன்றைக்கு வந்து காலை வாக்கில் தான் அதோட தொடக்க விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது.
1: மெக்சிகோ அந்த நாட்டோட நேரப்படி பாத்தீங்கன்னா ஜூன் 11 காலை மணி 11:30 அந்த தொடக்க விழா நடைபெறவிருக்கின்றது. பிரபல உலக பிரபல நட்சத்திரங்கள்லாம் அதுல வந்து பங்கெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, கனடால யுஎஸ் எல்லையும் நடக்க போகுது. ஏறக்குறைய 104 ஆட்டங்கள் 14 நகரங்கள்ல நடக்க போகின்றது.
0: ஆமா, ஆக 16 நகரங்களும் ரொம்ப ஆயத்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நாங்க முடிச்சிட்டோம், ரொம்ப தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல முடியல என்னன்னா, இந்த உலகக்கிண கார்பந்து போட்டின்னு வரும்போது உலக மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஆர்டிஎம் ஒலிபரப்பு அப்படின்னு சொல்லும் போது அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு இந்த முறை வந்து வழங்குறாங்க. நீங்க எப்படி எல்லாம் நீங்க பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி 1 பாக்கலாம், டிவி 2 பாக்கலாம், டிவி ஓகேல பாக்கலாம், ஆர்டிஎம் கிளிக்ல பாக்கலாம், பிறகு மை ஜிஓவி அப்படின்ற செயலி அல்லது அகப்பக்க முகம் மூலமாக நீங்க இந்த விளையாட்டுகளை பாக்கலாம்.
1: அதாவது நம்ம சொல்றோம், நீங்க வேலை செய்யும் இடத்துல வந்து எப்படி பாக்க போறீங்க கார்பந்தாட்ட போட்டி நடக்குது, நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அதிகாரப்பூர்வ ஒலிபரப்புனா நம்ம உட்கார்ந்து பார்த்தா கூட
0: பாத்துக்கிட்டே கூட பேசலாம்,
1: பாத்துக்கிட்டே பேசலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
0: ஆமா,
1: அந்த மாதிரி ஒரு சூழல் ஆர்டிஎம்ல இப்ப ரொம்ப அந்த கோலாகலம் தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: ஏன்னா இன்றைக்கு கூட இரவு பொழுதுல வந்து முதல் ஆட்டம் வந்து நம்முடைய தொடர்பு அமைச்சரோட சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு
1: ஆர்டிஎம் பணியாளர்கள் அவரு கூட சேர்ந்து பார்க்க போறேன் இன்றைக்கு இரவுல.
0: அதனால இந்த கொண்டாட்டம் அப்படின்றது வேலை இடங்களில் அதிகமா இருக்கும், பேச்சுக்களும் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். இடங்கள்லாம் இது பற்றிய சுவாரஸ்ய பேச்சுக்கள் தான். சரி, நீங்க இப்போ அழைத்து தாராளமா பகிர்ந்துக்கள் எல்லாம் நீ எப்படி எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க?
1: மூன்று நாடுகள்ல நடக்குது நேர மாற்றங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்க போது, எப்படி தயார் நிலையில இருக்கிறீங்களா, எந்த ஆட்டத்தையும் விடுறதா இல்லங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அழைத்து சொல்லுங்க.

0: ஹரிச்சரன் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், உலக கிண்ணம் வந்து இன்றையோட தொடக்க விழா காணவிருக்குது, போட்டிக்கெல்லாம் வந்து தொடங்க போகுது இல்லையா?
1: ஆமா, நம்ம இன்றைக்கு அப்படின்றோம், ஆனா பொதுவாகவே அந்தந்த நாடுகள் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே 12ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். ஆனாலும் இந்த தயார் நிலை எப்படி இருக்குங்க? ஏன்னா நேர மாற்றங்கள் 3 நாடுகள்ல நடக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நம்ம பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இந்த வருஷமும் வாய்ப்பு இருக்கு நமக்கு,
0: புவனோ பிரேசில் பக்கம் அப்படின்றதால ரொம்ப ஆர்வமா பேசுறாங்க.
1: நான் ஜெர்சியோட தான் வந்திருக்கேன் இன்னைக்கு வேலைக்கு.
2: நன்றிங்க.
1: நம்ம பிரேசில் வாழ்க்கை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: உலக கிண்ணம் குறித்து இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோங்க. எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க, நான் பார்ப்பேன், கொண்டாடுவேன் அப்படின்ற மாதிரி நேர்கள் அழைத்து சொல்லலாம் சொல்லிருந்தோம்.
2: சரி, பலர் தயார் நிலையில இருக்காங்க அழைப்பிலே தெரியுது.
3: ராம் பேசுறேன், ரவாங்ல இருந்து.
1: சொல்லுங்க ராம், எப்படி தயாரா இருக்கீங்களா உலக கிண்ணத்துக்கு?
3: ரெடி சார், ஐ அம் ரெடி.
2: எத்தனை மணி ஆனாலும், விடிய காலம் இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி, இரவுல இருந்தாலும் நீங்க தயாரா இருக்கீங்க?
3: ஆமா ஆமா சிஸ்டர், ஆமா ஆமா. நம்ம வந்து ஃபுட்பால் பிளேயர்.
1: ஓ, எப்படி, யார் கூட பாப்பீங்க? வீட்ல பாப்பீங்களா இல்ல உணவகத்துக்கு போவீங்களா, எப்படி இருக்கும்?
3: கண்டிப்பா சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போவோம், ஃபேமிலி எல்லாமே பாப்போம் சார. நம்ம
1: கத்துவீங்க வீட்ல?
3: கண்டிப்பா கண்டிப்பா, நார்மல் பிரீமியர் லீக்கே கத்துவாங்க வீட்ல எல்லாருமே கோல்ன்ட்டு. அதனால நான் வந்து பிரேசில் பிரீவியர் சார், பிரேசில் தான்.
2: பாருங்க மகன், நான் சேர்ந்த கூட்டம்
3: அப்படி எடுத்துக்கிட்டோமா, நம்ம இங்கிலாந்து எடுப்போம். மொத மொத சம்பளம் எடுத்து என்ன வாங்கினீங்கன்னா, அந்த வேர்ல்ட் கப் கிட் 1998 ஒரு பெரிய டிவி 29 இன்ச் வாங்கியிருந்தேன்.
1: ஓ அப்படியா,
2: பாருங்க
3: இந்த நேரத்துல இதை குறுக்கிதே.
1: சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா குடும்பத்தோட உட்காந்து நல்லா கத்துக்கிட்டு பாருங்க, சரிங்களா?
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி சார்.

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு ஓய்வு எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். இந்த சோர்வு காரணம் என்னன்னா, உடல் நல்லா ஓய்வு எடுத்தாலும் நம்ம மனநிலை வந்து ஓய்வு எடுக்காது. சில நேரம் பல சிந்தனைகள் இருக்கும், பல விஷயங்களை முடிக்கணுமே, இந்த நேரம் கெடுக்கு, இதை முடிக்கணுமே, ரொம்ப கடமைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த சோர்வுக்கு எவ்வளவு தூங்கினாலும் பத்தாது. சில ஆளுங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தூக்கம் மாத்திரை எடுத்துக்கூடியும் அது பத்தாது. அதனால இந்த சோர்வை தீர்க்கிறது வந்து இந்த மனநிலை தான் காரணம். ஏன்னா மனநிலை வந்து ஓய்வு எடுக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்கு. உங்களோட பிடிச்சமான விஷயம், அதாவது நீங்க இந்த விஷயத்தை எப்படி வேணாலும் பண்ணலாம், அதை எப்படி நீங்க பலமா இருக்குது, அந்த விஷயத்தை வந்து எப்பெல்லாம் நீங்க பண்றீங்களோ உலகத்தையும் மறந்து பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். சில நேரம் அது வந்து கால்நடையா இருக்கலாம், இல்ல நண்பர்களோட உட்கார்ந்து கதை பேசுறதா இருக்கலாம், இல்ல ஒரு பாட்டு பாடலாம், இல்லாட்டி ஒரு காமெடி சீரீஸ் பார்க்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சில நேரம் யாருமே இல்லாத இடத்துல நீங்க பாட்டு நின்றுட்டு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அமைதியான தியானம் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இதுதான் உங்களை வந்து உங்களுக்கு நீங்களே ஒதுக்குற நேரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் அதை தேடிங்க. அதை தேடும் போது என்ன செய்யுங்க, ஒரு வாட்டி செய்யாதீங்க. வந்து உங்களோட வாழ்க்கையில யாரை நீங்க ரொம்ப ரொம்ப மதிக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப பெரிய விஐபியை பார்க்க போறீங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஒவ்வொரு நாளும் மீட்டிங் திஸ் விஐபி அப்படின்ட்டு உங்க கலண்டர்ல போட்டுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒதுக்கிட்டு உங்களுக்காண்டி தான் அந்த விஐபி, நீங்க தான் அந்த விஐபி, அதுக்குன்னு ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்க மனநிலை வந்து சோர்வு இல்லாம அமைதியாகி அது வந்து மறுபடியும் உற்சாகத்துக்குள்ள வழி வரும். இதை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்கன்னு மட்டும் முக்கியம் இல்லை, உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை உற்சாகத்தோட எல்லா விஷயங்களும் செயல்படுறதுக்கு தெம்பாக இருக்கும். உங்களுக்கு அதுதான் ஒரு தூண்டுகோலா இருக்கும். நம்பிக்கைக்கும் அதுதான் காரணம். உங்களோட பயத்தை போக்குறதுக்கும் அதுதான் காரணம். உங்களோட வெற்றிக்கும் அதுதான் காரணமா.

0: நேர்கள்ட்ட இன்றைக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோங்க.
1: ஆமா, உலக கிண காற்பந்தாட்ட போட்டி 2026 மூன்று நாடுகள்ல மிகப்பெரிய உலக கிண காற்பந்தாட்ட போட்டியா பார்க்கப்படுது. இதற்கிடையில RTM இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒளி ஒலிபரப்பு நிலையம் அப்படின்றதுனால அடிக்கடி இந்த நேரடி நிலவரங்களை உங்களுக்கு நாங்க வானொலி வாயிலாகவும் சரி கொடுத்துட்டு இருப்போம். 104 ஆட்டங்களும் நம்ம டிவி ஓகேல உங்களுக்காக ஒலிபரப்பாக இருக்கின்றது.
0: ஆமா, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏன்னா RTM கிளிக் பிறகு மை GOV இந்த அகப்பக்கம் செயலி வாயிலாகவும் நீங்க வந்து எப்போதுமே வந்து பார்க்கலாம். நேரலையான ஆட்டங்களும் அதே சமயத்தில் தாமதமான ஆட்டங்களும் நீங்க பார்க்கலாம். என்னன்னா, இப்போ அங்க மூன்று நாடுகள் நடக்குது இல்லையா, ரொம்ப பெரிய நேரம் மணி வித்தியாசம் இருக்கிறதுனால இங்க பெரும்பாலான ஆட்டுகள் வந்து விடியற்காலை 3:30 மேல தொடங்கி 10 வரைக்கும், அதாவது நம்ம காலையில வந்து தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அப்ப பார்த்தா அங்க ஒரு ஆட்டம்
1: போய்கிட்டு இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் நிறைய MC எடுக்க வாய்ப்பு இருக்கு, விடுமுறை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அந்த மேலதிகாரிகள் கண்டிப்பா அவங்களும் விளையாட்டு பார்த்துட்டு தான் வருவாங்க.
0: ஆமா, என்ன நீங்க அப்படி சொல்றீங்க,
1: பார்த்துட்டு வரலாம்.
0: நம்மள ஏதாவது கேட்டா நீங்க மட்டும் பாக்கலையா அப்படின்ற மாதிரி வரலாமா
1: அப்படின்றீங்களா?
0: இணைந்திருங்கள், நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாம். அழைச்சு நீங்க இந்த மாதிரி ரொம்ப இந்த வெறித்தனமா பாப்பாங்க சில பேர் எல்லாம்.
1: நான் யாரையும் சொல்லல மோகன், நம்ம அழைக்கிறவங்க எல்லாம் பிரேசில்ன்றாங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்களேன்.
0: என்ன புரிஞ்சுக்கிறது?
1: நான் ஒண்ணும் சொல்லலன்னு சொல்றேன்.
0: நீங்க சொல்லாமலே நல்லாவே புரியுது.

0: வணக்கம். இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டி குறித்து இன்றைக்கு தான் தொடக்கம்னால நேர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
1: அதாவது ஒரு குடும்பத்துல ஒரே அணிய ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லாமே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல மோகன்.
0: ஆமா,
1: ஆனா ஒரு அஞ்சு பேர்ல எல்லாருமே வேற வேற அணியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
0: சரி
1: அங்கதான் ஆரம்பிக்கும்.
0: ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கார்பந்து இந்த மாதிரி போட்டி எல்லாம் வந்து ஒண்ணு சேர்க்குது எல்லாத்தையும்.
1: ஆமா ஆமா சேர்க்குது.
0: ஆமா ஆமா வா
1: சேர்க்குது.
0: ஒரு நேர் வந்திருக்காங்க சொல்லுங்க.
2: வணக்கம், மங்களாம்பிகை பின்னாங்கிலிருந்து பேசுறேன்.
0: மங்களாம்பிகை, நீங்க எந்த அணிக்கு பெரிய ஆதரவு?
2: நம்ம வந்து எப்பவுமே வந்து பிரேசிலுக்கு தான் சப்போர்ட்.
0: ஓ, பெரிய கூட்டமா தான் இருக்கீங்க.
2: கணவர்
0: சொன்னது எப்படி,
1: எதுக்கு அது எப்படி முடியும்?
0: மந்திரம் இல்லையா?
2: மேல
0: விடியல அந்த மாதிரி வரப்போதா? எப்படி பாப்பீங்க, குடும்பத்தோட உட்காந்து பாப்பீங்களா இல்ல தனியா முடிஞ்ச விளையாட்டு பாப்பீங்களா?
2: நம்ம வந்து எப்பவுமே வெள்ளி தூங்குறாளு. ஆனா இந்த வேர்ல்ட் கப் வந்துட்டா மட்டும் எத்தனை மணியா இருந்தாலும்
1: நன்றிங்க.
0: இந்த வருடம் உலக கிண்ண கார்பந்து பாடல் டே டே அப்படின்ற மாதிரி நம்ம சங்கர் அவர் குரல் இடம்பெற்றிருந்தது
1: இல்லையா,
0: அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை மட்டும் நம்ம மறக்கவே மாட்டோம்.
1: ஆமா, சவுத் ஆப்பிரிக்கால நடந்த அந்த ஒக்கா ஒக்கா பாடல் வந்து இந்த உலக கிண்ண கார்பந்து போட்டியில ரொம்ப பிரபலமான ஒரு நிறைய பாடல்கள் இருக்கு.
0: ஆமா,
1: ரொம்ப பிரபலமான ஒரு பாடல்.
0: சரி, இப்ப அந்த பாடலை கேட்டுருவோமா?
1: கேட்கலாம்.
0: கேட்கலாம்.

0: 2026 உலக கிண்ண போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒலிபரப்பு நிறுவனமாக ஆர்டிஎம் இருக்கிறது. அதனால அது குறித்த நேரடி நிலவரங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க.
1: ஆமா, நீங்க ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் செய்ய மறந்துடாதீங்க. இலவசமா எந்த நாட்டுக்கு போனாலும் இணைய வசதியோட எல்லா ஆட்டங்களையும் நீங்க பார்க்கலாம்.
0: சரி, எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நேர்களை நம்ம கேட்டிருந்தோம்.
2: எல்லாரும் ஒரே அணிதான். இப்ப தம்பிதான் எனக்கு தெரியல என்ன அணியில இருக்காருன்னு.
0: ஏன் அவர் மாறிக்கிட்டே இருப்பாரு என்ன அணிய
2: தெரியல. அவரு இப்ப என்ன அணிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. பட் இந்தியில இருந்து எல்லாம் பிரேசில் தான்.
1: சரி, இப்ப விடிய காலையில போட்டி எல்லாம் வருது இல்ல, எப்படி சமாளிக்க போறீங்க? காலையில எழுந்திரிச்சு பாக்குற மாதிரி என்னது?
2: மிந்தி வந்து நடக்கும் போது விடிக்காலில பாத்துட்டு வேலையில போய் படுத்துங்கிறோம்.
0: வேலையில போய் படுத்துங்கிறீங்களா?
2: பாஸ்க்கு தெரியும் நாங்க FIFA World Cup.
0: அப்ப அவரை விட்டுறாரு தூங்கம்மா.
1: ஏன்னா அவரும் பாத்துட்டு வருவார்ல.
0: அப்படி எந்த நிறுவனத்துல
2: நிறுவனம் யாருமே பாக்க போறதில்லை என்ன ஆபீஸ்லயே பாக்கலாம்.
0: வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு புறம் ஆட்டத்தையே பாத்துட்டு இருப்பீங்க அப்படியா?
2: ஆமா ஆமா.
0: சரி சரி,
1: கோல் போட்டா ஒரு கத்து பெருசா
2: ரொம்ப கயகமா கத்த முடியாது.
0: அதான் பாத்துங்க, இது என்ன புது இடமா புது வேலையா?
2: இல்ல இல்ல, ரொம்ப வருஷமா தான்.
1: அப்புறம் அவங்களா புரிஞ்சுக்குவாங்க.
0: புரிஞ்சுக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: எல்லாரும்
0: சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். 3 மணிக்கு மேல தொடங்கி 10 மணிக்குள்ளதான் வந்து நம்முடைய மலேசிய நேரப்படி இந்த ஆட்டங்கள் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்றதுனால ரொம்ப அதிகமான ஆட்டங்கள் இருக்கும். அதனால அதை பற்றி விவரங்கள் நம்ம வணக்க மின்னல் தொடங்கி தீராசை வரைக்கும் நம்ம வழங்க போறோம். என்ன ஆட்டங்கள், என்ன மணி நிலவரங்கள்லாம்,
1: எத்தனை மணிக்கு ஒலிபரப்பு ஆக போகுது, நேரலை கண்டிப்பா நேரலைகள் தான் உங்களுக்கு அதிகமா நாங்க கொடுக்க போறோம். மறு ஒலிபரப்பும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
0: அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அதே சமயத்தில் TV 1, TV 2, TV OK ஆர்டிஎம் கிளிக் பிறகு MyGOV இந்த செயலி மூலமாகவும் நீங்கள் 2026 உலக கிண்ணம் இந்த பெருவிழாவை வந்து பார்க்கலாம், கேட்கலாம், ரசிக்கலாம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல எஃப்எம்.

0: மலேசியாவும் ஜப்பானும் வர்த்தக ஒத்துழைப்பில் உறவை வலுப்படுத்தியுள்ளன. புதிய நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகங்களை பெறுவதில் மலேசியா முனைப்பு. நாள் வட்டி விகிதம் 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்தப்படும் என கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஆற்றல் துறையிலும் விநியோக தொடர் நிலைத்தன்மையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் ஜப்பானும் இணக்கம் கண்டுள்ளன. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமுக்கும் அவரது ஜப்பானிய சகா சனாய் தக்காச்சிக்கும் இடையேயான சந்திப்பில் இந்த இணக்கம் காணப்பட்டது. அத்துடன் தற்காப்பு, கடற்படை பாதுகாப்பு, ஆற்றல் மாற்றம், நிதி ஒத்துழைப்பு உட்பட வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். இதனோடு பெட்ரோநாஸும் ஜப்பானின் ஜெரா நிறுவனம் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கொள்முதல் ஒப்பந்தத்தை முடிவு செய்தன. நீண்ட காலத்திற்கு வரையப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் 2028 தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 மில்லியன் டன் வரையிலான விநியோகிப்பை உள்ளடக்கியுள்ளது. இதனிடையே பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் ஜப்பானுக்கான பயணம் வர்த்தக ஒத்துழைப்பில் இரு நாடுகளின் உறவை வெற்றிகரமாக வலுப்படுத்தியுள்ளது. இவ்வாறு மலேசிய வியூக பன்னாட்டு ஆய்வு மையம் ISIS நிர்வாக தலைவர் ப்ரொஃபெசர் டாக்டர் முகமது ஃபாயிஸ் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நிலைத்தன்மையற்ற உலக பொருளாதாரத்திற்கும் புவி அரசியலுக்கும் மத்தியில் தென்கிழக்காசியா ஜப்பானின் முக்கிய வியூக பங்காளியாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்ரீ அன்பாருக்கும் தகாச்சிக்கும் இடையேயான சந்திப்பு முக்கியமான அங்கமாக அமைந்துள்ளது. அத்துடன் இருவழி வணிகத்தில் ரிங்கிட்டையும் எண்ணையும் பயன்படுத்துவதன் மூலம் நிதி ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என ப்ரொஃபெசர் டாக்டர் முகமது ஃபாயிஸ் அப்துல்லா கூறியுள்ளார். உலக நாடுகள் மத்தியில் நாட்டின் மாண்பை காப்பதோடு இருவழி உறவை வலுப்படுத்தும் உயர் கடப்பாட்டை தூதரக அதிகாரிகள் கொண்டுள்ளனர் என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜைத் ஹமிடி தெரிவித்துள்ளார். அவர்களின் அனுபவமும் நிபுணத்துவமும் சிறப்பாக கடமையை ஆற்ற வழிவகுக்கும் என நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 13 மலேசிய தூதரக பிரதிநிதிகளுடனான சந்திப்புக்கு பின் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஆப்பிரிக்க கண்டம், ரஷ்யா, துருக்கி ஆகிய நாடுகளிடமிருந்து புதிதாக கச்சா எண்ணெய் விநியோகங்களை பெறுவதில் மலேசியா முனைப்பு காட்டியுள்ளது என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். நிலைத்தன்மையற்ற புவி அரசியல் விளைவாக எழுந்துள்ள ஆபத்தை குறைக்கவும் நாட்டின் எரிபொருள் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதென அவர் கூறியுள்ளார். இந்த புதிய கச்சா எண்ணெய் விநியோகம் முழுமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த தற்போதுள்ள செயலாக்கத்திறன் மதிப்பிடப்படுகிறது என்றார் அவர். மலையேறும் நடவடிக்கை உள்ளிட்ட அதிக ஆபத்துள்ள விளையாட்டுகளுக்கான விதிமுறைகளையும் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை SOP-ஐயும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை மதிப்பிடுவதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நோரிஷா முகமது தெரிவித்துள்ளார். மலையேறிகள் காணாமல் போகும் சம்பவங்களை தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டு அவை மேம்படுத்தப்படவுள்ளன. இது தொடர்பில் வனத்துறை, மாநில பூங்கா மேலாண்மை உட்பட தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றார் அவர். மத்திய பொருளகம் BNM இவ்வாண்டு முழுவதும் நாள் வட்டி விகிதம் OPR-ஐ 2.75 விழுக்காடாக நிலைநிறுத்த நிலையான உள்நாட்டு தேவையும் கட்டுப்பாட்டில் உள்ள பணவீக்க விகிதமும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி நிதிக் கொள்கையில் சவாலான சூழலில் பொருளாதார நிலைத்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கிணங்க முதலீட்டு பொருளகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான நெருக்கடியால் எரிபொருள், உரம், செயலணியல் ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளது. ஆயினும் ஒட்டுமொத்த பணவீக்கம் மிதமான அளவில் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிள்களில் செய்யப்படும் அதீத மாற்றம் குறித்த வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்படுவதை தொடர்ந்து இனி 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். இதுவரை இச்சட்டத்தின் கீழ் 3 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேல் நடவடிக்கைக்காக துணை சட்ட தலைவரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் செயலாக்க பிரிவு மூத்த இயக்குநர் டத்து முகமத் கில்ஃபி அசான் குறிப்பிட்டார். இதற்கு முன் தண்டம் விதிப்பது, பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த ஜேபிஜே தற்பொழுது இந்த புதிய அணுகுமுறையை முன்னெடுத்துள்ளது என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தென் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 12 கொல்லப்பட்டனர். ஹெஸ்போலாவுக்கு எதிரான தாக்குதலில் இணையும்படி லெபனானுக்கு யூத பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவு வலியுறுத்திய பின் இத்தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்தத்தை இஸ்ரேலும் லெபனானும் பின்பற்றாமல் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த வாரம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட லெபனான் இஸ்ரேல் பேச்சுக்கு பின் அறிவிக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தமும் பிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் தென்கிழக்கு லெபனானில் 30 மேற்பட்ட பகுதிகளில் யூத தரப்பு தாக்குதலை வலுப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவுடன் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். மேற்காசிய போரில் யூத தலைவர் சில விவகாரங்களில் தவறு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா அந்நாட்டின் நெருங்கிய நட்பு நாடாக இருப்பினும் சில விவகாரங்களில் ஒருமித்த கருத்தும் மற்றவற்றில் முரண்பாடுகளும் உள்ளதாக சிபிஎஸ் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டிருந்தார். சில நேரங்களில் நேட்டன்யாவு இஸ்ரேலிய நலன்களை மட்டும் அதிகம் வலியுறுத்துவதாக அவர் சொன்னார். இந்நிலையில் அண்மைய சில நாள்களாக அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் நேட்டன்யாவுவிற்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆக கடைசியாக நடத்தப்பட்ட தொலைபேசி உரையாடலில் டிரம்ப் அந்த யூத தலைவரை பைத்தியம் என கூறியுள்ளார். கனடாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறார் சமூக ஊடக கணக்குகள் பயன்படுத்துவதை முடக்குவதற்கான சட்டத்தை அந்நாட்டு பண்பாட்டு அமைச்சர் மார்க் மில்லர் அறிமுகப்படுத்தினார். அதுமட்டுமின்றி தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் சேவை வாயிலாக நீக்கப்படும் என்றார் அவர். பரிந்துரைக்கப்பட்ட இலக்கவியல் பாதுகாப்பு சட்டம் சிறாருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நாடுகளின் பட்டியலில் கனடாவையும் இணைத்துள்ளது. இந்நிலையில் சமூக ஊடகங்கள் சிறார் பாதுகாப்பு குறித்து போதுமான நடவடிக்கைகள் இருப்பதை நிரூபித்தால் அதற்கு விலக்களிக்கப்படும் என மில்ல குறிப்பிட்டார். விளையாட்டுத் தகவல்கள். உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கான சோமாலியா நடுவர் ஒமார் அர்தான் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது சற்றும் எதிர்பாராதது என பிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ கூறியுள்ளார். எனினும் அந்த முடிவு தமது குழுவினரின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது இல்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். விளையாட்டுக் கழகம், அரசாங்கம், காவல்துறை சட்டங்களை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளதை அவர் எடுத்துரைத்தார். அர்தான் தீவிரவாத கும்பலை சேர்ந்த உறுப்பினராக இருக்க கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அமெரிக்க உள்துறை அமைச்சர் இந்த பயண தடையை விதித்துள்ளது. இவ்வேளை உலகக்கிண்ண கார்பந்தாட்டத்தில் களமிறங்குவதற்காக தமது காயத்திலிருந்து விரைந்து குணமடைவதற்கான முனைப்பில் ஸ்பெயினின் இளம் நட்சத்திர ஆட்டக்காரர் லாமின் யாமால் முனைந்துள்ளார். அவர்களுடன் சேர்ந்து காயமடைந்த இதர இரு விளையாட்டாளர்களும் காயமும் நேரியல் மாற்றத்தை குறிப்பதாக அணியின் நுட்ப இயக்குநர் ஆர்தோ கரங்கா குறிப்பிட்டார். ஆனால் போட்டியில் களமிறங்குவது தொடர்பான முடிவு தலைமை பயிற்றுநர் லூயிஸ் டிலா ஃபியரண்டினா உள்ளிட்ட மருத்துவ குழுவினரின் முடிவு என்றார் அவர். மலேசியாவும் ஜப்பானும் வர்த்தக ஒத்துழைப்பில் உறவை வலுப்படுத்தியுள்ளன. புதிய நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகங்களை பெறுவதில் மலேசியா முனைப்பு. நாள் வட்டி விகிதம் 2.75% நிலைநிறுத்தப்படும் என கணிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. பாடலுக்கு கிட்டத்தட்ட இன்றைய நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உலக கிண்ணம் பற்றிய பேச்சுக்கள் தொடங்க போகுது. ஏன்னா இனி ஒரு மாசத்துக்கு அதை பத்தி பேச்சு தான் அதிகமா இருக்க போகுது.
1: ஆமா, எல்லா இப்போ டத்தாரன் முருடிக்கால இருந்து முக்கியமான இடங்கள்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா செயல்பட ஆரம்பிச்சிடும். கூடுதல் பொது போக்குவரத்து சேவையும் வழங்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் இறுதி ஆட்டம் காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கிடையில நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நீங்க நல்ல வாகன ஓட்டுநரா அப்படின்னா உங்களுக்கு விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
0: ஆமா, ஒரு பாடலுக்கு பிறகு என்னன்றதை பகிர்ந்துக்கிறோம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-9-7-2-9-1-9.
1: அங்க போக்குவரத்து அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வராங்க. என்னன்னா, இப்ப நாட்டுல நடக்கக்கூடிய விபத்துகளா இருக்கட்டும், இதை குறைப்பதற்கான சில முயற்சிகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த செர்மாட் மடானி அப்படின்ற முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து வலியுறுத்தி இருக்காங்க.
2: சரி, இந்த இந்த திட்டங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா அந்த முகப்பிட சேவைகள் இருக்குது இல்லையா, இந்த சேவைகள்ல வந்து வரக்கூடியவங்க எந்த ஒரு வந்து ரொம்ப நேரம் காத்திருக்காம இருக்கிறதுக்கு இணையம் மூலமான வசதிகளையும் அதிகமா ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: நம்ம ஒரு சமான் கட்டறதா இருந்தாலும் முதல்ல சைடுல முடிச்சிரலாம் வேலையை.
2: ஆனா சமான் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வாங்காம ரொம்ப அழகா எந்த ஒரு அந்த சமானும் வாங்காம நேர்மையா விதிமுறைகளை சரியா பின்பற்றி
1: சரியா வாகனத்தை ஓட்டினா
2: வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் இருக்காங்க. நேற்று கூட வணக்கம் மின்னல் அதை பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து காப்புறுதி நம்ம புதுப்பிப்போம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 விழுக்காடு அவங்களுக்கு வந்து கழிவு வழங்கறதுக்கு நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு.
1: இதை பற்றி விவரங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தல் நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்களும் அவ்வப்போது வரக்கூடிய விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள ரொம்ப ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். அடிப்படையில் என்ன அப்படின்னா, சரியா வாகனத்தை ஓட்டணும், இந்த பர்ஹேமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சரியான முறையில் வாகனத்தை ஓட்டும் போது அங்க ஒன்னு விபத்துகளை குறைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப பெருமளவுல இருக்கு. ஏன்னா இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற அந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விபத்து இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமா இருக்கா நம்ம நாட்டுல.
2: அதனால இதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த விபத்தும் வரக்கூடாது, எல்லாரும் சரியான முறையில வாகனம் ஓட்டணும் அப்படின்றத ஊக்குவிக்கும் வகையில இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து மக்களை வந்து இன்னும் நல்லபடியா வாகனத்தை ஓட்டுங்க அப்படின்னு வந்து நினைவுபடுத்துறாங்க.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: உத்தரம் யாரு சுவைக்கு மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல அணைக்குதா ஆமாண்ணாவாஸ்தா.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. உங்க காலை பொழுதினும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
2: சரி, இப்போ நம்ம நாட்டுல சுற்றுப்பயணிகள் நிறைய பேர் வந்து வருகை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து விசா கட்டணம் இல்லாத முறை வந்து நம்ம நாடு பல நாடுகளுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க இல்லையா?
1: ஆமா, இதையொட்டி சுற்றுலா அமைச்சர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த வருடம் மே மாதம் வரைக்குமே நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 17.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் நம் நாட்டுக்கு வந்திருக்காங்க, சுற்றி பார்த்திருக்காங்க அப்படின்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ விசிட் மலேசியா, சுற்றுலா மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் அப்படின்ற பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான சுற்றுப்பயணிகள் வருவதற்கான சில முன்னெடுப்புகள் வந்து நாடு முழுக்க வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இதுல என்ன அப்படின்னா, இப்போ மலேசிய மக்களே என்னன்னா, மலேசியாவிலே நிறைய இடங்கள் இருக்கு, உள்ளூர்லேயே அவ்வளோ இடங்கள் இருக்கு, நீங்க அங்கேயுமே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா அந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற முக்கியமான நினைவூட்டில் சுற்றுலா அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.
2: சரி, இப்போ மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு 2026 இல்லையா, இந்த பிரச்சாரத்தின் ஒரு அங்கமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, புதிய எண் பட்டைய நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எப்படி தொடங்கும் அப்படின்னா, வீல ஆரம்பிக்கும், வி அப்படின்னு எழுத்து இருக்கும், அதுக்கப்புறம் 4 எண்கள், அதுக்கப்புறம் எம் ஒய்ல முடியும். நீங்க வித்தியாசமா ஒரு எண் பட்டையை நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோட விலை வந்து 300 ரிங்கிட்னு சொல்லியிருக்கிறாங்க. June 13 இருந்து ஏலத்துக்கு விட போறாங்களாம். ஆனா இதோடைய விலை 300 வெள்ளி தான் அப்படின்னு சொல்லப்படுது.
1: சரியாக மலேசியாவிற்கு வருகை தரங்கள் இதுட்டி ஒரு ஆய்வு என்ன மேற்கொண்டிருக்கானா அப்படின்னா, பொதுவாகவே இந்த சுற்றுப்பயணிகள் நிறைய பேர் நம்ம பார்ப்போம், கேரளா போனீங்க அப்படின்னா அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அதிகமான ஒரு சில கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற கேள்விகள் தான் பொதுவாகவே சுற்றுப்பயணிகள் அதிகமாக கேட்கிறாங்களா உள்ளூர் வாசிகள்கிட்ட.
2: ஓ, அதனால இப்போ நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதனால தான் தலைநகரில் வந்துட்டாங்கன்னா அவங்களை சுற்றி பார்க்கறதுக்கு எல்லா பொது போக்குவரத்து வசதிகளும் அதிகமாக பயன்படுத்துது. பேக் பேக்கர்ஸாக வர்றவங்களாம் இந்த இடத்துக்கு போனால் இந்த ரயில் ஏறுனா இந்த இடத்துல இறங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் மலேசியர்கள் ரொம்ப நல்லவங்களாம், சொல்லி கொடுக்குறாங்களாம்.
1: ஒரு மாதிரி புன்னகையோட நட்பாக நம்ம பழகிறோம். நீங்கள் எப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுகிறீங்க.
2: நல்லா சிரிச்சுக்கிட்டு சும்மாவே சிரிப்பா அவங்கள பார்த்துனா.
1: சும்மாவே சிரிச்சு தப்பான இடத்துக்கு போகிறாங்க போனால். சரி, பாடிய பாடல் வருது கேட்கலாம்.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கு ஏன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: தனுஷ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கைபேசியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய செயலிகள்லாம் பயன்படுத்துறோம். அதனால எந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா, ஏன்னா மத்த சமூக வலைத்தளம் பயன்படுத்துற இடத்துல தான் வங்கி சார்ந்து நம்ம பயன்படுத்துறோம். அதனால எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துறது நம்ம வேலை, நம்ம கடமை இல்லையா?
1: சரி, எவ்வளவோ செயலிகள் வந்து நம்ம கைபேசியில இருந்தாலும் மை ஜிஓவி ஆப்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா மை டிஜிட்டல் ஐடி இருக்குது இல்லையா? இப்போ வந்து பிடிஆர்எம் உடைய அகப்பக்கமா இருக்கட்டும்,
0: தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். சரி, அடுத்து நாங்களுமே உங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: அனிருத் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அடுத்த ஒரு பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கும் நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோங்க.
1: நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம பேசுறோம். கண்ணாடியை அடிக்கடி பாக்குறவங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
0: ஆமா, சராசரியா ஒரு நாளைக்கு 38 முறை வந்து கண்ணாடி பாக்குறாங்க, பாத்துக்கிட்டே இருக்காங்களா.
1: ஆமா, இதை பத்தி நம்ம பேசுறோம். உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி இன்றைக்கு அதிகாரப்பூர்வமா 3 நாடுகள்ல தொடங்குகிறது.
0: ஆமா, அதனால அதை பற்றிய விவரங்களுக்கும் நிலவரங்களுக்கும் தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். அப்புறம் இன்னொன்னு, இந்த சில பேர் எல்லாம் எங்கெங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த இடத்தோட மேப்பே சொல்லி வயலன்ஸ் சொல்லிருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர் இருக்காங்களா கேட்கும் போது, ஆமா இருக்காங்க, பட்டுன்னு ஞாபகம் வந்துருங்க. அவங்களுக்கு எங்க போனாலும் அந்த மாதிரி இருக்கிறது வசதி தான்,
1: நடமாடும் ஜிபிஎஸ் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நாங்க பேசியிருந்தோம், பகிர்ந்து கொண்டோம்,
0: அத்தனையும் உங்களுக்கு பயனளித்திருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில. அடுத்து இளமை உல்லாசத்துல அஸ்வினி எங்களோட பேச ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவில் நாங்களும் விடை பெறுகின்றோம். நான் உங்கள் மோகன்,
1: நான் புவனா வீரமோகன்,
0: மீண்டும் சந்திக்கலாங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உலகக்கிண்ண கார்பந்தாட்டத்தை முன்னிட்டு சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளை களைவதற்காக நாடு முழுவதும் 11வது ஒப்சோக சோதனை மேற்கொள்ளப்படும் என அரச மலேசிய காவற்படை தெரிவித்துள்ளது. அனைத்து மாநில உறுப்பினர்களையும் உட்படுத்தி இச்சோதனை நடத்தப்படும் என புக்கிட் அமானின் குற்ற புலனாய்வுத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் எம் குமார் குறிப்பிட்டார். இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் உள்ளிட்ட அதனை விளம்பரப்படுத்துபவர்களை உட்படுத்திய சோதனை இதுவாகும். ஜூனில் பொது பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பாலிடெக்னிக்கில் பட்டய கல்வியை தொடர வாய்ப்பளிக்கப்பட்ட 40,099 மாணவர்களுக்கு கடன் முன்பணம் WPP ஆக 60.1 மில்லியன் ரிங்கீட்டை தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் PTPTN ஒதுக்கியுள்ளது. தகுதியான மாணவர்களுக்கு 1,500 ரிங்கிட் பகிர்ந்தளிக்கப்படும். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தின் 2 முனையத்தில் முதல் அதிவேக மின்னியல் வாகனம் EV மின்னேற்றும் நிலையம் அமைக்கப்படும். இது நாட்டின் பசுமை போக்குவரத்து உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் என ஸ்லாங்கூர் சட்டமன்ற தலைவர் லாவ் வெங்ஷான் குறிப்பிட்டார். வாகவே தொழில்நுட்ப நிறுவனம், ஆசிய பவர்லிங்க், GM மின்னியல் வாகன நிலையங்கள் இந்த ஒத்துழைப்பினை அறிவித்துள்ளன. சீனா தவறான அதிகார வரம்பை உருவாக்கி தைவானின் கடல் எல்லை இறையாண்மையை மீறக்கூடாது என அந்த தீவு நாட்டின் கடற்காவற்படை தெரிவித்துள்ளது. தைவானின் கிழக்கு கரையில் மேற்கொள்ளப்பட்ட சீனாவின் ராணுவ பயிற்சி நிறைவுக்கு வந்த பின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட 22 நாடுகள் தங்களது மண்ணில் மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தும்படி ஈரானை எச்சரித்துள்ளன. அத்துடன் ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் தாக்குதல் திட்டங்களை மேற்கொள்ள பன்னாட்டு உள்நாட்டு குண்டர் கும்பல்களை பயன்படுத்தும் ஈரானின் பாதுகாப்பு சேவைகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டு. அதிகாலையில் உலக கிண்ணத்திற்கு முன்னதான ஆட்டத்தில் போர்த்துகல் 2-1 என்ற கோல்களில் நைஜீரியாவை வெற்றி கொண்டது. முற்பாதி ஆட்டத்தில் போர்த்துகல் தாக்குதல் ஆட்டக்காரர் பெட்ரோ நேதோ அவ்வணிக்கான முதல் கோலை அடித்த வேளை 2 கோலை ஆட்டத்தின் 75வது நிமிடத்தில் பிரான்சிஸ்கோ கொன்சேகா பெற்றுத்தந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்று உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே மலையாள பாடல்களை ஒளிபரப்ப போறோம். அடுத்து ஒரு மணி நேரத்திற்கு தொடக்கமாக அனிலா ராஜீவ் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல்

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க. மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

ஹிருதயவதி அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். மதுபாலகிருஷ்ணன் மற்றும் மின்மினி கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இந்த ஆடு ஜீவிதம் அப்படின்ற திரைப்படம் வந்த போது, இது கோட் லைஃப் ஆங்கிலத்துல, இந்த திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருந்தது. இது ஒரு வித்தியாசமான கதை அம்சம் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை புகழ்ந்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தை எல்லாரும் இந்த மாதிரி ரசிச்ச காலகட்டத்துல இதற்கு இசை அமைத்தவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். அவருடைய இசைக்கு ஒரு தனி விசிறிகளே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு தனித்துவம் அவருடைய இசையில இருக்கும். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல ஒளிபரப்பான இந்த பெரியோனி அப்படின்ற பாடலுக்கு பிலிம்ஃபேர் விருது வந்து வழங்கப்பட்டதுங்க. இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடகர் ஜித்தின் ராஜ் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்காக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில திரைப்படங்கள் தான் வந்து இந்த காலிவுட், டாலிவுட், மாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரையிலும் வந்து விருதுகள் வாங்குவோம். அந்த மாதிரி ஹாலிவுட் மியூசிக் இன் மீடியா அவார்ட்ஸ், அதாவது HMMA சொல்வாங்க, இதில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட பாடலாகவும் இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பாடலை தான் அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில் கேட்க போறோம், கேட்டு வருவோம். வாங்க, பெரியோனி ரஹ்மானி அப்படின்ற பாடல் இது உங்களுக்காக அடுத்ததாக.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3 3 1 6 7 2 1 7 3.

நீங்க என்ன சாப்பிடுறீங்க ஒரு நாளில் அப்படின்றத வைத்து நீங்க என்ன உணர்வில் இருப்பீங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்ம வந்து உற்சாகமா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உணவா சாப்பிட்டுருப்போம், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுருப்போம். ஏய், இன்றைக்கு நான் ஆரோக்கியமா சாப்பிட்டேன்பா, ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா உற்சாகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நாம நிறைய முறை சொல்லியிருப்போம். இது உண்மையா இல்லையா, இல்லை நாமே நினைச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுடைய நீங்க சாப்பிடுற உணவிலையும் சரி, நம்முடைய வயிற்றிலும் சரி, சில பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன செல்கள் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வகையான உணவை சாப்பிடும் போதும் உங்களுடைய எண்ணத்தையும் நீங்க உணரும் விதத்தையும் வந்து அது முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நல்ல உணவை சாப்பிடும் போது 60 விழுக்காடு வந்து உங்களுடைய உடல் நலமும் சரி மனநலமும் சரி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதன் மூலமா நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மதிய உணவா இருக்கட்டும் காலை உணவா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தூங்குறதுக்கு முன்னாடியில இருந்து காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போய் எல்லா வேலையும் முடித்து திரும்ப வீட்டுக்கு வர வரையிலும் என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத வச்சுதான் நம்முடைய உணர்வு இருக்கும் அப்படின்றதுனால நல்ல உணவையே தேர்ந்தெடுத்து சாப்பிடுவோம்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டுட்டு இருந்தோம். இப்போ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில நிறைவு பாடல்களை கேட்க போறோம். அதனை தொடர்ந்து 11 மணிக்கு மேல நீங்க படிச்சவங்களுக்காக படிச்ச பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பொதுவாகவே வாழ்த்து சொல்ல தான் எல்லாரும் அழைப்பாங்க இல்லையா. இன்றைக்கு நீங்க நினைச்சவங்களுக்காக பாடலை கேட்கலாம். இவங்களை நாங்க நினைச்சிட்டு இருக்கோங்க, அவங்களுக்காக பாடல் கேட்கணும்னு ஆசைப்படுறோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா மனைவி, தோழி, தோழன் அல்லது நண்பர்கள் யாருக்காக வேணும்னாலும் இன்றைக்கு நீங்க அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடலையோ அவங்களுக்கு பிடிச்ச பாடலையோ பிடிச்ச நேரத்துல நீங்க கேட்கலாம். 11 மணிக்கு மேல உங்களோடு பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்திருக்கோங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடலை தான் நாம கேட்டு ரசிக்க போறோம். தொடர்ந்து மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலை கேட்கலாம் வாங்க.

0: தளம். இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பிரான்சும் சுவிட்சர்லாந்தும் எபியன் லெபேன்ஸில் வரும் 15ஆம் நாள் தொடங்கி 17 வரை நடைபெறவுள்ள G7 உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பை பலப்படுத்த உள்ளன. ஜெனிவா ஏரிக்கும் அல்ப்ஸ் மலைக்கும் இடையில் அமைந்துள்ள எபியன் குறிப்பிட்ட பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளது. உச்சநிலை கூட்டத்திற்கு வருகை அளிக்கும் உலக தலைவர்களின் முக்கிய புள்ளியாக ஜெனிவா விமான நிலையம் விளங்குகிறது. பிரான்சின் பல்வேறு பிரிவு காவற்படையினர் உள்ளடக்கிய சுமார் 16,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்று ஹொத்செபிய வட்டார தலைமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2015 பேங்கோ இராவான் புனித தலத்தில் நடந்த தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பில் தாய்லாந்து நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கவுள்ளது. இது அந்நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த மிகவும் கொடூரமான குண்டுவெடிப்பாகும். இத்தாக்குதலை மேற்கொண்ட சந்தேகத்தின் அடிப்படையில் யூசுஃபோ மிராலி, பிலால் முகமட் ஆகிய இரு வீகர் இன ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆயினும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை அவ்விருவரும் மறுத்துள்ளனர். அப்போதைய ஆளும் ராணுவ ஆட்சிக்குழு 109 வீகர் இன மக்களை சீனாவிற்கு வலுக்கட்டாயமாக நாடு கடத்திய சில வாரங்களுக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட 22 நாடுகள் தங்களது மண்ணில் மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்தும்படி ஈரானை எச்சரித்துள்ளன. அத்துடன் ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் தாக்குதல்களை மேற்கொள்ள பன்னாட்டு உள்நாட்டு குண்டர் கும்பல்களை பயன்படுத்தும் ஈரானின் பாதுகாப்பு சேவைகளுக்கு எதிராக அவை கண்டனம் தெரிவித்துள்ளன. இது நாட்டின் இறையாண்மையையும் பன்னாட்டு விதிமுறைகளையும் மீறிய செயலென அவை சாடியுள்ளன. சீனா தவறான அதிகார வரம்பை உருவாக்கி தைவானின் கடல் எல்லை இறையாண்மையை மீறக்கூடாது என அந்த தீவு நாட்டின் கடற்காவற்படை தெரிவித்துள்ளது. தைவானின் கிழக்கு கரையில் மேற்கொள்ளப்பட்ட சீனாவின் ராணுவ பயிற்சி நிறைவுக்கு வந்த பின் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. தைவான் நீரிணை எல்லையை உட்படுத்தி வரையறையை நிர்ணயிக்கும் அதிகாரப்படி பேச்சை தொடங்க உள்ளதாக ஜப்பானும் பிலிப்பீன்ஸும் கடந்த மாதம் அறிவித்திருந்தன. இது தைவான் மீது உரிமை கோரும் சீனாவை சினமடைய செய்துள்ளது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அவரின் உடல் இன்று துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரச மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. நேற்றிரவு அவரது நல்லுடல் சென்னையிலிருந்து சொந்த ஊர் தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்குள்ள பண்ணை வீட்டில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. 84 வயது பாரதி ராஜா மூப்பு உடல்நல குறைவு காரணமாக நேற்று அதிகாலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். விளையாட்டு உலக கிண்ண கார்பந்தாட்டம் நாளை அதிகாலை 3 மணிக்கு மெக்சிகோ சிட்டியின் எஸ்தாடியோ அல்ஜேகா அரங்கில் நடைபெறும் ஏ குழு நிலை தொடக்க ஆட்டத்தில் உபசரணை நாடுகளுள் ஒன்றான மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் களமிறங்கும் ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 85,000 ரசிகர்களின் முன்னிலையில் நடைபெறும் ஆட்டத்தின் போது முழு கவனத்துடன் இருப்பது அவசியம் என தென்னாப்பிரிக்க தலைமை பயிற்றுநர் ஹுகோ புரோஸ் தமது அணியினருக்கு அறிவுறுத்தினார். முந்தைய ஆட்டத்தில் மெக்சிகோ சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து அவ்வணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமுள்ளதாக அவர் சொன்னார். ஆகையால் இவ்வாட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் உலக கிண்ணத்திற்கு முன்னர் நடைபெற்ற நட்பு முறை ஆட்டத்தில் போர்த்துகல் 2-1 கோல்களில் நைஜீரியாவை வென்றது. முற்பாதி ஆட்டத்தில் போர்த்துகல் தாக்குதல் ஆட்டக்காரர் பெட்ரோ நேத்தோ அவ்வணிக்கான முதல் கோலை அடித்த வேளை 2 கோலை ஆட்டத்தின் 75வது நிமிடத்தில் பிரான்சிஸ்கோ கொன்சேகா புகுத்தினார். இந்நிலையில் June 17 கே குழு நிலை தொடக்க ஆட்டத்தில் ரொபர்டோ மார்டினேஸ் தலைமையிலான போர்த்துகல் ஜனநாயக கோங்கோ குடியரசை சந்திக்கும்.
இதனிடையே உலக கிண்ண போட்டியை முன்னிட்டு ஈரான் தலைநகர் தெஹரானில் கார்பந்து காய்ச்சல் மக்களை ஆர்கொண்டுள்ளது. இந்த போட்டியை ஏற்று நடத்தும் நாடுகளுல் ஒன்றான அமெரிக்காவுடன் புவி அரசியல் பதற்றத்தில் இருந்தாலும் தெஹரானில் கார்பந்து ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர். தலைநகரில் ஒரு முக்கிய சாலையில் மாதிரி ஃபீஃபா கிண்ணம் வைக்கப்பட்டுள்ளது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஸ்வினி. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம். வாழ்த்து சொல்வதற்கு நிறைய நேரம் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இசையும் அங்கத்துல நீங்க வாழ்த்து சொல்லலாம். அதனை தொடர்ந்து சாயங்காலம் நீங்க பாடல்களை கேட்கும் போது தீரா இசையிலும் வாழ்த்து சொல்லலாம். ஆனா பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: கார்த்திக் மற்றும் பொம்மை ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். இன்றைக்கு நீங்க பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக பாடல்களை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். இப்போ வந்து மேகலா அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். மேகலா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம் அஸ்வினி.
0: வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து நாளைக்கு இங்க தடிக்கால வந்து ஸ்போர்ட்ஸ் டே.
0: சரி,
1: சோ நாங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டு
0: அட்டட்டா.
1: சோ பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நாளைக்கு எதிர்பார்த்து.
0: ஆமா, விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே பிள்ளைங்களுக்கு அது ஒரு தனி குதூகலம் தானே.

0: விடமாட்டாங்களே பேரண்ட்ஸ்.
1: ஆமா, அதனால வந்து கொஞ்சம் விளையாட்டெல்லாம் குறைச்சிட்டீங்கன்றீங்க.
0: ஆமா,
1: சரி, மிக்க நன்றி மேகலா.
0: ஒரு நிமிஷம், எங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல போறாங்க.
1: அட்டடா, சொல்ல சொல்லுங்க.
0: ஓகே சில்ட்ரன், சி ஹாய் லவுடர்.
1: எல்லாம் கொஞ்சம் வைக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நன்றி அஸ்வினி.
1: நன்றி மேகலா.

0: அப்படிதாங்க, நமக்கு படிச்சவங்க சிடு சிடு கடுக்கடின்னு இருந்தாலும் அந்த பாசம்ன்றது எங்கேயும் குறையாது இல்லையா? சட்டார்னு நாமளும் ஒருத்தர் விட்டு போனாலும் ஒரு ஒரு சமயங்கள்ல அந்த அன்பு அப்படின்றது அங்க தலை தூக்கி நிற்கும் அப்படின்றதுதான் இந்த பாடல் வரிகள்ல ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியா சொல்லியிருப்பாங்க. சரி, நிகழ்ச்சியில் பரத் தனசேகரன் மற்றும் கபில் கபிலன் கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தோம். பிடிச்சவங்களுக்காக நினைச்சவங்களுக்காக தாராளமா நீங்க பாடல்களை கேட்க அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்ததா ஒரு நேரம் அழைப்பா இருக்காங்க, அவங்களோட பேசலாம். மலர் விழி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: அதுக்கு முன்ன ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா?
0: நிச்சயமா சொல்லுங்க.
1: இன்னைக்கு பிறந்த நாள், அவர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் இனிமேலாவது.
0: நிச்சயமா நிச்சயமா. அண்ணனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் இருக்கீங்க?
1: இனிமேல்தான் யோசிக்கணும் என்ன பரிசு. அவர் சந்தோஷமா இருந்தாவே அதுவே எங்களுக்கு பெரிய பரிசு.
0: அடடா, உங்களுக்கு பரிசு இல்லங்க, அவருக்கு பரிசு.
1: எல்லாருக்கும்
0: நிச்சயமா நிச்சயமா. நீங்க தங்கச்சியா கிடைச்சதே அவருக்கு ஒரு பரிசு தானே, என்ன சொல்றீங்க?
1: அப்படியா, சரி அப்படியே இருக்கலாம்.
0: சரி சரி,
2: தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க,
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக சுதன் அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் அஸ்வினி.
1: இன்றைக்கு வானிலை எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க எந்த பக்கத்துல இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் வந்து
1: என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
2: எனக்கு மை லாட் படத்துல இருந்து அந்த பாட்டு பேர் வந்து
1: எஸ காத்தா.
2: எஸ காத்தா, எஸ காத்தா.
1: சரி சரி, யாருக்காக இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க?
2: எல்லாத்துக்கும், ஃபேமிலிக்கு, எல்லாத்துக்கும்.
1: நிச்சயமா
2: மின்னல் மின்னல் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும்.
1: அடுத்த பாடலை கேட்கலாமா?
2: ஓகே, கண்டிப்பா.
1: நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: என்ன சமைச்சீங்க
1: ஒளிபரப்பு எல்லாமே உங்களுக்காக சேர்த்து
2: ஃபுட்பால் வந்து நான் வந்து அர்ஜென்டினா தான்
1: சரிம்மா, மிக்க நன்றிம்மா,
2: ரொம்ப நன்றிம்மா.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக கீதா அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
0: இன்னும் இல்ல, மதிய உணவுக்கு தான் சாப்பிடணும். நீங்க தான் சமைச்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கறேன்.
1: என்ன சமையல் வேணும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்துல சமிட்
0: பண்ணிடுறேன். ஒரு மணி நேரத்துலயா? பெரிய ஆள் தான் நீங்க.
1: சமைச்சிருவேன்.
0: இன்றைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு நான் வந்து கிரா போடுறேன். சமைப்பேன். ஹஸ்பண்ட் ஒருவர் அவுட்டு சமைக்காரு. அவரு காலையில வீட்டுல இருந்தாதான் காலைல சமைப்பேன். அவுட்டு பண்ணார்னா ராத்திரி மட்டும்தான் சாப்பிடறதுக்கு லைட்டா சமைச்சிருவேன்.
0: இந்த கணவர் எல்லாம் வேலை ஆயிட்டாங்கன்னா மனைவிகளுக்கு விடுமுறை கிடைச்சிருது. அதுதானே
1: அப்படின்னு சொல்ல முடியும்.
0: நிச்சயமா நிச்சயமா. சரிம்மா, சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: நிலோத்தி பாட்டு வந்து எங்க ஹஸ்பண்டுக்காக கேக்குறேன். ஏன்னா அந்த பாட்டுல வந்து ஒரு வரி வரும், நினைச்ச வாழ்க்கை வேணும். அந்த பாட்டு வந்து அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டுல வந்து வர அந்த வரி.
0: சரி, நீங்க பாடிட்டீங்க, இப்ப நம்ம பாடலாவே கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: கணவர் பெயர் என்ன?
1: கணவர் பெயர் மைக்கேல்.
0: மைக்கேல். சரி, கணவருக்காக பாடல கேட்கலாம். நன்றி கீதா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் வரை சீரான நிர்வகிப்பை உறுதிப்படுத்த மாநில அரசாங்கத்தின் நிர்வாகம் இடைக்கால அரசாங்கமாக செயல்படும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் ஃபேஸ்புக் பதிவு வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சட்டமன்றம் கடந்த முதலாம் நாள் கலைக்கப்பட்டிருந்தாலும் அதன் அனைத்து அன்றாட மேலாண்மையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பாஸ் பாரு நிலையத்திற்கும் ஜேபி சென்ட்ரல் நிலையத்திற்கும் இடையிலான ரயில் சேவை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பது ஜேபி சென்ட்ரலின் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்துவதை உள்ளடக்கவில்லை. கிரேத்தாபி தனாம் நாயுபர் ஹட் கேடிஎம்பி வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டு 2ஆம் காலாண்டில் சுத்திகரிக்கப்படாத செம்பெண்ணெய் எண்ணெய் MSM விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக CGS இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸ் மலேசியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிபொருளுக்கான தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சோயா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதும் எல்னினோ பருவநிலையும் அதற்கு ஆதரவாக இருக்கும் என கூறப்படுகிறது. குவைத்திலும் பஹ்ரைனிலும் உள்ள 18 அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதுமட்டுமின்றி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படைக்கு சொந்தமான தற்காப்பு அமைப்புகள் உள்ளிட்ட தொடர்பு வசதிகளும் தகர்க்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தென் ஈரான் பகுதியை நோக்கி அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வேளை அதிகாலை மணி 4:50 தொடங்கி வான்வெளிகள் தற்காலிகமாக மூடப்படுவதாக குவைத் அறிவித்துள்ளது. விமானங்கள் மாற்று விமான நிலையத்திற்கு மாற்றிவிடப்படும் என அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் மீதான தெஹ்ரானின் தாக்குதலை தொடர்ந்து விமான போக்குவரத்தின் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். தென் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான பெற்றோர் பிரபல கார்பந்து விளையாட்டாளர்கள் மீது கொண்ட தீவிர ஈர்ப்பினால் தங்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பெயர்களை சூட்டியுள்ளனர். அவ்வகையில் இன்று அதிகாரப்படியாக தொடங்கும் அப்போட்டியை கிளியான் உள்ளிட்ட நெய்மார் என்ற பெயர்களை கொண்ட அந்த பிள்ளைகள் கார்பந்தாட்டத்தை ஆர்வத்துடன் கண்டுகளிப்பர். பிரேசிலின் நட்சத்திர ஆட்டக்காரர் நெய்மார் களமிறங்கும் இறுதி உலகக்கிண்ணம் இதுவென கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசத்தில் செய்திகளுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, நேர்கள்லாம் அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டிருந்தீங்க. பிடிச்ச பாடல்களை கேட்டதால் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு இதனை தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க உங்களுக்காக ஒரு பாடல் மீட்டை ஒளிபரப்புவோம். அந்த பாடலை நீங்க பாடுனீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடலை நாங்க ஒளிபரப்ப இந்த பக்கமா ரொம்ப தயாரா காத்திருக்கோம். அதனால என்ன பாடலை பாட போறீங்க அப்படின்றத கொஞ்ச நேரத்துல அழைத்த பிறகு நாங்க சொல்றோம். ஏன்னா அழைக்கிற முன்னாடி சொல்லிட்டா அச்சோ நான் தப்பிச்சுக்கிறேன்ப்பான்னு ஓடிடுவீங்கல்ல, அதனால உங்களை அப்படியே தாக்காரன்னு பிடிச்சுக்கணும்ன்றதுக்காக நீங்க அழைத்தால்தான் என்ன பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. நல்லா பாடுவாங்க அப்படின்றீங்களா, இல்லைங்க எனக்கு பாடலாம் வராதுங்கன்றீங்களா, யார் வேணாலும் அழைங்க, சேர்ந்து பாடலாம்.

0: காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும் சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
0: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் நீங்க எங்களுக்காக பாட போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக அழைப்புல பாத்தீங்கன்னா ராதா இருக்காங்க. ராதா, பாட தயாரா இருக்கீங்களா?
1: நல்ல ஈஸியான பாட்டா கொடுங்க.
0: ஓ, சுலபமான பாடலா கொடுக்கணுமா? எங்களுக்கு அது பிடிக்காத, சுலபமா கொடுக்கறதே. சரி, இப்போ நம்ம என்ன பாடல் அப்படின்னு கேட்கலாம். கேளுங்க. அதுதான் பாட போறீங்க?
1: என்ன
0: என்ன திடீர்னு அப்படி சத்தமே காணோம். சரி, பாடுங்க பாப்போம்.
1: ஐயோ, அது கஷ்டமா இருக்குமே, மென்னுக்கு ஆரம்பிக்கும்போது.
0: சரி, இன்னொரு முறை ஒளிபரப்புறேன், நீங்க கேட்டு பாருங்க, சரிங்களா? உங்க வாணியில பாடுங்க. அந்த பாட்டுதான், நீங்க பாடுங்க. நீங்க பாடிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பாடலை நாங்க பரிசா கொடுப்போம், சரிங்களா?

சரி, பாடலுக்கு முன்னதாக ஒரு நேர் பாட வந்திருந்தாங்க. நேர்கள் நீங்களும் பாட போறீங்க அப்படின்னா சிச்சோ எப்படி அஷினி, நாங்களே அழிச்சு நாங்களே மாட்டிக்கிறது அப்படியே நீங்க நினைக்க கூடாது. இது சும்மா ஒரு மதிய உணவு நேரத்துல மற்றவர்களையும் நீங்க சிரிக்க வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து பார்ப்போமே. சரி, நீங்களும் அழைத்து பாட போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச நாங்க ரொம்ப ரொம்ப ஆவலோடு இந்த பக்கமா காத்திருக்கோம். பாட போறீங்க அஸ்வினி, நானும் பாட போறேன் அப்படின்னா எங்களுக்கு இந்த பக்கமா அழைக்க மறந்துடாதீங்க.

0: நம்மை சுற்றி
1: உடல் நலத்துக்கான வாழ்வியலை வலியுறுத்தி அல்மா வேலாயுதம் வழங்கும் முறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 17 நாள் ஷா ஆலாம் தமான் கமுனிங் உத்தாமா ஜலான் கமுனிங் உத்தாமா F33F36-1 என்ற முகவரியில் இந்த உரை இடம்பெற உள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்து மேல் விவரங்களை வழங்குகிறார் சரோஜா.
2: வணக்கம் உறவுகளே, நான் அல்மா சித்த மருத்துவத்திலிருந்து சரோஜா பேசுறேன். இங்க ஷாலாம் கம்யூனிங் ஷாலாம் ஸ்ரீமுடா கிட்ட அங்க நம்மளோட பார்மசி இருக்குது. அல்மா வேலாயுதம் ஐயா ஊர்ல இருந்து மதுரையில இருந்து வராங்க. அவரோட உரை இலவச உரை நம்ம சென்டர்ல நடக்குது. தயவு செய்து மக்களே அனைவரும் வந்து கலந்துக்குங்க. கேள்வி பதில், நம்மளோட ஹெல்த் பத்தி எல்லாம் பேசுவாரு. தயவு செய்து இலவச உரை வந்து எல்லாம் கலந்துக்குங்க. இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் அவங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறேன். சரோஜா வந்து கலந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி
1: ஜோஹர் மாநில இந்திய சிறுதொழில் வணிகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜூன் 20 நாள் சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 5 வரை ஜோஹர் பாரு JOTIC அரங்கில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கருத்தரங்குக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் விவரங்களை தருகிறார் சங்கத்தின் தலைவர் ரவீந்திரன் துரைசாமி.
3: வணக்கம். 20 இந்த நிகழ்ச்சி முதல் அடிப்படை வந்து இந்திய வர்த்தகர்கள் சிறு வர்த்தகர்கள் வந்து உதவி செய்யணும். அந்த அடிப்படை வந்து பிஜேபி அரசாங்கம் உதவி கிடைக்கும் இந்தியர்கள் வந்து பல பேர் வந்து ஜூவல் வந்து இந்த வீடு அப்படிங்கிறது அது எப்படி அப்ளை பண்றது? ஏன்னா கடந்த காலத்துல வந்து மேனுவலா செய்யணும், இப்ப எல்லாம் ஆன்லைன். அரசாங்கம் மூலமா வந்து எப்படி ஆன்லைன் அப்ளை பண்றது, எப்படி அந்த அது பத்தி விளக்கம் தெரியுங்களா? ஏன்னா பல பேர் வந்து வீடு வாங்காம இருக்காங்க. அதை பத்தி நம்ம செய்யணும். இது முக்கியமாக வந்து இந்தியர்கள் சரிங்களா, இந்திய தொழில் முனைவர்கள் அல்லது பிசினஸ் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் சரிங்களா. ஓகே, யார் கலந்துக்கிறோம் தயவுசெய்து வந்து மணி 8:30 அங்க வந்துடணும் வந்து. அதுக்கப்புறம் அங்குள்ள பல நிகழ்ச்சிக்கு இருக்குங்களா, ஜோஹரும் எம்பிஜேபியும் ஆர்வமான இணைஞ்சு செய்றாங்க வந்து நம்ம உத்தரவு வழங்குறாங்க. தயவு செய்து அனைவரும் வந்து கலந்துகிட்டு மகிழ்ச்சி பயன்படணும்னு கேட்டுக்கோங்க.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
5: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: அடுத்ததாக குணவதி அழைச்சிருக்காங்க. குணவதி, பாட தயாரா இருக்கீங்களா? ஆனா இப்படி வந்து மாட்டி இருக்கீங்களே, பாட பிடிக்கும்ட்டு. சரி, என்ன பாடணும் அப்படின்றத ஒளிபரப்புறோம். முதல்ல நிகழ்ச்சி கேட்டீங்களா? அப்ப சரி, இருங்க ஒளிபரப்புறோம். பாடுறீங்களா? பாடுறேன். வேற வழியா குடுத்திருக்கீங்க. சரி, பாடுங்க பாப்போம். உங்களையே பாட வச்சிருக்கலாம் அந்த பாடல்ல. குணவதி, பொதுவாவே பாடுவீங்களா?
1: பாடுவேன்.
0: எங்க ஒரு பாடல் பாடுங்க எங்களுக்காக.
1: கொஞ்சம் பாடுறேன். ஒரு காதல் கடிதம் போடும் உன்னை காணும் வரை, உன்னை காணும் சபதம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள்

0: நாங்க கொடுத்த பாடலையும் பாடி, அதுக்கு மேல நீங்களும் ஒரு பாடலை பாடி, எப்படியும் உங்களுக்கு பாடலை கொடுக்கணும்னா எப்படி? உங்களுக்கு என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: பட்டுமா
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: சரி, நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழைத்து பாடல்களை எல்லாம் விரும்பி கேட்டிருந்தீங்க. உங்களோட பேசியதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சில பாடல்களை நாம வந்து கேட்க போறோம். பாடல்களை கேட்ட பிறகு உங்களோட நிறைவாக பேச நாங்கள் இந்த பக்கமாக ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இருந்த பாடல், தொடக்கமாக சிலம்பரசன், சாய் அபியங்கார் மற்றும் அசல் கோலார் கொண்டு வரும் பாடல்.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

அஸ்வினி ராஜசேகரன் போயிட்டு அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம்.

0: ஜப்பானுக்கான பிரதமரின் பயணம் இலக்கை அடைந்தது. இரண்டாம் காலாண்டில் சுத்திகரிக்கப்படாத செம்பெண்ணெய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் சிஜிஎஸ் கணிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜொஹோரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் வரை சீரான நிர்வகிப்பை உறுதிப்படுத்த மாநில அரசாங்க நிர்வாகம் இடைக்கால அரசாங்கமாக செயல்படும் என பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் ஃபேஸ்புக் பதிவு வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொஹோர் சட்டமன்றம் கடந்த முதலாம் நாள் கலைக்கப்பட்டிருந்தாலும் அதன் அனைத்து அன்றாட நிர்வாகப் பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாமன்னரை சந்தித்து இதற்கான ஒப்புதலை பெற்றதாக ஜொஹோர் மந்திரி பசார் டத் ஒன் ஹாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். பசிர்புலாங்கி அரண்மனையில் இடம்பெற்ற இந்த அதிகாரப்படி சந்திப்பில் மாநில அரசாங்கத்தின் அண்மைய நிலவரம் குறித்து சுல்தான் இப்ராஹிமுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. ஃபெல்டா முன்னாள் தலைவர் டத்து முகமது ஈசா அப்துல் சமாட்டுக்கு வழங்கப்பட்ட தான்ஸ்ரீ பட்டத்தை கொண்டுவரும் டர்ஜா பங்லிமா சத்யா மக்கோ தாபி எஸ் எம் விருது மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய ஒப்புதலை தொடர்ந்து கடந்த எட்டாம் நாள் அந்த விருது மீட்டுக் கொள்ளப்பட்டதாக பிரதமர் துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தவறு இழைத்தது நிரூபிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஸ்லாங்கூர் சுங்கை புலு சிறைச்சாலையில் அவர் தண்டனையை மேற்கொள்வதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜப்பானுக்கு மேற்கொண்ட அதிகாரப்படி பயணம் இருவழி உறவை மேலும் விரிவாக வியூக பங்காளித்துவ நிலைக்கு வெற்றிகரமாக உயர்த்தியுள்ளதுடன் இலக்கையும் அடைந்துள்ளது. உலக பொருளாதார புவிசார் அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழலை எதிர்கொள்ள தென்கிழக்கு ஆசியாவின் முக்கிய வியூக பங்காளியாக ஜப்பான் திகழ்வதாக மலேசிய பன்னாட்டு வியூக ஆய்வு நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைஸ் அப்துல்லா தெரிவித்தார். டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஜப்பான் சகா சனிதா காய்ச்சி இருவருக்கிடையிலான சந்திப்பில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தென்சீன கடலில் கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகத்தில் ரிங்கிட், யென் ஆகியவற்றின் பயன்பாடு போன்ற விவகாரங்களில் கவனம் செலுத்தப்பட்டது. உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் ஐபிஎம் கார்ப்பரேஷன் தனது குவாண்டம் தொழில்நுட்பத்தை விரிவாக்கம் செய்வதற்கான மையமாக மலேசியாவை தேர்ந்தெடுத்துள்ளது. ஐபிஎம்மின் இந்த முடிவு நாட்டில் உயர் பலனை விளைவிக்கும் தொழில்நுட்ப சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வாய்ப்பை வழங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். குவாண்டம் கணினி துறையில் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஐபிஎம் அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டு 175க்கும் அதிகமான நாடுகளில் செயல்படுகிறது. கணினி தொடர்பான சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்க அதிநவீன குவாண்டம் தொழில்நுட்பம் உதவுகிறது. இதற்கிடையில் மலேசியா ஜப்பான் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற்று வருகிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் பெரும்பாலான ஜப்பான் நிறுவனங்கள் நாட்டில் தொடர்ந்து முதலீடு செய்ய எண்ணம் கொண்டுள்ளதை முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கனி சுட்டிக்காட்டினார். பல்வேறு வியூகத்துறைகளில் மலேசியா பெரிய அளவிலான வாய்ப்புகளை கொண்டிருப்பதை ஜப்பான் முதலீட்டு நிறுவனங்கள் ஒப்புக் கொண்டுள்ளன. குறிப்பாக மலேசியா திரவ இயற்கை எரிவாயு எல்என்ஜியை விநியோகிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பது ஜப்பான் நிறுவனங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி தெரிவித்தார். மலேசியாவும் உலக விலங்கு சுகாதார அமைப்பு WHOH-ம் விலங்கு சுகாதாரத்துறை கால்நடை சேவை நோய் கண்காணிப்பு அவசர காலத்தை எதிர்கொள்ளும் தயார் நிலை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. WHOH தலைமை இயக்குநர் டாக்டர் இமானுலா சுபாரியானுடனான சந்திப்பின் போது இது தொடர்பில் பேசப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சான் ஃபுங் ஹீன் தெரிவித்தார். நாட்டின் கால்நடை கொள்ளளவை வலுப்படுத்தவும் வெளிப்படையாக நோய்களை அறிவிப்பதற்கும் விலங்கு சுகாதாரம் தொடர்பிலான பன்னாட்டு தரநிலைகளை மேம்படுத்தியதற்கும் டாக்டர் சான் உவாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இவ்வாண்டு இரண்டாம் காலாண்டில் சுத்திகரிக்கப்படாத செம்பெண்ணெய் எண்ணெய் MSM விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக CGS இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி மலேசியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிபொருளுக்கான தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து சோயா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதும் எல்னினோ பருவநிலையும் அதற்கு பங்களிக்கலாம் என கூறப்படுகிறது. இவ்வாண்டு ஜூன் தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை எல்னினோ பருவநிலை நீடிப்பதற்கு 80 முதல் 90 விழுக்காடு வரை வாய்ப்புள்ளதாக அமெரிக்க தேசிய பெருங்கடல் வளிமண்டல நிறுவனம் NOAA கணித்துள்ளது. MSM விலை உயர்வதற்கு இது சாதகமாக இருக்கும். கம்பாஸ் பாரு நிலையத்திற்கும் ஜேபி சென்ட்ரல் நிலையத்திற்கும் இடையிலான ரயில் சேவை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பது ஜேபி சென்ட்ரலின் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்துவதை உள்ளடக்கவில்லை. கிரேத்தாபி தனம் லயுபர்ஹாட் KTMB வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜேபி சென்ட்ரல் நிலையத்தில் பாதசாரிகளுக்கான மேம்பாலத்தை பொருத்தும் பணிகள் காரணமாக இன்றிரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை சம்பந்தப்பட்ட நிலையங்களுக்கு இடையிலான ரயில் சேவை மூடப்படுவதாக கூறியது. இது 9-4-9-9-5-3-5 ஆகிய 2 மின்சார ரயில் சேவைகளை மட்டுமே பாதிக்கும் என்றும் அந்த அறிக்கை தெளிவுபடுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: குவைத்திலும் பஹ்ரைனிலும் உள்ள 18 அமெரிக்க ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அலி அல் சலீம், அஹ்மத் அல் ஜபீர் உள்ளிட்ட ஷேக் இசா தளங்கள் இதில் அடங்கும் என ஈரானின் புரட்சிகரப்படை அதிகாரி கூறினார். அதுமட்டுமின்றி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படைக்கு சொந்தமான தற்காப்பு அமைப்புகள் உள்ளிட்ட தொடர்பு வசதிகளும் தகர்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தென் ஈரான் பகுதியை நோக்கி அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்நடவடிக்கை கொள்ளப்பட்டுள்ளது. இறுதி மூச்சு உள்ளவரை எதிரணியினரை எதிர்கொள்ள ஈரானிய படை தயாராக உள்ளதாக அவர் சூளுரைத்துள்ளார். இவ்வேளை அதிகாலை 4:50 தொடங்கி வான்வெளி தற்காலிகமாக மூடப்படுவதாக குவைத் அறிவித்துள்ளது. விமானங்கள் மாற்று விமான நிலையத்திற்கு மாற்றிவிடப்படும் என அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் மீதான தெஹரானின் தாக்குதலை தொடர்ந்து விமான போக்குவரத்தின் பாதுகாப்பு கருதி இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலை சீரடைந்த பின்னர் வான்வெளி விமான பயணங்களுக்கு திறந்துவிடப்படும். பிலிப்பீன்ஸின் மிண்டானோவை உலுக்கிய நிலநடுக்கத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 47 பதிவாகியுள்ளது. 31 பேரை காணவில்லை. 688 பேர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு பேரிடர் நிர்வாக ஆபத்து குறைப்பு மன்றம் கூறியுள்ளது. 75,300 குடும்பங்களைச் சேர்ந்த 346,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 12,600 வீடுகள் சேதமுற்ற வேளை நிலச்சரிவு போன்ற 45 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 48 பகுதிகளில் மின்சார துண்டிப்பும் ஏற்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் ஆடவர் இணை விளையாட்டாளர் சென் தாங்ஜி தமது இணையின் குணமடையும் காலத்தை ஆட்டத்தை புதுப்பித்துக் கொள்ள பயன்படுத்தும்படி முன்னாள் விளையாட்டாளர் சான் பெங் சூன் ஆலோசனை கூறியுள்ளார். தமது முன்னாள் இணை கோ யு ஹீவுடன் இதுபோன்ற சூழலை எதிர்நோக்கியதாக தெரிவித்த அவர், தாய்ஜி தீவிர பயிற்சியில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தாங்ஜி தற்காலிகமாக இதர விளையாட்டாளருடன் களமிறங்குகிறார். உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். பிரபல கார்பந்து விளையாட்டாளர்கள் மீது தீவிர ஈர்ப்பு கொண்ட தென் அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான பெற்றோர் தங்களின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பெயர்களை சூட்டியுள்ளனர். அவ்வகையில் கிளியான் நெய்மார் பெயரை கொண்ட அந்த பிள்ளைகள் நாளை அதிகாலை தொடங்கும் அப்போட்டியை ஆர்வத்துடன் கண்டுகளிப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் நட்சத்திர ஆட்டக்காரர் நெய்மார் 4வது முறையாக இப்போட்டியில் களமிறங்குகிறார். அவர் பங்கேற்கும் இறுதி உலகக்கிண்ணமாக இது விளங்கும் என கூறப்படுகிறது. 3,847 சிறாருக்கு இவரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2018 பிரான்சை வெளிநடத்திய கிளியான் மும்பாப்பேவின் பெயரை 2,800 சிறார் கொண்டுள்ளனர். ஜப்பானுக்கான பிரதமரின் பயணம் இலக்கை அடைந்தது. இரண்டாம் காலாண்டில் சுத்திகரிக்கப்படாத செம்பனை எண்ணெய் விலை அதிகரிக்கும் சிஜிஎஸ் கணிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

ஜெயரமன் டி பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தும் வியாழக்கிழமை பிற்பகல் பொழுதில் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். கோபம் சில நொடிகள் மட்டுமே நமக்கு வந்து இருக்கும், ஆனால் அதன் விளைவுகள் சில நேரங்களில் பல ஆண்டுகள் வரை நீடிக்கும். கொஞ்சம் யோசித்தால் மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு கோபத்தால் நம்மை நாமே கஷ்டப்படுத்தி கொண்டு நமக்கு தண்டனை கொடுத்து கொள்கின்றோம். ஆக அந்த கோபம் கதவை தட்டும் பொழுது நம் பொறுமை மட்டுமே திறக்கட்டுமே. சரி, தொடர்ந்து வந்து இனிய பாடல் அசுரன் திரையிலிருந்து தான் நம்ம கேட்க போகின்றோம். பாடலுக்கு பிறகு வியாழக்கிழமையில் உங்களோடு ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். அது நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆக இன்றைக்கும் ஒரு தலைப்பை குறித்தான் பேச போகின்றோம். முதலில் வாங்க வேல்முருகன் குரலில் பாடலை கேட்டுவிட்டு வரலாம்.

வேல்முருகன் ராஜலட்சுமி பாடிய அசுரன் திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பிற்பகல் வேளையில் இடம் வந்து மதிய உணவு சாப்பிட போய்கொண்டு இருக்கலாம். நல்ல ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதே போல இல்லத்தரசிகள்லாம் பரபரப்பா இருப்பீங்க, பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சமையல் செய்து கொடுக்கணும், நல்ல சுவையான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு பரபரப்பா இருப்பீங்க. இந்த நேரத்துல ஒரு கேள்வி ஒன்று உங்களோட கேட்க போறேன். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் மாறலாம் என்றால் நீங்கள் யாராக மாறுவீங்க? உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகர் ஆகணும், ஒரு நடிகை ஆகணும், இல்ல விஞ்ஞானி ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும், இல்ல எந்த கவலையும் இல்லாத ஒரு குழந்தையா மாறிடணுங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கும். இது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். வாய்ப்பு இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்றதுதான் கேள்வி. அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் மாறலாம், அப்படி என்றால் யாராக மாறுவீர்கள்? ஆஹா, அழைங்கள்.

0: உலக கிண்ணம் ஒன்றையோட தொடக்க விழா காணவிருக்குது.
1: தயார் நிலை எப்படி இருக்குங்க?
0: எப்படி ஆர்வமா காத்திருக்கீங்களான்னு
2: கேட்டிருந்தோம். சரி பேசுற, தயாரா இருக்கேன், காத்துட்டு இருக்கேன். எப்பவுமே பிரேசில் தான்.
0: நீங்க பிரேசிலா?
2: எஸ், அம்மா காலத்துல நான் இந்த ஃபுட்பால் பாக்குறதே எங்க அம்மா காலத்துல தான். அம்மா ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாப்பாங்க. அம்மாக்கு பிரேசில் தான்.
1: பாருங்க, தலைமுறை தலைமுறையாக
2: அம்மா வந்து எல்லாம் ஹாட் கேம்ஸ் ரொம்ப விடிய விடிய கண்ணு முடிச்சு பாப்பாங்க. அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி கோல் பண்ணாங்க அப்படின்னு பேசுறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முத வட்டி கால் பண்ண கிடைச்சிருச்சு. ஓ மை காட்,
0: வீட்ல எல்லாருமே பிரேசில் தான். அப்போ வேற எந்த அணியும் இல்ல? இப்ப யாருமே
2: இல்ல. அண்ணன், மூணு அண்ணன் வேற வேற கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாங்க. நானும் அம்மாவும் பிரேசில். அம்மா மிந்தில இருந்து.
0: ஓ, அப்ப ஏதோ பிரச்சனை வராது.
2: நான் கதையெல்லாம் உடஞ்சிருக்கு வீட்டுல.
0: ஓய்யோ யோ,
1: மகன் உலகத்தின் காற்பந்தாட்ட போட்டி நேரத்துல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்.
2: நான் கல்ல உடஞ்சிருக்கு, வீட்டுல பிரச்சனை வந்திருக்கு.
1: வாட்ஸ்அப் குரூப்ல விட்டு எல்லாம் வெளியே வந்திருப்பாங்களே.
0: நடந்துருச்சு
3: வீட்டுல. இப்ப 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். சிரம்பான்ல இருந்து ரேஷ்மா அழைச்சிருக்காங்க. ரேஷ்மா எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மதிய உணவு சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல, அதுக்கப்புறம் வகுப்பு இருங்க, அதனால அப்புறம் தான் சாப்பிடுறேன்.
0: படிக்கிறீங்களா?
1: ஆமா அக்கா, மலைய பல்கலை.
0: சரி ரேஷ்மா, இப்ப வந்து நம்ம கேள்வி ஒன்று கேட்டு இருந்தோம். ஒரு நாள் முழுவதும் ஒருவராக நீங்க மாறலாம் அப்படின்னு சொன்னா யாராக மாற ஆசைப்படுவீங்க?
1: நான் என்னோட குழந்தை பருவத்துக்கு மாறலாம்னு இருப்பாங்க.
0: வாய்ப்பு கிடைச்சா குழந்தை பருவத்துக்கே போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஆமா அக்கா, ஏன்னா இப்ப பல்கலைக்காலகட்டத்துல வந்து நம்ம பல்கலைக்கழகத்துல இருக்கிறப்ப குழந்தை பருவத்துல இருந்திருந்தா அந்த மாதிரி கொஞ்சம் சுதந்திரமா நம்ம இருந்திருக்கலாம், நம்ம நம்ம வேலைகளை செய்துகிட்டே இருக்கலாம். இப்ப வகுப்பு எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப களைப்பா இருக்கு.
0: ஒரு மாணவியா உங்களுடைய குமரல்கள் சொல்ற மாதிரி இருக்கு.
1: ஆமா அக்கா, உண்மைதான். வயது ஏறிக்கிட்டே போறப்ப குழந்தை பருவத்தை ரொம்ப
0: மிஸ் பண்றீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு பருவம், எதை பத்தியுமே நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம் இல்லையா, அந்த குழந்தை பருவம்.
1: நன்றி.

0: உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் உயர்வு மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: உயர்வு மடானி இது வந்து 50,000 வரைக்கும் நம்ம வந்து கிராண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த 50,000 கிராண்ட் வந்து 500 பிசினஸஸ்க்கு ரிமரத்தோஸ் உசாவான் பிஎம்கேஎஸ்கு வந்து உதவி கொடுக்க போறோம். ஆனா எல்லா ப்ரொசீஜர் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம செட் பண்ணியிருக்கோம், அவங்களை வந்து ஃபாலோ பண்ணும்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாராக மாற ஆசைப்படுறீங்க ருஃபினா சொல்லுங்க.
1: நான் ஒரு இன்னொரு மனிதன் ஆகணும்னு ஆசைப்படல, ஒரு மிருகமா ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: ஓ, மிருகமா ஆகணும் ஆசைப்படுறீங்க. என்ன மிருகமா ஆகணும் ஆசைப்படுறீங்க?
1: டைனோசோர் ஆகணும்னு ஆசை.
0: ஏயா டைனோசோர்?
1: டைனோசோர் வந்து ரொம்ப ஒரு வலிமையான மிருகம். இந்த படத்தெல்லாம் பார்த்து நம்ம பயந்துருக்கோம் இல்லையா?
0: சரி,
1: அந்த மாதிரி ஒரு வலிமையான மிருகம் அந்த இதுல வாழ்ந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு.
0: ஓ, அந்த காலத்துக்கே போய் பாக்கலான்றீங்க?
1: ஆமா.
0: ஆனா இப்ப இல்லாம போயிருச்சு. எப்படி?
1: ஆனா பரவாயில்ல,
0: அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்னு பாக்க ஆசைப்படுறீங்க?
1: ஆமா, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அதை பார்த்து தானே எல்லாரும் பயப்படுறாங்க. அப்ப நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் ஓடும் போது எவ்வளவு நல்லா இருக்கு.
0: என்ன ருஃபினா இப்படி ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நல்லதா இருக்கு, யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க.
1: நான் வந்து டீரெக்ஸா தான் இருப்பேன். ஏன்னா டீரெக்ஸ் தான் வந்து ரொம்ப அறிவாளியான ஒரு டைனோசர்.
0: பாருங்க, டைனோசர் ஆகணும் ஆசை, அதுலயும் வந்து டீரெக்ஸா இருக்கணும் தான் ஆசைப்படுறீங்க. நன்றி ருஃபினா.
1: நன்றி.
0: ஆஹா, ருஃபினா வந்து டைனோசரா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. இதே மாதிரிதான் சாந்தின்னு ஒரு நேயர் அழைச்சிருந்தாங்க. அவங்க வந்து பறவையா மாறணும் ஆசைப்படுறாங்க. ஏன்னு கேட்ட ஒவ்வொரு நாட்டையும் போய் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி கூட யோசிக்க முடியுதா? ஆஹா, யோசிக்க முடியுது. நீங்க எப்படி அழைக்கலாம் சொல்லியோ 3228 2573 அல்லது சொல்லியோ 3228 2478

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு நாள் முழுவதும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் மாறலாம். அப்படின்னா நீங்க யாராக மாறுவீர்கள் அப்படி சொல்லி கேட்ட உடனே ஜோஹர் குழுவாங்கல இருந்து நிர்மலா அழைச்சிருக்காங்க. நிர்மலா, நீங்க சொல்லுங்க, என்னவா ஆக மாற ஆசைப்படுவீங்க?
1: எனக்கு ரொம்ப அணில் பிள்ளையாக மாறணும்னு ரொம்ப ஆசை இருக்கு.
0: அணிலாக மாற ஆசை உங்களுக்கு?
1: ஆமா.
0: ஏன், என்ன காரணம்?
1: ஏன்னா நிறைய பழ வகைகளை நம்ம சாப்பிடலாம்.
0: பழ வகை சாப்பிடுறதுக்காக அணிலா மாற போறீங்களா?
1: ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம நிறைய பழ வகைகள் இருக்கு, அதை போய் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய பழ வகைகள் விதவிதமா இருக்கு இல்லைங்களா?
0: இது யாரும் சொல்லாத பதிலா இருக்கு. ராஜாமணி சொல்லுங்க, நீங்க என்னவா மாற ஆசைப்படுறீங்க?
2: நான் ஜெமினி கணேசனா வரணுங்க அடுத்த பருவில.
0: ஏன் ஜெமினி கணேசன்?
2: ஜெமினி கணேசனா வந்து ஒரு நல்ல ஒரு பெண்ணு சாவித்திரி மாதிரி கிடைக்கணும் எனக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு.
0: அப்படியா? சரி, இது வித்தியாசமான ஆசையா இருக்கு. ஜெமினி கணேசனா பிறக்கணும், அதுவும் சாவித்திரி திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆமா. ஜெமினி கணேசன் வாழ்ந்ததுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கணும்.
0: அதே மாதிரி புயரும் புகழோடு அவர் நடிகரா வாழ்ந்தாரு, அதே போல நீங்களும் வாழணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, இது வித்தியாசமா தான் இருக்கு. நன்றி.

விறுவிறுப்பான பாடலை ஆந்தனி தாசன் குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து திரை தகவல் பரிமலா என்கோ அந்த திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம். நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஜெயராம் ஊர்வசி தம்பதியினர் தங்களுடைய இரண்டு மகளோடு அமைதியாக வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். மூத்த மகளுக்கு பாத்தீங்கன்னா வில்லனாக சேண்டி அவர் வந்து தொடர்ந்து காதல் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். நாளுக்கு நாள் அந்த தொல்லை அதிகரிக்க அவர்களுடைய குடும்பமே மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை அடைகிறார்கள், அழுத்தமாக அமைகிறது. இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று குடும்பமே குழப்பத்தில் இருக்கும் போது திடீரென்று வில்லனான சேண்டி கொலை செய்யப்படுகின்றார். இந்த கொலை வழக்கை விசாரிக்க வரும் காவல்துறை அதிகாரியாக மிஸ்கின முதல் சந்தேகத்தை ஜெயராம் குடும்பத்தின் மீது தான் வந்து திரும்பி பார்க்கின்றார். அதற்கு பிறகு என்ன நடக்கின்றது, யார் வந்து அந்த வில்லன் சேண்டியை கொலை பண்ணது அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமாக வந்திருக்கின்றது. பரிமலா என்கோ குடும்ப பொழுதுபோக்கு மற்றும் உணர்வு பூர்வமான கதைகளை கொடுத்து ரசிகர்களின் கவனத்தை பெற்ற இயக்குனர் பாண்டியராஜ் அவர்தான் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கின்றார். வாய்ப்பு கிடைத்தால் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். நல்லா வாய்விட்டு சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிமலா என்கோ திரைப்படத்தை பார்க்கலாம். வாங்க இப்ப கபில் கபிலன் பாடிய பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் வேலையில்லாதோர் விகிதம் ஏப்ரல் மாதம் 3 விழுக்காட்டுக்கு அதிகரித்தது. அந்த வகையில் வேலையில்லாதவர் எண்ணிக்கை 511,800 பதிவானதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. மார்ச்சில் வேலையில்லாதோர் விகிதம் 2.9 விழுக்காடாக பதிவாகியிருந்ததாக தலைமை புள்ளியியலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தெரிவித்தார். நெகிரிசம்பிலான் யாங் டிபர் துவன் பிசார் துவன்கு முக்ரிஸ் துவன்கு முனாவீர் தனது 2வது புதல்வர் துன்கு ஜயின் அல் அபிடீனை துன்கு பங்லிமா பிசாராக அறிவித்தார். இஸ்தானா பிசார் ஸ்ரீ மனாந்தி பாலைரோங் ஸ்ரீயில் அந்த பாரம்பரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நெகிரிசம்பிலான் துன்கு அம்புவான் பிசார் துவன்கு ஐஷா ரோஹானி துவன்கு பிசார் மஹமூட்டும் துன்கு பிசார் ஸ்ரீ மனாந்தி துன்கு அலி ரெட் ரவுடின் துவன்கு மோரிஸும் உடனிருந்தனர். மக்கள் சார்ந்த விவகாரங்களுக்கு ஜேகோம் 4.0 திட்டத்தின் வாயிலாக விரைவான அணுகுமுறையில் தீர்வு காண முடியும் என்று சமூக தொடர்புத்துறை தலைமை இயக்குநர் முகமது இஷாமுதீன் கசாலி தெரிவித்தார். குறிப்பாக சமூக ஊடகத்தில் பரவும் முக்கிய பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையிலான இருதரப்பு தகவல் தொடர்பு பாலமாக ஜேகோம் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். கடா பிளாந்திக்கில் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 94 சட்டவிரோத குடியேறிகள் அனைவரும் இன்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து தத்தம் நாடுகளுக்கு திரும்ப அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் 82 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குவர் என மாநில குடிநுழைவுத்துறை அறிக்கையில் தெரிவித்தது. மலாக்கா அயர்கரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அறிமுகமான குடும்ப உறுப்பினரை கொலை செய்ததாக ஆடவர் ஒருவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நீதிபதி உத்மான் அப்துல் கனி குற்றத்தை வாசித்தபோது 40 வயது காமில் ஹாரிஸ் முகமது அப்துல் நாசிர் அதனை ஒப்புக்கொண்டதை போல் தலையசைத்தார். இருப்பினும் கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதால் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்தியாவில் 241 பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்தியா விமான விபத்தில் தப்பிய ஒரே நபரான விஸ்வாஷ் குமார் ரமேஷ் அந்த பேரழிவு நிகழ்ந்த ஓராண்டுக்கு பிறகு நேர்மை வெளிப்படைத்தன்மையான பதிலை கோரியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிகழ்ந்த அந்த விமான விபத்தில் தனது சகோதரரை இழந்த பின்னர் அவர் கடுமையான மன உளைச்சலுடன் வாழ்ந்து வருவதாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். எத்தனை வருடங்கள் கடந்தாலும் பழம் பாடல்களின் இசையும் பாடல் வரிகளும் நம் மனதில் நிலைத்து நிற்கின்றன. இந்த காலங்கள் கடந்தாலும் இந்த மெட்டுகள் நம் மனதில் என்றுமே உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். சரி, ஒரு பாடலை எப்பொழுதுமே சரி கேட்டு அது அப்படியே முணுமுணுத்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னா பழைய பாடல்ல நீங்க சொல்லுவீங்க. அப்படியான பாடல், எந்த பாடல் நீங்க எங்க போனாலும் எந்த வேலை செய்துகிட்டு இருந்தாலும் இந்த பாடலை மட்டும் அந்த பாடல் வரிகளை முணுமுணுத்து கொண்டே இருப்பங்க. இந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை நீங்களும் அழைத்து விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8 அழைத்த நேயர்களே அழைக்காமல் மற்றவர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா பலர் சொல்றாங்க, இல்லைங்க அவங்க அன்னைக்கு தானே பேசினாங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலையே அப்படின்னு. அதனால அழைத்தவர்கள் அழைக்காம புதிய நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். முணுமுணுக்கக்கூடிய வைக்கக்கூடிய பாடல்கள் என்ன பாடல் அழைக்கலாம்?

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தினமும் நீங்கள் முணுமுணுக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல் என்றால் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஜெராஸ்ல இருந்து ஜோதி அழைச்சிருக்காங்க. ஜோதி, சாப்பிட்டீங்களா? அடிக்கடி நீங்க முணுமுணுக்கிற பாடல்னா என்ன பாடல்?
1: அன்புள்ள மான்வெளி.
0: ஏன் அந்த பாடல்?
1: அந்த பாடல் கேக்கும் போது வந்து ரொம்ப செல்லமா, ரொம்ப அமைதியா, ஆசையா இருக்கும்.
0: அந்த பாடல் கேட்கும் போதே ஒரு ஆசை வந்துருது.
1: ஆமா,
0: யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி கடிதம் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்களா?
1: எழுதி கொடுத்தா இருக்கும்.
0: ஓ, எழுதி கொடுக்கலையா?
1: இன்னும்
0: கொடுக்கல. அப்ப கொடுக்க சொல்லிட்டா அன்புள்ள மான்விலியின் வராது, அன்புள்ள ஜோதியே சொல்லி பாடல் எழுதி அனுப்ப சொல்றேன். நன்றி ஜோதி, உங்களுக்கு
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.

0: கண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: உங்களுக்கு அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல்னா என்ன பாடல்?
1: நான் எப்போதும் உலகமெங்கும் ஒரே மொழி அந்த பாடல் தான் பாடுவேன்.
0: அந்த பாடல் தான் உங்களுக்கு பிடிக்கும்?
1: பிடிக்கும். ஆனா இது அப்பப்ப பாடுவேன்.
0: ஏன் ஏன் இந்த பாடல் குறிப்பா? இந்த பாடல் எவ்வளவு பாடல் இருக்கு?
1: இருக்கு. அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு.
0: பிடிச்சிருக்கு. உங்களுடைய அன்பான கணவர் அடிக்கடி பாடிய பாடலோ?
1: இல்ல இல்ல, அவரு வேற பாட்டு பாடுவாரு.
0: என்ன பாட்டு? அவரு என்ன பாட்டு பாடுவாரு?
1: அவரு என்ன, நான் என்ன சொல்லிவிட்டேன்.
0: ஏன் மயங்குகிறாய்? ஆனா கணவருக்கு பிடித்த பாடலோட உங்களுக்கு பிடித்த பாடல் உலகம் எங்கும் ஒரே மொழி அப்படிதானே? சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறோம். நன்றி.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்.

0: வி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா குணசீலன் அழைச்சிருக்கிறாரு, எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: பாடல் என்றால் ஞாயிறு என்பது கண்ணாக.
0: அந்த பாடல் தான் நீங்க அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பீங்களா அந்த பாடலை?
1: ஆமா, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல். ஏன்னா அதோட இசைகள், அதோடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப
0: ரசிச்சு கேப்பீங்க.
1: ஆமா.
0: அந்த படம் பாத்திருக்கீங்களா?
1: பாத்திருக்கேன் நினைக்கிறேன். என்ன காக்கும் கரங்களா, தெரியல என்ன படம்.
0: காக்கும் கரங்கள்
1: தான். அவரு எஸ் எஸ் ஆரும் இவங்களும் அவங்க மனைவி.
0: எந்த வரி ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல்ல?
1: முன்னொரு புறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் உறவை குடுத்திருந்தேன் அப்படின்னு ஒரு வரி வருந்தேன். முன்னொரு பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன். அந்த வரிகள்
0: ரொம்ப சிறப்பா பாடியிருக்கீங்க. அந்த பாடல் பிடித்த பாடல் சொல்லிட்டீங்க, நிச்சயமா உங்களுக்காக ஒலிபரப்பு செய்யறோம். நன்றி ஐயா.
1: நன்றி.
0: நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: இசையமிசையும் தொகுப்பில் பழம் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கமா கிளாந்தான் பக்கம் போக போறோம். மாமு உமாதேவி தான் காத்திருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க உமா?
1: நல்லா இருக்கேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு.
0: ரொம்ப நாளாயிருச்சு. சரி
1: சொல்லுங்க.
0: இரண்டுல இருந்து மூன்று தொலைபேசி அழைப்பு ஓயாது, அந்த அளவுக்கு அழைத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கறதே தெரியல, அவ்வளவு பேர் அழைப்பாங்க. அங்க இன்றைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உமா.
1: ரொம்ப சந்தோஷம் பிரேமா, ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் பிரேமா.
0: என்ன பாடல அடிக்கடி முணுமுணுத்துக்கிட்டே இருப்பீங்க?
1: நான் வந்து எனக்கு எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் கொடியில் இரண்டு மலர் உண்டு, இந்த பாடல் எங்க அண்ணனுக்காக நான் கேட்கிறேன். ஒழிக்கும் போதெல்லாம் எனக்கு அவர் நினைப்பு வரும், ஆனா அவரு என்கிட்ட பேசுறது இல்ல. ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் அவர, நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சின்ன பிரச்சனையில அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, ஆனா எனக்கு அவர்கிட்ட பேசணும் ரொம்ப ஆசை.
0: உங்களோட ஆசை நிறைவேறும். அண்ணன் வந்து இப்ப வானொலி கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் தங்கை பாருங்க, பேசலனாலும் தங்கை அண்ணனுக்காக விருப்ப பாடலை விரும்பி கேக்குறீங்க அப்படின்றதுக்காக பேசுவாரு.
1: கண்டிப்பா பிரேமா,
0: கவலைப்படாதீங்க, அண்ணன் அழைப்பாரு. இப்ப நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்கிறோம்.
1: நன்றி பிரேமா, நன்றி பிரேமா.
0: கிளாந்தான்ல இருந்து உமா அழைத்து அவருடைய அண்ணனுக்காக பாடலை விரும்பி கேட்கிறாங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபம், அதனால அண்ணன் வந்து பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சில உறவுகள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பிரிவை கொண்டு வந்துடும், ஆனா அவங்களுடைய நினைவாவே இருக்கிறாங்களே அப்படின்றது நினைத்து பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருந்தாலும் உமாதேவி அவங்களுடைய அண்ணன் இப்பொழுது வானொலி கேட்டா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வாங்க இப்ப உமாதேவி கேட்ட பாடலை நாமும் கேட்டு ரசிக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து காஜாங்ல இருந்து செந்தமிழ் அழைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: அடிக்கடி நீங்கள் முணுமுணுக்கிற பாடல்னா என்ன பாடல்?
1: வாடிக்கை மறந்தது மேனும். அது வந்து அந்த காலகட்டத்துல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்வோம், அவர் ஒரு இடத்துல வேலை செய்வாரு, வந்து காத்திருப்பாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு எங்க இருந்தா இந்த பொறுமை இருக்கோ தெரியாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்துதான் சேர்ந்துதான் பார்க்க முடியும். போன் வசதியும் இருக்காது சொல்றதுக்கே. அதனால அந்த காதல்ங்கிற ஒரு மயக்கத்துல இருக்கும் பொழுது காத்திருப்பாரு, அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து காத்திருப்பாரு.
0: ஆனா சைக்கிள் ஓட்டிட்டு வருவாரா எப்படி வருவாரு?
1: இல்லைங்க, அவர் மோட்டர் பைக் வச்சிருக்காரு.
0: மோட்டர் பைக்ல வச்சுட்டு வந்து உங்களை காத்திருப்பாரு, உங்களுக்காக
1: காத்திருப்பாரு. ஆனா மணிக்கணக்கா காத்திருப்பாரு, போனும் இருக்காது பாருங்க நம்ம இது சொல்றதுக்கு. ஆனா அந்த காதல் கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப பொறுமையே இல்லை.
0: அப்படியா?
1: அது கொஞ்சம் இல்ல, நான் சொல்லுவேன் அதுல எப்படிலாம் காத்திருந்தேன் நீங்க, இப்ப கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியல, ரொம்ப சத்தம் போடுறீங்க அப்படின்னு சண்டை போட்டுருக்க.
0: சரி, இப்ப வந்து இந்த வானொலியில ஒளிபரப்பு செய்ய போறேன், பரவாயில்லையா? கேட்டுட்டு ஏச போறாரு.
1: அவர் ஏச மாட்டாருங்க,
0: ஏச மாட்டாரு, ரொம்ப நல்லவரு.
1: எப்படி இருந்தாங்க இந்த காலத்துல, எப்படி இருக்கிறாங்களே அப்படின்னுட்டு.
0: அதுதான் உண்மை. இப்ப பாருங்க, நீங்க ஒளிபரப்பு செய்வேன்னு சொல்றேன், ஆனா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாருன்னு, அதுதாங்க உண்மையான அன்பு.
1: அதுதாங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டாருதான், பாடல்கள் கேக்குறவரு தான், அவருக்கு பிடித்த பாடல்கள் தான் எதுவும்.
0: அன்று வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குடும்ப பொறுப்பு எதுவும் இல்ல, அப்ப உங்களுக்காக காத்திருந்தாரு. இப்ப குடும்ப பொறுப்பு எல்லாம் வந்ததுனால நீங்க சொல்றத கேக்குறாரு, அதுதான் அன்புன்னு நான் நினைக்கிறேன். சரி, கணவர் பேர் என்ன?
1: பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன், அவருக்காக இந்த வாடிக்கை மறந்தது ஏனோ இந்த பாடலை ஒளிபரப்பு செய்த பிறகு அவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள்லாம் நம்ம கொண்டு வருவோம். அப்புறம் உங்களை வந்து மோட்டார் பைக்ல ஏத்திட்டு போவாரு.
1: சத்தம் போட மாட்டாரு இல்ல இப்ப. ஓ, அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும்.
0: ஞாபகம் வர வச்சிருமே. சரியா, உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி, நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஜப்பான் பயணத்தின் போது ஆற்றல், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, AI, குறை கடத்தி துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த கோலாலம்பூரும் டோக்கியோவும் இணக்கம் கண்டன. இதன் மூலம் உயர்தர உற்பத்தி, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப மையமாக மலேசியாவை விளங்கச் செய்யும் முயற்சிகள் தொடரப்படுகின்றன. மலேசிய ஜப்பான் AI தளத்தை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புத்தொழில் நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைக்கு பெரிதும் உதவும். இதனிடையே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவமும் நிபுணத்துவமும் அந்நிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக பிரதமரின் அண்மைய ஜப்பானின் பயணத்தின் போது இது நிரூபணமானதை பெங்ராயர் தலைவர் டாக்டர் மொஹமட் இர்வான் மொஹமட் முபாரக் கூறினார். பன்னாட்டு வர்த்தக சமூகத்துடன் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கொண்டுள்ள அணுக்கமான உறவுகள் மலேசியாவை நம்பிக்கையான முதலீட்டு மையமாக விளங்கச் செய்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து 2வது நாளாக வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. தெஹ்ரான் உடனடியாக அமைதி உடன்பாட்டிற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இவ்வார தொடக்கத்தில் ஹோர்முஸ் நீரிணை அருகே அமெரிக்காவின் அப்பாச்சி உலங்கூர்தி ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து தெஹ்ரான் உட்பட அதனை சுற்றியுள்ள அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா ஆகியவை 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியுதவி திட்டத்தை தொடங்க உள்ளன. பன்னாட்டு அமைதி நிதியம் எனும் அந்த திட்டம் பிரிட்டனில் பெற்ற அனுபவத்தையும் மேற்கு பால்கன் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் முனைப்புகளையும் அடிப்படையாக கொண்டு இளையோர் சமூக அமைப்புகளில் முதலீடு செய்யும். விளையாட்டு 2026 ஆஸ்திரேலிய பொதுப்பூப்பந்து போட்டி சிட்னியில் நடைபெறும். இதில் தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் ஜஸ்டின் ஹோ காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அவர் அயர்லாந்தின் ஞாட் நுவேனை 21-17, 21-19 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தினார். இந்த ஆட்டம் 55 நிமிடங்களுக்கு நீடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்து வந்து நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க. அங்க வந்து உங்களுடைய நெருக்கமானவர்கள் யாரு, அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுக்கு எத்தனை வயது என்று பூர்த்தி ஆகிறது, இந்த மாதிரியான தகவலை நீங்க அங்க பதிவு செய்யலாம். உங்களுடைய வாழ்த்தை நாம சேர்த்து கொள்ள போகின்றோம். இப்ப வாங்க வீர சிவாஜி தரில் இடம்பெற்ற பாடலை ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குரலில் கேட்கலாம்.

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்ல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.
2: தாளம், இது நம்ம ஊர் கலைஞர்களின் தளம்.
3: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
2: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இவன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இன்று பாத்தீங்கன்னா டிக்டாக் மின்னல் எஃப்எம் பக்கமா வந்தீங்கன்னா அங்க வந்து நேரலையே நம்ம பேசிட்டு இருக்கோம், வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிக்டாக்ல வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய பெயர் என்ன, எப்ப அவங்களுக்கு பிறந்த நாள், அது குறித்து யாரெல்லாம் வாழ்த்து சொல்றீங்க அப்படின்றத பதிவு செய்யலாம். ஆக அம்ராவதி முனியன் அவங்களுக்கு இன்று 72 வயது பூர்த்தி ஆகிறதாம். ஆக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் ஜெயமான். இந்த மாதிரி உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். இப்பொழுதே மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்து சொல்லுங்க, அவங்களுடைய பெயரை எழுதுங்க. பெயரை சொன்னாதான் நம்ம வாசிக்க முடியுமே, அதுதானே ஒரு தனி மகிழ்ச்சி. ஏன் நீங்க டிக்டாக் பக்கமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்பொழுதுமே தொலைபேசி வாயிலாக அழைக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் அங்க அழைக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டது அப்படின்னு சொல்றதுனால இந்த இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக் பக்கமா வந்திருக்கோம். சரி, அடுத்து அமராவதி முனியன் அவங்களுக்காக ஒரு இனிய பாடல்.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

ஜிவி பிரகாஷ் சின்ன பொண்ணு வேல்முருகன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்து இருக்கின்றோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் வாயிலாக நம்ம வந்து வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அங்கு வந்து நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரி கேஷினி அவங்களுக்கு வந்து 24 பிறந்த நாள், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. சர்மிஸ்தா அவங்க வந்து 14 ஆக அவங்களுடைய அம்மா சன் சீதா வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதே வேளையில் அவங்களுடைய தந்தை ராஜு 71 காஜாங்கல தங்கி இருக்கிறாராம், அவருக்குமே மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கௌசல்யா பிரபாகரன், ஷீலா நேற்று வந்து அவங்க ஷீலா வந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க. ஆக கௌசல்யா பிரபாகரன் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. சபரியம்மாள் வந்து எல்லோருக்குமே இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாகலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்களாம், அம்மா விக்னேஸ்வரின்றவங்க வந்து 44 பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தேவி பிரகாஷ் வந்து மருமகள் தனுஷா அவங்களுக்காக வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சங்கர் வந்து சுபனா லக்ஷ்மி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தேவா 1987 என்றென்றும் அசத்தும் தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காம், அவங்களுக்காக வந்து இனிமையான பாடலாம் ஒளிபரப்பு செய்யுங்க. அவங்கள வந்து நாங்கள் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தேவா. ஆக எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. வாங்க இப்ப உன்னாலே உன்னாலே பாடலை கேட்கலாம். முதல்

கார்த்திக் கிரிஷ் ஹரிணி பாடிய உன்னாலே உன்னாலே திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். டிக்டாக் நேரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்து இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. தர்வான் பந்தய ரமேஷில் இருக்கக்கூடிய தர்வானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் சுரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணி ராமசாமி அவங்களுடைய தங்கை மகன் ஸ்டீவன் ராஜ் கஸ்தூரிக்கு வந்து 3rd திருமண நிறைவு நாளாம், அவங்களுக்கும் வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். வனிஷா சங்கர் விமலாக்காக, தோழி விமலாக்காக பிறநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் எஸ் எம் ராமன் சாரதா பெருமாள் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. என் ரமேஷ் அத்தை மகள் சகுந்தலா ராஜு மிளாக்கால் இருக்காங்க, அவங்களுக்காக வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. மொழி மேனன் அவங்க வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து இன்று 29th வயது பிறந்த நாள், அவங்க பேர் வந்து டினிஷா, அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது அம்மா ராஜேஷ், அப்பா சுப்பிரமணியம், வாணி, ருக்மேஷ் இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இன்று பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளசி வாசு நாளை திருமணம் புரிய இருக்கும் திலகா அரவிந்த் நீலாயில இருக்கிறாங்க, அவங்களுக்குமே எங்களுடைய வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம துளசி வாசு எல்லோருக்காகவும் இந்த பாடல்.

ராஜமரி சோனி, எஸ்பிபி சரண், விஜய், யேசுதாஸ், பிரேம் ஜி பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் வந்து மின்னலஃபமோட டிக்டாக்ல வந்து நேரலையாக வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சனாஸ் பாட்டி அவங்களுக்கு வந்து இன்று 90 வயது பிறந்த நாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சுந்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா குணசேகரனுக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்து இருக்கிறாரு. மீனா அக்கா மணிமாலா அவங்களுக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க. கூலேம்ல இருந்து ஜெய்சன் வந்து தன்னுடைய நண்பன் ஹரிகரனுக்காக பிறந்த நாள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. அதே நேரத்தில் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்கள், அப்புறம் திருமணம் செய்ய போகின்ற எல்லா தம்பதிகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94% விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.
3: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதகி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களிலே இறைவன் பூமியிலே ஒரு படைப்பை படைக்கப் போவதாக அறிவித்த அறிவிப்பை பார்த்தோம். மலாயக்குத்துமார்கள் தௌபா நஃபீல் தொழுத அந்த தொழுகையினுடைய விஷயங்களையும் பார்த்தோம். அந்த தொழுகையின் ஜமாஅத்திலே கலந்து கொள்ளாமல் தனித்து ஒதுங்கி நின்ற அசாசிலின் நிலைமை என்ன ஆனது என்ற அந்த சம்பவத்தை இனி வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒரு செய்தி. அல்லாஹ் ஆதம் நபியை, அதாவது இந்த மண்ணிலிருந்து ஒரு படைப்பை படைக்கப் போவதாக அறிவித்து விட்டான். அந்த மண் ஆரம்பத்திலே மகிழ்ந்தது. பிறகு இந்த மண்ணிலே இறைவன் கட்டளைகளை எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் என்று கேட்டவுடன் அது புலம்பியது என்ற நிகழ்ச்சியையும் நாம் கேள்விப்பட்டோம். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். ஜிப்ரீலே, நீங்கள் மண்ணகம் சென்று அதனுடைய அனைத்து சத்துகளும் ஒன்று சேர்ந்து போல் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மண்களையும் சேர்த்து ஒரு பிடி மண்ணை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த அந்த மண்ணை மறுபடியும் அந்த பூமிக்கே நாம் அமானிதமாக திருப்பி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இந்த பூமிக்கு போய் மனிதனை படைப்பதற்கான மண்ணை எடுத்து வரச் சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சிறகுகள் அசைய விண்வெளி தாண்டி இந்த பூமி பந்தை வந்தடைகிறார்கள். இந்த மண்ணிலே தங்கள் பாதங்களை வைத்ததும் அந்த மண் நடுக்கம் அடைகிறது. இந்த பூமி கேட்டதாம், வானவர் கோமானே, இங்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டதாம். அதற்கு அவர்கள், ஓ பூமியே, உன்னுடைய இந்த மண்ணிலிருந்து மனிதன் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க இருக்கின்றான். ஆதலால் உன்னிடமிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வரச் சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ் மண்ணிடம் சொன்ன அந்த விஷயம் இந்த பூமிக்கு ஞாபகம் இருந்தது. இந்த பூமியிலே இறை கட்டளைகளை மறுப்பவர்களும் பிறப்பார்கள், இருப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், நரக தண்டனை விதிக்கப்படும் என்பதெல்லாம் கேட்டிருந்த அந்த பூமி அல்லாஹ்விடமே அழுதிருந்தது. இப்பொழுது ஜிப்ரீல் மண்ணை எடுக்க வந்திருக்கிறார்கள். என்ன செய்வது? அந்த பூமி பந்து நடுங்குகிறது, கெஞ்சுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஏன் இந்த பூமி பந்து பயந்ததென்றால், இந்த பூமியிலே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஏறத்தாழ 4-5 ஜின் வர்க்கங்களை அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த ஜின்கள் இந்த பூமியிலேதான் வாழ்ந்தன. எல்லா விதமான சக்திகளும் கொடுக்கப்பட்ட அந்த ஜின்கள் செய்த அட்டகாசங்கள் இந்த பூமிக்கு மறந்துவிடவில்லை. ஆதலால் அப்படிப்பட்டவர்களை படைப்பதற்கு நான் மண் தரமாட்டேன் என்று மறுத்தது. வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள். மறுபடியும் மறுக்கிறது, சொல்கிறது, வானவர் கோமானே, அல்லாஹுக்காக என் மேல் இரக்கம் கொள்வீர்களாக. இவ்வுலகத்தினுடைய மறு உலகத்தினுடைய அறிவுகளை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவன் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன், நீங்கள் என் மீது இறக்கப்பட்டு என்னிடமிருந்து மண் எடுப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கெஞ்சுகிறது அந்த மண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நான் உன்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்துச் செல்ல கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னதற்கு பூமியும் சொன்னது, அதே இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்கின்றேன், என்னிடத்திலிருந்து ஒரு துகள் கூட நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதாக. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னிடத்திலே சொல்கிறார்கள், சரி, உன்னுடைய விண்ணப்பத்தை அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றேன், உன்னுடைய பயத்தை உன்னுடைய சந்தேகத்தை இறைவனிடம் கூறி தெளிவு பெறுகிறேன் என்பதாக திரும்பி வந்து விடுகிறார்கள். மண்ணை எடுக்கவில்லை. அல்லாஹ்விடம் வந்து, எல்லாம் அல்ல இறைவா, உன் ஆணையை தலைமேல் ஏந்தி நான் மண் எடுக்க சென்றேன், ஆனால் பாவம் அந்த பூமி பந்து தன்னிடமிருந்து மண்ணை தருவதற்கு மறுத்துவிட்டது, உன்னுடைய இறை தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்ற அந்த செய்தி அதை மிகவும் பாதித்து விட்டது, அதனால் மண் தர மறுத்துவிட்டது என்பதாக அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள். பிறகு அல்லாஹ் மீகாயில் என்ற அந்தவானவரை அழைக்கின்றான். அவர்களிடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மண்ணகம் சென்று எல்லா சத்துகளும் நிறைந்த எல்லா விதமான மண்களும் நிறைந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அனுப்புகின்றான். அது என்ன எல்லா சத்தும் எல்லா மண்களும் என்றால், மண்ணிலே களிமண் இருக்கிறது, செம்மண் இருக்கின்றது, அதே போல மண்ணிலே இருந்துதான் அனைத்து உலோகங்களும் வருகின்றன, அந்த உலோக பாதிப்புகள் கொண்ட மண்கள் இருக்கின்றன, இவை அனைத்தையும் கலந்து எல்லா விதமான உலோக சத்துக்கள் கொண்ட எல்லா விதமான பண்புகளும் கொண்ட மண்களில் அனைத்தையும் கலந்து அல்லாஹ் எடுத்து வரச் சொல்லி இந்த வானவர்களுக்கு செய்தி அனுப்புகிறான். மீகாயில் அவர்கள் மண்ணுக்கு வருகிறார்கள். மண் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் என் மீது இறக்கப்படுங்கள் என்று மன்றாடுகின்றது. நீங்கள் என்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்துச் செல்லக்கூடாது, மனிதன் படைக்கப்பட்டால் என் மேல் அவன் அநியாயம் புரிவான், இரத்தம் ஓட்டுவான், பெரும் அலிச்சாட்டியம் செய்வான் என்பதாக சொல்லி கதறுகிறது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மண்ணினுடைய இந்த கவலையை அவலத்தை கண்டு அவர்களும் திரும்பி வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அதே பதிலை சொல்கிறார்கள், மண் மீது இறக்கப்பட்டேன் இறைவனே, என்னால் முடியவில்லை என்பதாக. அடுத்த கணம் அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அவர்களும் இந்த கட்டளையை ஏற்று இந்த பூமிக்கு வருகிறார்கள். மண்ணல்ல நெருங்குகிறார்கள். பூமி சொல்கிறது, அமரர் இஸ்ராஃபீல் அவர்களே, அரிஷை சுமக்கக்கூடிய பெரும்பேறு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றானே, உங்களுக்கு கிடைத்திருக்க அந்த பெரும்பேறு அந்த அளவிற்காவது எனக்கும் கண்ணியம் கிடைக்க வேண்டுமே, அதலால் என்னிடமிருந்து மண்ணை எடுத்து இறை கட்டளையை மறுக்கும் மனிதனை படைப்பதற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று அலறி துடிக்கின்றது, அழுது புலம்புகின்றது, மண் கண்ணீர் விடுகிறது. இஸ்ராஃபீல் அவர்கள் உள்ளம் உருகுகிறார்கள். எனவே வெறுங்கையுடன் அல்லாஹ்விடம் திரும்பிச் சொல்கிறார்கள். இவர்களும் அதே பதிலை சொல்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. பிறகு அல்லாஹ் மலக்குல் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரான இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அதுவரை அவர்களுக்கு உயிரை பறிக்கும் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. இறைவனிடத்திலே வருகிறார்கள். இறைவன் அவன் கட்டளையை சொல்கிறான். இஸ்ரவேல் அவர்கள் இந்த பூமி பந்திற்கு வருகிறார்கள். பூமியிலே மண் எடுப்பதற்காக அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த மண் எல்லா வானவர்களிடத்திலும் புலம்பியதை போல இவர்களிடத்திலும் புலம்புகின்றது. மாண்பாளரே, இரக்கமுள்ள வல்ல இறைவன், அவன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், என் மீது இறக்கப்பட்டு இந்த மண்ணை எடுக்காதீர்கள். என்னிடமிருந்து உருவாகக்கூடிய ஒரு படைப்பு நரக நெருப்பிற்கு செல்வதை நான் விரும்பவில்லை என்று பல தடவை அழுகிறது, கெஞ்சுகிறது. ஆனால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? மண்ணே, நான் உன் மீது இறக்கப்படப் போவதில்லை, இறைவனின் ஆணை, அதை செயலாற்றியே தீருவேன், அதுவே என் கடமை, நீ இறை ஆணைக்கு மாறு செய்கின்றாய். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து மண்ணை எடுக்காதே என்று என்னிடம் சொல்கிறாயே, அந்த அல்லாஹ்வினுடைய ஆணையை தான் உன்னிடத்திலிருந்து மண் எடுக்க வேண்டும் என்பது, ஆகவே அந்த ஆணையை நான் மீற முடியாது என்று சொல்லி மண்ணை எடுத்து செல்கிறார்கள். பல்வேறு சத்துகள் கொண்ட பல்வேறு கலப்பு கொண்ட அந்த ஒரு பிடி மண்ணை அல்லாஹ்விடத்திலே எடுத்து செல்கிறார்கள். இறைவனிடத்திலே அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த மண்ணின் ஆரம்பத்திலிருந்துதான் எம்பெருமான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க ஆரம்பிக்கின்றான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை எடுக்கும் பொழுது ஒரே இடத்திலிருந்து எடுக்காமல் பல்வேறு இடங்களிலிருந்து எடுத்தார்கள். அதனால்தான் ஒரு ஹதீஸின் கருத்திலே வந்திருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனும் அவன் எங்கு இறந்து அடக்கப்படுவானோ அந்த மண்ணிலிருந்துதான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான், அல்லது அந்த மண்ணினுடைய ஒரு துகளாவது அவன் படைப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதாக ஒரு ஹதீஸினுடைய கருத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தினுடைய அனைத்து பாகத்திலிருந்தும் மண்களை எடுத்து அல்லாஹ்விடம் அளிக்கிறார்கள் இஸ்ரவேல் அலைஹிஸ்ஸலாம். அந்த மண்ணிலே மிருதுவான மண்ணும் இருந்தது, கடினமாக இருக்கக்கூடிய மண்ணும் இருந்தது. அதனால்தான் அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்களும் மிருதுவானவர்களும் இருக்கிறார்கள், கடினமானவர்களும் இருக்கிறார்கள். அந்த மண்ணிலே கருநிற மண்ணும் இருந்தது, செந்நிற மண்ணும் இருந்தது, வெள்ளை நிற மண்ணும் இருந்தது. அதனால்தான் மனிதர்களிலே பல நிறத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு எடுத்த அந்த மண் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அவைகளை கொண்டுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைப்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், என் இரு கைகளால் ஆதமை நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் இரு கைகளால் படைத்தான் என்றால் என்ன அர்த்தம், ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கின்றான்? பிறகு வரக்கூடிய ஒரு சில சம்பவங்களில் நமக்கு தெரியும், ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பிலிருந்து படைத்தான். ஆனால் அல்லாஹுடைய கட்டளையின்படி அந்த நெருப்பிலிருந்து ஷைத்தான் உருவானான். அல்லாஹ் தன் கையால் அவனை படைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஆணையான குன் ஃபயகூன், ஆகுக என்று சொன்னான், ஆகிவிட்டது. இந்த அடிப்படையிலே தான் ஷைத்தானை படைத்தான். ஆனால் அவனுடைய அனைத்து படைப்புகளிலேயும் மனிதனை மட்டும் அல்லாஹ் தன் இரு கரங்களால் படைத்தான். இரு கரங்களால் படைத்ததின் காரணத்தினால் அந்த படைப்பிற்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான். சஜிதா என்பது வணக்கத்திற்காக அல்ல, அல்லாஹ்வின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட அந்த படைப்பிற்கு கண்ணியம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த அல்லாஹ்வின் படைப்பான ஆதம் நபி அவர்களுக்கு அனைத்து மலாயிக்கத்துமார்களையும் சஜிதா செய்ய சொன்னான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் கண்ணியம் கொடுப்பதுதானே தவிர வணங்குவது அல்ல. வணங்க வேண்டுமென்றால் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அதனால்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பதாக வரை கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா இருந்தது. ஆனால் எம்பெருமானார் நபிகளாக அனுப்பப்பட்ட பிறகு அந்த கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா ஹராமாக்கப்பட்டது, ஷிர்காக்கப்பட்டு விட்டது. எம்பெருமானாருக்கு பிறகு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்திலே சட்டம் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலேதான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாம் தலை தாழ்த்தக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. கபரிலே சிலர் சஜிதா செய்வார்கள், அதையும் செய்யக்கூடாது. யாருடைய காலிலும் விழக்கூடாது. நாம் நம்முடைய சிரம் தாழ்த்துகின்றோம் என்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த சிரத்தை தாழ்த்தக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது என்பதுதான் அந்த சம்பவத்தினுடைய தாத்பரியம். ஆக அன்பர்களே, வானவர்கள் அனைவரும் சென்று எடுத்த அந்த மண் அல்லாஹ் தன் கரங்களால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அவர்கள். அல்லாஹ் படைக்கும் பொழுது செய்தனா நபி ஆதம் அவர்களை ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து பார்த்து சிறப்பான வடிவிலே படைத்தான். அதிகமான அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் குன் ஃபயகூன் என்ற கட்டளையின் மூலமாக படைத்த அல்லாஹ் மனிதன் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், சிறந்த படைப்பாக இருப்பதால் அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு செல்களையும் அல்லாஹ் சிறந்த வடிவங்களிலே படைத்திருக்கின்றான். அதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலேயே நான் பெரும் அத்தாட்சியை வைத்திருக்கின்றேன், உங்களை படைத்ததிலே. அந்த மனிதனுடைய படைப்பை நாம் பார்த்தோம் என்றால் அவனுடைய கண்கள், அவனுடைய காதுகள், அவனுடைய ஒவ்வொரு முடி, அவனுடைய தோல் செல்கள், அவனுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களும் பல்வேறுபட்ட ஒரு அழகான சிறப்பான அமைப்பு வெளிப்படையிலும், அதே போல அதற்குள்ளே பல தொழிற்சாலைகளில் செய்ய முடியாத ஒரு வேலையை அந்த ஒவ்வொரு அங்க அவயங்களும் செய்கின்றன என்ற ஒரு சிறப்பான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்தான். அதுதான் ஆரம்பமான ஆதம் நபி அவர்களுடைய படைப்பு. அந்த படைப்பு களிமண்ணால் பல்வேறுபட்ட மண்களால் கலந்து ஒரு உருவமாக உருவாக்கப்பட்டது. ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னால், உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அதை அல்லாஹ் பல வருடங்களாக அப்படியே அந்த அமைப்பிலேயே அந்த உருவத்திலேயே விட்டு வைத்திருந்தான். அந்த உருவத்திலேயே இருந்தது. பிறகு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அந்த உருவத்திலே ரூஹ் ஊதுகின்றான். அந்த உருவத்திலே அல்லாஹ் உயிரை கொடுக்கின்றான். அந்த உருவம் உயிர் பெறுகிறது. அந்த ரூஹ் உருவத்திலே உள்ளே மூக்கின் பக்கம் வரும்பொழுது ஆதம் நபி அவர்கள் ஹஜ் என்று தும்மல் விடுகிறார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய மலாயக்கத்துமார்கள் சொல்கிறார்கள், குல் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா என்று சொல்வாயாக என்று சொல்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா யர்ஹமுக ரப்புக, உன்னுடைய இரட்சகன் உனக்கு ரஹ்மத்து செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அடிப்படையிலேதான் நாம் தும்மல் விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அதை கேட்கக்கூடியவர்கள் எர்ஹமுகல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்ற தத்துவம் உருவானது. ஆக நபி அவர்களுடைய படைப்பு, அதற்கு பிறகுள்ள சம்பவங்கள், இவைகள் அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே தொடர்ந்து பார்ப்போம். இந்த சம்பவங்களின் மூலமாக இறை பக்தி ஏற்பட வேண்டும், இறைவனுடைய வல்லமை நாம் விளங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். வல்ல ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய வல்லமையை விளங்கி அவனை தொழக்கூடிய, அவனை வழிபடக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
4: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
6: தயாரிப்பு அப்துல் கனி. #பெண்யாரான் ஜாக்கின்.

இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு நிறைவை அடைகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் த்ரேசா லசாரோ. உடலும் மனதும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. உடல் ஆரோக்கியம் குறைந்தால் மன ஆரோக்கியம் குறையும், அது போலவே மன ஆரோக்கியம் குறைந்தால் உடல் ஆரோக்கியம் குறையும் என உளவியல் ஆய்வு தகவலில் சொல்லப்படுகின்றது. ஆக உடல் நலத்தை போன்றே மனநலத்தை நாம் பாதுகாப்போம், நல்ல இசையை கேட்போம், இயற்கையை ரசிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கல்விக் கழகங்களில் ருக்குன்னகாரா விழுமியங்களை ஒருங்கிணைத்தல், அனுபவ கற்றல், பன்முகத்தன்மை திட்டங்கள் உள்ளிட்ட நடைமுறைக்கு ஏற்ற பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணுகுமுறையின் மூலம் அரசாங்கம் ஒற்றுமை கல்வியை வலுப்படுத்தும். இந்த முனைப்பு தேசிய ஒற்றுமை ஆலோசனை செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஆரன் எகோடாகங் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். நாட்டில் உள்ள ரோஹிங்யா அகதிகள் சிக்கல்களுக்கு பல்வேறு செயலாக்க நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய நாடுகளை உள்ளடக்கிய விரிவான அணுகுமுறை தேவைப்படுவதாக தேசிய காவற்படை துணைத் தலைவர் தன்சிரி அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். ரோஹிங்யா அகதிகள் நீர்நிலைகள் மூலம் நாட்டிற்குள் நுழைவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பஹாங் ஃபெல்டா புக்கிட் குவாந்தானில் யானைகள் நடமாட்டம் குறித்து வனவிலங்கு பாதுகாப்புத்துறை பொறியிலிட்டான் புகாரை பெற்றுள்ளது. சில செம்பனை மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தது, அத்துடன் யானைகள் நடமாட்டத்தால் மின்வேலி சேதமடைந்திருந்ததும் கண்டறியப்பட்டதையடுத்து கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவிடமிருந்து தமது தரப்பு புகாரை பெற்றதாக மாநில பொறியிலிட்டான் இயக்குநர் யூசுப் ஷாரிப் தெரிவித்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வெடிகுண்டு தாக்குதலில் குற்றஞ்சாட்டப்பட்ட சீன நாட்டவர் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எராவான் வழிபாட்டு தளத்தில் 2015 ஆகஸ்டில் யூகூர் இனத்தைச் சேர்ந்த யூசுஃபி மிராலியும் பிலால் முகமட்டும் வெடிகுண்டை மறைத்து வைத்தனர். அது வெடித்ததில் 20 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 10வது தெற்காசிய சீன கண்காட்சி யுனான் மாநிலத்தில் குன்மிங் நகரில் இன்று தொடங்கி 16ஆம் நாள் வரை நடைபெறவுள்ளது. அதில் 66 நாடுகளுடன் வட்டார பன்னாட்டு அமைப்புகளும் பங்கேற்றுள்ளதாக யுனான் வர்த்தகத்துறை தலைமை இயக்குநர் லீ சாய் வெய் கூறினார். இந்த கண்காட்சியில் முதன்முறையாக வட்டார கூட்டு பொருளாதார பங்காளித்துவ உடன்பாடு RCEP உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். விளையாட்டு 2026 மைலு கொலலும்பூர் பன்னாட்டு பொது போலிங் ஸ்லாங்கூர் சன்வே மேகா லென்ஸில் இப்போட்டி வரும் சனிக்கிழமை முதல் 21ஆம் நாள் வரை நடைபெறவுள்ளது. இதில் நாட்டின் 10-பின் முதன்மை அணியினர் களமிறங்கவுள்ளனர். 5 பிரிவுகளை கொண்ட இப்போட்டியின் மொத்த பரிசு தொகை 355,820 ரிங்கிட் என கொலலும்பூர் 10-பின் போலிங் சங்கம் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையில் வியாழக்கிழமை உங்கள் இதயங்களோடு இணைகின்ற நிறைமானவள் நான் த்ரேசா லசாரு. ஜூன் 11 நாள் இன்றைய பொழுது உங்க எல்லாருக்கும் இனியதொரு இதமான பொழுதாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இருக்கிறதுக்காக தான் காற்றலைகள்ல உங்களுக்கு இனிய காணங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய நல்லுடல் அரச மரியாதையோடு இன்று நல்லடக்கம் செய்யப்படும். அது குறித்த தகவலையும் இடையிடையே திர இசையில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இயக்குனர் இமயம் என்று சொன்னாலே கிராமத்து மண்வாசனை அவருடைய பாடல்கள் என்றென்றுமே தீரா இசையில் அவர் இன்னமும் நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கான ஒரு சான்றுங்க.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜாயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41. கோலாலம்பூர், புத்ராஜாயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களே, இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:41.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஊசியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இந்த மின்மினுக்கு அந்த சிறப்பு எஸ் ஜானகி. ஆமா, இந்த சிறப்பு தாங்க வாழ்க்கையில் நமக்கு பல நேரங்களில், அதாவது சோர்வாக இருக்கும் தருணங்களில் நமக்கே ஒரு பலமாக அமைகின்றது. சரி, இயக்குனர் இமயம் அவருடைய நல்லுடல் இன்று அடக்கம் செய்யப்படுகின்றது. சமூக வலைத்தளங்கள்ல எங்கு பார்த்தாலும் அவரை பற்றிய காணொலிகள், அவருடைய நினைவலைகள், குறிப்பாக படிப்பிடிப்பு தளத்துல அவர் பேசிய நிறைய விஷயங்கள் என்ன எல்லாமே பகிர்ந்து கொண்டு வராங்க. குறிப்பாக இயக்குனர் இமயம் என்று சொல்லும் போது அவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள்லாம் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த வகையில ராதிகா அப்படின்னு பார்க்கும் போது அவர் பல மேடைகளில் நடிகை ராதிகா பற்றி பேசியிருக்கின்றார். இவர் இயக்குனர் இமயம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலுமே கூட, ஒரு நடிகைய, அதாவது அந்த படத்திற்கு நடிக்க வேண்டிய நடிகை கடைசி நேரத்தில் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு உடனடியாக இன்னொரு நடிகையை தேர்வு செய்து படப்பிடிப்பு காலத்துக்கு கொண்டு போக அந்த தேர்வு செய்யும் அந்த ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஆமா, அது எப்படி இவர் செய்திருக்கார் அப்படின்ற அவர் சொல்றத நாமே கேட்கலாங்க. கிழக்கே போகும் ரயில் திரைக்காக நடிகை ராதிகாவை இப்படிதான் அவர் வந்து ஒரு நடிப்புக்கான ஒரு நேர்காணல் செய்திருக்கிறாரு.
1: அதாவது 78 பேர் ஷூட்டிங்ல இருக்கான், நாங்க ஹீரோயின் தேடி வரோம். அப்ப வந்ததான் அப்ப பெசன் நகர்ல பெரிய மர்டர் கேஸ் நடந்து ஒரு வீட்டில் இவங்க குடியிருக்காங்க. சரி வாங்க போகலான்னு நான் இப்போ வேஸ்டிக்கிட்டு இருப்பேன். வேஸ்டிக்கிட்டு முடிவேற நேரம் உள்ள போனால் அவங்க ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு வீயின் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற தோட்டத்தில் அப்படின்னு திடு திடுன்னு உள்ள போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் உள்ள போனோம், அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, பிறராவில் படம் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டர் பாலராஜர், இவங்க தெரியல. அப்புறம் வெளியே வந்தோன்னே எஸ் ஒரு ஆஃப்சாரி இருக்கான்னு கேட்டேன். ஆஃப்சாரின்னா என்னன்னே தெரியல. அங்கேயே என் ஃப்ரெண்டோட துண்டு வச்சு அதை தூக்கி போட்டு ஒரு தாவண்டி மாதிரி போட்டு அப்படி பார்த்தேன். நோக்கி அவர்கள் சிவன் டென்சை தட் மேன் ஹொய் இஸ் பெனட்ரேட்டிங் மீ லைக் திஸ் இவர் அவங்க அம்மா அவர்கள் இருந்தால் ஒரு டேரக்டர் ஏன்னா வேஸ்டிக்கிட்டு இருக்கேன் முடிவேற இப்படி இருக்கான். இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ஒரு ரிதம் சென்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். புலியூர் சரோஜா ஆர்டிஸ்ட், இது டான்ஸர், ரிதம் சென்ஸ் மட்டும் இருந்தால் போகிறது. ஷீ நோஸ் வெஸ்டர்ன் இல்லையா, தக் 1 2 3 4 தக் திக் தக் தி ஓகே. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற, அப்போ எல்லாம் மாமல்லி ரோடு இப்படி இல்லை, எங்கேயோ ஒரு கட்டடங்கள் இருக்கும், வெரி பிளைன் ரோடு, அதில் மணல் பகுதியில் ஒரு சின்ன மரம் இருந்தால் அங்கே போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறேன். ஏன்னா பீப்புள் ஆர் வெயிட்டிங் இன் மேட்டுப்பாளையம். இந்த பொண்ணுங்க சார் நிவாஸ் இப்படி பார்க்குறாங்க, வாட் மேன் ஹவ் யூ செலக்ட் திஸ் கேர்ள், அரே அவன் ஹாய் நல்லா இருக்கியா, சி சி லுக்லே பம்ப்கின். எங்கள் ஊரில் பொண்ணு இப்படி தயாரிப்பாங்க, முழுக்க முழுக்க நல்ல அழகாக இருக்கும்.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9.
1: உலக கிண்ணம் ஒன்றையோட தொடக்க விழா காணவிருக்குது.
2: தயார் நிலை எப்படி இருக்குங்க?
1: எப்படி ஆர்வமா காத்திருக்கீங்களான்னு
3: கேட்டிருந்தோம். சரி பேசு, தயாரா இருக்கேன், காத்துட்டு இருக்கேன். எப்பவுமே பிரேசில்
1: தான். நீங்க பிரேசிலா?
3: அம்மா காலத்துல நான் இந்த ஃபுட்பால் பாக்குறதே எங்க அம்மா காலத்துல தான். அம்மா ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாப்பாங்க. அம்மாக்கு பிரேசில் தான்.
2: பாருங்க, தலைமுறை தலைமுறையாக
3: அம்மா வந்து எல்லா ஆட் கேம்ஸும் ரொம்ப விடிய விடிய கண்ணு முடிச்சு பாப்பாங்க. அவங்க தான் அப்டேட்டே பண்ணுவாங்க எங்களுக்கு.
1: அப்படியா?
3: சின்ன மைப்புல கோல் பண்ணாங்க அப்படின்னு. சோ பேசுறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முதல் வாட்டி கால் பண்ண கடைசி. ஓ மை காட்,
1: வீட்டுல எல்லாருமே பிரேசில் தான். அப்போ வேற எந்த அணியும் இல்ல? இப்ப யாருமே
3: இல்ல. அண்ணன் மூணு அண்ணன் வேற வேற கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாங்க. நானும் அம்மா பிரேசில், அம்மா மிந்தில இருந்து.
1: ஓ, அப்ப ஏதோ பிரச்சனை வராது.
3: நான் கலையெல்லாம் உடஞ்சிருக்கு வீட்டுல.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
5: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேர்க்க.

0: திராயசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மண் வாசனை, குறிப்பாக இந்த காதல், கிராமத்து காதல், இதையெல்லாம் சொல்லியவர் தான் இயக்குனர் இமயம். இவருடைய பார்வையில் இந்த காதலை தான் இவர் எப்படி பார்க்கின்றார், இதை பற்றி ஒரு முறை அவர் பேசியிருந்தார். இப்படிதாங்க
1: கொஞ்சம் கொஞ்சமா கருத்தரிச்சு இன்னைக்கு நானும் 9 கிளாஸ் படிக்கும் போது பண்ண லவ்னுடைய ஈரம் வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு லவ் பண்ணியிருக்கேன், கிராஸ் பண்ணியிருப்பேன். தவிர அந்த முதல் ஃபஸ்ட் லுக், ஃபஸ்ட் சைட், த ஃபஸ்ட் ஃபீல், அதுதான் அப்படியே மரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும்ல. இடையில இன்னொரு செடியும் வரும், ஆனால் இந்த இந்த மரத்துக்கு கீழே வராது. இது என்னுடைய இது. அதுக்கப்புறம் நானும் லவ் பண்ணேன், ரெண்டு லவ், எது முதல் லவ்க்கு அப்புறம் ரெண்டு லவ் பண்ணேன். அப்புறம் நானே யோசிப்பேன், அது இல்லவா இது இல்லவா, பிரிச்சிஸ் லவ். இப்போ இவ்வளோ இப்போ நான் நேசிக்கிறது இல்லை, இது நீ லைக் பண்ணி நேசித்த அதை நேசம் மட்டும்தான் முதல்ல இருந்து.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உலகத்தில் எவனுமே நம்ம அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எந்த தொழில் செய்தோம். லக்கிலி ஐ போன், பிறந்து சினிமாவுக்கு வந்தது மாதிரி எங்கள் அப்பா ஆத்தில் பண்ண புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்லுவேன் எல்லா இடங்கள்லையும் இன்னொரு ஜென்மம் இருந்தால் மறுபடியும் நான் சினிமாவில் ஆனோம். நல்ல சினிமா கலைஞன், அழகை ரசிக்கணும்.
1: ஆமாங்க, அழகை ரசிக்கணும். அவர் அவருடைய கேமராக்கள் ரசித்ததை நாம் எல்லாம் பார்த்து இன்றளவும் ரசித்து கொண்டே தான் இருக்கின்றோம். தலைமுறைகள் தாண்டி ஒரு இயக்குனரின் கதை, பாடல், இப்படி எல்லாமே பேசப்படுகின்றது அப்படின்னா அது இயக்குனர் இமயம் தான். நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து வெளிச்சத்தை காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அவர் ஒரு இயக்குனராக இருந்து அதற்கு பிறகு ஒரு கதாநாயகனாக கள்ளுக்குள் ஈரம் என்ற இந்த திரைப்படத்திலும் தோன்றினார். குறிப்பாக ஒரு இயக்குனர் எப்படி இருப்பாரோ அதே பாணியில் இந்த படத்தில் அவர் தோன்றினார்.

0: மடானி உங்களுக்காக
1: மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ராவின் உயர்வு மடானி திட்டம் குறித்து மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன்.
2: உயர்வு மடானி இது வந்து 50,000 வரைக்கும் நம்ம வந்து கிராண்ட் அலோகேட் பண்ணிருக்கோம். இந்த 50,000 கிராண்ட் வந்து 500 பிசினஸ்க்கு ரிமரத்தோஸ் உசாவான் பிஎம்கேஎஸ்கு வந்து உதவி கொடுக்க போறோம். ஆனா எல்லா ப்ரொசீஜர் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம செட் பண்ணிருக்கோம், அவங்களை வந்து ஃபாலோ பண்ணுவோம்.
1: மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக

சரி, 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வழங்கல்ல பங்கேற்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தா தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை இப்போ ஆர்டிஎம் அன்போடு அழைக்கின்றது. ஆமாங்க, அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 10 அதாவது நேற்று முதல் வருகின்ற June 30 வரை www.rtm.gov.my நாளலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3-2-2-8-8-7-8-1-9 என்ற எண்ணை அழைத்து நீங்க பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலம் கூட தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது போன்ற வாய்ப்புகளுக்காக நீங்க ரொம்ப நாளா காத்திருக்கீங்க அப்படின்னா ஏங்க பயன்படுத்தக்கூடாது. இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக கூட உங்களுடைய இந்த தொழிலில் அமையலாம்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.
4: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: பிரதமரின் நிபுணத்துவம் ஜப்பானிய முதலீட்டாளர்களை ஈர்க்க முக்கிய பங்காற்றியுள்ளது. செய்முறை அணுகுமுறை வாயிலாக ஒற்றுமை கல்வி வலுப்படுத்தப்படும். ரோஹிங்யா விவகாரத்திற்கு தீர்வு காண விரிவான அணுகுமுறை தேவை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவமும் நிபுணத்துவமும் அந்நிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக பிரதமரின் அண்மைய ஜப்பான் பயணத்தின் போது இது நிரூபணமானதை பெங்ராயர் தலைவர் டாக்டர் முகமது இர்வான் முகமது முபாரக் கூறினார். பன்னாட்டு வர்த்தக சமூகத்துடன் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கொண்டுள்ள அணுக்கமான உறவுகள் மலேசியாவை உலகளவில் நம்பிக்கையான முதலீட்டு மையமாக விளங்கச் செய்வதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானிய முதலீட்டாளர்கள் மலேசிய பொருளாதார பலத்தை மட்டும் பார்க்கவில்லை, அரசியல் நிலைத்தன்மை மீதும் அதிக கவனம் செலுத்துவதாக டாக்டர் முகமது இர்வான் குறிப்பிட்டார். இதற்கிடையில் பிரதமரின் ஜப்பான் பயணத்தின் போது ஆற்றல் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, AI, குறைக்கடத்தி துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த கோலாலம்பூரும் டோக்கியோவும் இணக்கம் கண்டன. இதன் மூலம் உயர்தர உற்பத்தி, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப மையமாக மலேசியாவை விளங்கச் செய்யும் முயற்சிகள் தொடரப்படுகின்றன. மலேசிய ஜப்பான் AI தளத்தை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புத்தொழில் நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைக்கு பெரிதும் உதவும். மேலும் அது இலக்கவியல் புத்தாக்கம், AI துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை அதிகரிக்கும். கல்விக் கழகங்களில் ருக்கு நகாரா விழுமியங்களை ஒருங்கிணைத்தல், அனுபவ கற்றல், பன்முகத்தன்மை திட்டங்கள் உள்ளிட்ட நடைமுறைக்கு ஏற்ற பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அணுகுமுறையின் மூலம் அரசாங்கம் ஒற்றுமை கல்வியை வலுப்படுத்தவுள்ளது. இந்த முனைப்பு தேசிய ஒற்றுமை ஆலோசனை செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் டாக்டர் ஆரன் டாகுங் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். சமூக பிளவு, குடுமைசார் எழுத்தறிவு, சமூகத்தின் மீதான எண்ணிம மாற்றத்தின் தாக்கம் உள்ளிட்ட தற்போதைய சவால்களை எதிர்கொள்வதில் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு பரிந்துரைகளும் திட்டங்களும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள ரோஹிங்யா அகதிகள் சிக்கல்களுக்கு பல்வேறு செயலாக்க நிறுவனங்கள், தொடர்புடைய நாடுகளை உள்ளடக்கிய விரிவான அணுகுமுறை தேவைப்படுவதாக தேசிய காவற்படை துணைத் தலைவர் தன்சிரி அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். ரோஹிங்யா அகதிகள் நீர்நிலைகள் மூலம் நாட்டிற்குள் நுழைவதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தை கையாள்வதில் அரச மலேசிய கடற்படை PDRM, மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் உட்பட அனைத்து தரப்பினரும் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். இவ்வேளை பொதுமக்கள் அல்லது அரசு சாரா அமைப்புகளிடமிருந்து புகார்களை பெறும்போது மட்டுமல்லாமல் PDRM தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அயூப் கான் வலியுறுத்தினார். நெகிரிசம்பிலான் சாலை போக்குவரத்து துறை JPJ 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 140 மில்லியன் ரெங்கின் மதிப்பிலான புதிய வளாகத்தை பெறவுள்ளது. சடாவாங்கில் உள்ள தற்போதைய JPJ இடத்தில் புதிய வளாகம் நிர்மாணிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்தார். செயல்பாட்டு அலுவலகம் முழுமையாக சிரும்பான் 2 முனையம் எராவாக்கில் உள்ள தற்காலிகமான அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட பின்னர் அப்புதிய வளாகம் கட்டப்படும் என்றார் அவர். தற்போதைய தேவைக்கேற்ப அது பயணிட்டு ளுக்கு நட்புறவான நவீன வடிவமைப்பில் நிர்மாணிக்கப்பட தற்போதுள்ள கட்டடம் இடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வெடிகுண்ட தாக்குதலில் குற்றஞ்சாட்டப்பட்ட சீன நாட்டவர் இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எரவான் வழிபாட்டு தலத்தில் 2015 ஆகஸ்டில் யூகியூர் இனத்தைச் சேர்ந்த யூஷுஃபு மிராலியும் பிலால் முகமாட்டும் வெடிகுண்டை மறைத்து வைத்தனர். அது வெடித்ததில் 20 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். அந்த வழக்கு நீண்டகாலமாக விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இதனையடுத்து தெஹ்ரான் உடனடியாக அமைதி உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் சூளுரைத்துள்ளார். இவ்வார தொடக்கத்தில் ஹோர்முஸ் நீரிணை அருகே அமெரிக்காவின் அப்பாச்சி உலங்கூர்தி சுட்டு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் உட்பட அப்பகுதியை சுற்றியுள்ள அமெரிக்க தளங்கள் மீது பதிலடி தாக்குதல்கள் மூண்டுள்ளன. கடந்த ஏப்ரலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இது கடும் அச்சுறுத்தலாக இருந்தது. இவ்வேளை ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய பெரும் வான் தாக்குதல்களுடன் பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போரை விரிவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நம்பிக்கையையும் இது சீர்குலைத்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகள் 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியுதவி திட்டத்தை தொடங்கவுள்ளன. பன்னாட்டு அமைதி நிதியம் எனும் இந்த திட்டம் பிரிட்டனில் உள்ள அனுபவத்தையும் மேற்கு பால்கன் பகுதியில் மேற்கொள்ளப்படும் முனைப்புகளையும் அடிப்படையாக கொண்டு சமூக திட்டங்கள், இளையோர் சமூக அமைப்புகளில் முதலீடு செய்யும். மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீன சமூகங்களுக்கிடையே புரிதலை மேம்படுத்துவதற்காக அயராது உழைப்பவர்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் யுவேடே கூப்பர் கூறினார். 10வது தெற்காசிய சீனா கண்காட்சி யுனான் மாநிலத்தின் குன்மிங் நகரில் இன்று தொடங்கி 16ஆம் நாள் வரை நடைபெறவுள்ளது. அதில் 66 நாடுகளுடன் வட்டார பன்னாட்டு அமைப்புகளும் பங்கேற்றுள்ளதாக யுனான் வர்த்தகத்துறை தலைமை இயக்குநர் லீ சௌவே கூறினார். இந்த கண்காட்சியில் முதன்முறையாக வட்டார கூட்டு பொருளாதார பங்காளித்துவ உடன்பாடு RCEP உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல், வர்த்தகம் போன்ற துறைகளில் இம்முறை அதிக கவனம் செலுத்தப்படுவதாக லீ குறிப்பிட்டார். இந்தியாவில் 241 பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே நபர் விஸ்வாஷ் குமார் ரமேஷ். அந்த பேரழிவு நிகழ்ந்த ஓராண்டுக்கு பிறகு நேர்மை, வெளிப்படைத்தன்மையான பதிலை கோரியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிகழ்ந்த அதே விமான விபத்தில் தனது சகோதரரை இழந்த பின்னர் அவர் கடுமையான மன உளைச்சலுடன் வாழ்ந்து வருவதாக கூறினார். போயிங் 787 ட்ரீம் லைன் விமானம் அமிதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே அருகிலுள்ள மருத்துவக் கல்லூரியின் கட்டடம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதில் விஸ்வாஷ்குமாரை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். அந்த விமானத்தில் இருந்தவர்களை தவிர பொதுமக்களில் மேலும் 19 பேர் கொல்லப்பட்டனர். 67 பேர் காயமுற்றனர். இவ்வேளையில் நாளிதழ் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அந்த பேரழிவு நடந்த நாளோடு மன அதிர்ச்சி மறைந்து விடுவதில்லை என விஸ்வாஷ் தெரிவித்திருந்தார். விளையாட்டு 2026 ஆஸ்திரேலிய பொது பூப்பந்து. சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் ஜஸ்டின் ஹோ காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். அவர் அயர்லாந்தின் அங்காட் நுயனை 21-17, 21-19 என்ற நேரடி செட்களில் வீழ்த்தினார். முதல் செட்டில் 7-10 என ஜஸ்டின் பின்னடைவை சந்தித்த நிலையில் இரண்டாம் செட்டில் எழுச்சி பெற்று 21-17 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலை வகித்தார். அடுத்த சுற்றில் அவர் இந்தோனேசியாவின் மொஹமட் ஜக் உபாய்டிலாவுடன் பொருதுவார். 2026 மைலோ குவாலலம்பூர் பன்னாட்டு பொது போலிங் போட்டி. இப்போட்டி வரும் சனிக்கிழமை முதல் 21ஆம் நாள் வரை ஸ்லாங்கூர் சன்வே மெகாலன்ஸில் நடைபெறவுள்ளது. இதில் நாட்டின் டென்பின் முதன்மை அணியினர் களமிறங்கவுள்ளனர். 5 பிரிவுகளை கொண்ட இப்போட்டியின் மொத்த பரிசு தொகை 355,820 ரெங்கிட் என கோலாலம்பூர் டென்பின் போலிங் சங்கம் கூறியது. மலேசியாவை நிகழ்த்து உலக வெற்றியாளர் ரஃபிக் இஸ்மாயில், ஆசிய வெற்றியாளர் டிமி டென் உட்பட நதாஷா ருஸ்லான், சித்தி சஃபியா, அமீரா அப்துல் ரஹ்மான் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். பிரதமரின் நிபுணத்துவம் ஜப்பானிய முதலீட்டாளர்களை ஈர்க்க முக்கிய பங்காற்றியுள்ளது. செய்முறை அணுகுமுறை வாயிலாக ஒற்றுமை கல்வி வலுப்படுத்தப்படும். ரோஹிங்யா விவகாரத்திற்கு தீர்வு காண விரிவான அணுகுமுறை தேவை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

தேனாயசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு நன்றி. வியாழக்கிழமைகளில் உங்களுக்காக மாலை 6 மணிக்கு மேல அன்சாங் ஹீரோ இடம்பெறும். இன்று யாருடைய குரல் மௌனத்தை கலைத்து ஒலிக்க போகின்றது என்பதை நீங்கள் காத்திருந்து கேட்டால் மட்டும்தாங்க தெரியும். இதற்கிடையில சட்ட விளக்கம், சிறு தொழில் செய்யும் வியாபாரம், இது எல்லாமே உங்களுக்காக இன்றைய தீரா இசையில் இருக்கின்றன.

முதல் மரியாதை அது அந்த காதலே வேற. முதல் மரியாதை காதலை தான் நான் பெரும்பாலும் சொல்லுவேன். இஸ் இட் இஸ் நாட் லவ், மோர் தென் தட் லவ். அந்த பிளட்டானிக் லவ்னெல்லாம் சொல்லுவாங்க, அதை மிஞ்சியது காதல் அப்படிங்கிறத நான் முதல் மரியாதையில் சொல்லுவேன். ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் மனது, அது மாதிரி லவ் இல்லைன்னா கிரியேட்டருக்கு

0: சரி இல்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972791919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். 3131672173.
4: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs

புரியும் இடத்தில் வலுக்கட்டாயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதனால வேலையை வந்து ரிசைன் செஞ்சாங்கன்னா இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் என்று சொல்லுவோம். ஓகே, ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த எம்ப்ளாயிக்கு சாதகமாக இல்லாமல் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காமல் அந்த எம்ப்ளாயி வந்து இடம் மாற்றிருப்பாங்க, அல்லது பதவி மாற்றம் செய்தல் டிமோஷன் சொல்லுவோம், பதவி குறைப்பு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சம்பளம் வந்து டிடாக்ட் பண்ணிருப்பாங்க, நோட்டீஸ் இல்லாம சம்பளம் டிடாக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும், அளவுக்கு அதிகமான பிரஷர் கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் தாங்க முடியாம அந்த எம்ப்ளாயி வந்து ரிசைன் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து செக்ஷன் 20 ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிலேஷன் ஆக்ட் 1967 படி உடனடியா அவங்க வந்து என்ன செய்யணும், 60 டேஸ்ல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரிலேஷன் DGIR என்று சொல்லுவோம், அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இன் ரைட்டிங் என்ற முறையில எழுத வேண்டும். சோ அங்க வந்து அந்த எல்லா ஆவணங்களையும் அங்கேயும் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி அங்க வந்து அவங்களால ஒரு தீர்வு கொடுக்க முடியவில்லை என்றால் உடனடியாக இப்ப இவ்வாறான கேசஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் கோர்ட்க்கு கொண்டு செல்லப்படும். சோ அங்க வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு அவங்க எல்லா சாட்சிகளையும் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து முக்கியமாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அது போக மற்ற சாட்சிகளையும் கொண்டு சென்று என்னென்ன சூழ்நிலை வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு அதனால அவங்க ரிசைன் செஞ்சாங்க அப்படின்றத வந்து அவங்க நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த வேலை மறுபடியும் கிடைக்கப்படும், இல்லைன்னா நம்ம பேக்டேட்டட் வேஜஸ் சொல்லுவோம், அதுவும் கொடுக்கப்படும். அது போக வேற ஏதாவது கோட் ஃபீல் பண்ணாங்கன்னா, நியாயமான ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. திராயிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உங்களுக்காக சிறு தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுடைய ஒரு சிறிய நேர்காணலும் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக நம் பெண்கள் திருமணத்துக்கு பிறகும் சரி, திருமணத்துக்கு முன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்புற பகுதிகளில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு சிறு தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று நாம பஹாவ் பக்கமாக தான் போக போகின்றோம். சொல்லுங்க கௌசல்யா.
1: வணக்கம், என் பேர் கௌசல்யா சுப்பிரமணியம். நான் பஹாவ் நெகிரசங்கிலிருந்து பேசுகிறேன். டெய்லரிங் செய்கிறேன். ஆஃப்டர் SPM நான் முடித்ததுலேருந்து பழக ஆரம்பித்தேன். ஒரு 8 வருஷமாக நான் வீட்டில் தைச்சிட்ருந்தேன் பார்ட் டைமாக. 2 வருஷமாக கடை திறந்துருக்கேன். இங்கே நான் பஹாவ் மீபேங் எக்ஸாப்பில் கடை வச்சுருக்கேன். நான் கடையில் வந்து சாரி பிளவுஸ் தைப்பேன், பஞ்சாபி தைப்பேன், லெங்கா தைப்பேன். பட்டு பாவாடை சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் நான் தைப்பேன். பாவாடை தாவணி, ரெடிமேட் சாரி தைப்பேன், பாஜி குரோம் தைப்பேன், சாரி ப்ரீ பிரிட்டிங் செய்வேன், சாரி டிராப்பிங் செய்வேன். பெரிய ஆளுக்குலேருந்து சின்ன பிள்ளைங்கள வரைக்கும் நான் செஞ்சு தருவேன். சமூக ஊடகம் பேர் வந்து KP கௌசல்யா டெய்லரிங். கல்யாண சாரி பிளவுஸ் தைப்பேன். அவங்க ஸ்டோன் ஒர்க்கு கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நான் அழகாக ஆரி ஒர்க் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் நான் அவங்களுக்கு செஞ்சு தருவேன். என்னோட டிசைன் எல்லாமே வந்து புதுசாக அவங்க என்ன கஸ்டமைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நான் தைச்சு தருவேன். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னோடய கஸ்டமர் சில பேர் வந்து வெளியனையாக வந்து கொடுத்து ஆர்டர் எடுப்பாங்க. சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு 3 நாள் இருக்கும்போது 2 நாள் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தருவேன். என்னோட சர்வீஸ் வந்து ஒரு நாளில் ஒரு 5 பிளவுஸ் 6 பிளவுஸ் நான் தைப்பேன். அதுவும் வந்து அவங்க வந்து அர்ஜெண்டாக கேட்டால் நான் தைச்சி கொடுப்பேன். அவங்கள மனசு சந்தோஷப்படுற மாதிரி நான் என் கஸ்டமரை வச்சுப்பேன். இதுக்கெல்லாம் வந்து முக்கிய காரணம் வந்து எங்கள் 2வது அக்கா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த தையல் தெரியும்ட்டுன்னு அவங்க தான் வந்து தை கிளாஸ்க்கு அனுப்புனாங்க ஆஃப்டர் SPM. அந்த மூலியமாக தான் நானும் இது கற்றுக்கிட்டு நான் இது வரைக்கும் நான் வந்திருக்கேன். இப்போ நான் கடை திறந்துருக்கேன்னா வந்து முக்கிய காரணம் வந்து என்னோட நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அவர். அவர் இல்லாட்டின்னா இந்த கடை நான் திறந்துருப்பேனான்னு தெரியல. ஸோ அவருக்கும் நன்றி சொல்கிறேன். என்னோடய லட்சியம் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து இன்னும் பெருசாக ஆக்கணும், எல்லாம் நிறைய பிரான்ச்சு திறக்கணும் அப்படின்றது தான். கடவுள் புண்ணியத்தில் நடக்கும்ட்டுன்னு நான் நம்புகிறேன். கடையில் இருக்கக்குள்ளார மின்னல் FM கேட்பேன். ஸோ அந்த மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கும் ரொம்ப நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி, பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி, அனுபவத்துல சொல்றேன்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க. யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம். இளமை, புதுமை, இனிமை.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: திரையில் தொடர்வது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs eTuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர், கவ்யா மற்றும் தினேஷ். வணக்கம்.
3: வணக்கம் திரேசா, எப்படி இருக்கீங்க?
2: அந்த இருவர் அப்படின்னு சொல்லும் போது இரட்டையர்கள் மாதிரி இருக்கு அந்த குரல் வந்து. சரி, இருவரும் முதல்ல சொல்லுங்க, 2 வாரங்கள் இருவரையுமே காணோம். பள்ளி விடுமுறை, நிச்சயமாக குழந்தைகளோட நேரத்தை செலவிடு. உங்க விடுமுறை எல்லாம் எப்படி இருந்தது?
3: சூப்பரா இருந்துச்சு திரேசா.
2: கவ்யா சொல்லுங்க.
4: ஓகேதான், நல்லா இருந்துச்சு.
2: ஏக்கமா இருந்தீங்களா இல்லையா இங்க வரல அப்படின்னு?
4: ரொம்ப
3: ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு.
2: அந்த ஏக்கங்களை எல்லாம் இன்று நம்ம தனிக்க
3: போட்டிருவோம்.
2: சரி, வழக்கமாவே கவ்யா நீங்க வந்தீங்கன்னா நற்செய்தியோட தான் வருவீங்க. இன்றைக்கு எங்களுக்காக என்ன நற்செய்தி வைத்திருக்கீங்க?
4: அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வந்து மிட்டம் முடிச்சுட்டு கையோட சில எல்லாமே லீவுக்கு போயிட்டாங்க. ஆமாவா, இப்ப திரும்பி ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஷேரிங் தான் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் ஃபைனல்ல வந்து பிஎம் தமிழ் இது எல்லாமே ஃபெயில் பண்ண ஸ்டூடெண்ட். ஓகே, ஆனால் இந்த வருஷம் பிஎம் வந்து பாஸ் பண்ணி சி எடுத்துட்டாங்க. ஃபெயில் பண்ண ஸ்டூடெண்ட் சி எடுத்துட்டாங்க, தமிழ்ல வந்து பி எடுத்திருக்காங்க
2: பாருங்க.
4: ஓகே, ஸோ அப்போ அவங்க சொல்ல போது கொஞ்சம் அப்படி
2: சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு எது பிடிக்குமோ அவங்க வழியிலேயே போய் இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த தேர்ச்சியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒருவேளை பெற்றோர்களே இப்போ கூட நீங்க உங்க குழந்தைகளை MyNabs eTuition நிறுவனத்துல பதியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 01709712919 என்ற எண்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். இப்போ வந்து பரீட்சை, இந்த தேர்வு காலமாக இருக்கின்றது. தேர்வு என்றாலே வந்து MyNabs eTuition அவங்களுடைய மாணவர்களை தயார்படுத்தும் விதமே ஒரு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு?
4: கரெக்டாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் வந்து சென்டர் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ரிக்ஸ் பம்பலாஜாரன் டவுன் அம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்ஆர்னா சென்டர் 6 தான், இது வந்து சென்டர் 4. இந்த சென்டர் 4க்கு ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட பொங்குவாசகன், ஓகே, அந்த பொங்குவாசகன் வந்து எப்படி இருக்கு, அவங்க வந்து கரெக்டாக படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சென்டர் 1 அண்டில் சென்டர் 4க்கும் டாபிக்ஸ் ஃபெயில் ஆகுது. பிஎம், பிஐ, மேத்ஸ், சயின்ஸ், தமிழ் அண்ட் சைனீஸ் இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் 1 டு சென்டர் 4 நான் சொல்ல போது அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும். அப்போ இவங்க சீக்கிரமா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் டு அக்டோபர் இந்த பிட்வீன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்பயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாதான் அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ரெடியா இருப்பாங்க.
3: அதாவது ஒரு காலத்துல யூபிஎஸ்ஆருக்கு என்ன பரபரப்பு இருந்துச்சோ அது வந்து இப்ப ஸ்டாண்டர்ட் 4க்கு கொண்டு வந்திருக்காங்க.
2: பேசிக்கலி அதாவது முன்கட்டமா மாணவர்களை தயார்படுத்துறாங்க அப்படின்னு.
3: ஆமா, நிச்சயமாக.
2: ஆமா, மண்டல பெரிய பரிச்சனை வச்சுச்சோ பரிச்சியா அப்படின்ற ஒரு பயம் இல்லாம சரி 4ஆம் ஆண்டுல பழகி போச்சு அப்படின்றது. அதற்கான அந்த கல்வி திட்டங்களை தான் வந்து நம்ம குரு ஏஐ மூலமாக MyNabs eTuition நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் அஃபிலேட்டர் கைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க தினேஷ்.
3: கண்டிப்பா திரேசா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா eTuitionல வந்து ரெண்டு சிறப்பு சிறப்பான அம்சம் என்னன்னாக்கா, ஒண்ணு நம்மளோட குரு குரு பக்கர், அவங்க வந்து மாணவர்களை சிறப்பா வந்து தயார் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அந்தாண்ட வந்து AI டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. குரு AI இருக்கு, அப்புறம் பிராக்டிஸ், நோட்ஸ், ரிவிஷன், குவீசர் அப்படின்னா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மே நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, இது ரெண்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன வழங்குறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம மைனஸ் இட்யூஷன்ஸோட கன்சல்டன்ஸோட கைடன்ஸ். ஓகே, இப்ப அந்த கைடன்ஸ் வந்து ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி வீக் வாரம் வாரம் வந்து நம்மளுடைய கன்சல்டன்ஸ் வந்து மாணவர்கள் கூட ஒரு மாஸ்டர் மைண்ட் செஷன் வந்து ஒன்னு ஆன்லைன்ல பண்ணுவாங்க. ஓகே, அப்ப அந்த மாஸ்டர் மைண்ட் செஷன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுசா, என்னதான் நம்ம எல்லாமே கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த கைடன்ஸ். ஓகே, அப்ப அந்த சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், அந்த மோட்டிவேஷன், ஓகே, அந்த ஸ்டடி டிப்ஸ், டெக்னிக்ஸ், ஓகே, இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நம்ம மைனஸ் இட்யூஷன் கன்சல்டன்ஸ் வந்து வாரம் வாரம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாணவர்களுக்கு வந்து என்னன்னாக்கா, யாரோ நம்மளோட படிப்புல நம்மளோட ரிசல்ட்ல வந்து அக்கறை எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மோட்டிவேட்டடா படிக்க ஆரம்பிப்பாங்க.
2: ஆமா, அதாவது என்னன்னா, மனிதனா பிறந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி யாராச்சும் வந்து ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க.
3: அதாவது ஒரு ப்ரோபே இருக்குல்ல, சுடர விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று தேவை அப்படின்னு
2: சொல்லிட்டு, அந்த தூண்டுகோளுக்கு நாம சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணும்.
3: கண்டிப்பா
2: யார் வேணாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து வழிகாட்டிட முடியுமான்னு கேட்டா அப்படி முடியாது இல்லையா. அவங்களுக்கு மிக சரியான ஒரு வழிகாட்டுதலதான் இந்த எஃபிலேட்டர் இது வழியாக நீங்க வழங்கி கொண்டு வரீங்க. இதற்கு மத்தியில குரு AI இப்போ எப்படி இருக்காரு தினேஷ்?
3: குரு AI வந்து பயங்கரமா வளர்ச்சி கண்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப நம்ம குரு AI லான்ச் பண்ணி ஐ திங்க் 2 வருஷம் கிட்ட வரப்போகுது. இது இப்ப லேட்டஸ்டோட அப்கிரேடிங் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப இந்த புது அப்கிரேட் எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகே, ஏன்னா குரு AI வந்து இப்ப வந்து வேற லெவலுக்கு போயிட்டாரு. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன மாதிரியான ஆன்சர் எதிர்பார்க்கறாங்க குரு AI கிட்டே இருந்து, அவங்க குரு AI யோட மாடல் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். அதுவும் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டான ஆன்சர் வேணுமா, ஓகே, இல்ல அவங்களுக்கு ஸ்மார்ட்டான ஆன்சர் வேணுமா, இல்ல ப்ரொஃபஷனல் ஆன்சர் வேணுமா அவங்களுக்கு. அப்ப 3 different ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்க்கு கொடுக்கறோம். அது மூணுமே அவங்க ஸ்விட்ச் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி இது எப்படி டிஃபரெண்டா அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குதுன்னு அவங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
2: பாருங்க, அதாவது இதற்கு முன்னதாக ஒரே ஒரு ஒரு தேர்வு தான் நமக்கு இருந்தது. இப்ப 2-3 தேர்வுகள் அப்படி இருப்ப மாணவர்களே அவங்களை சுய மதிப்பீடு செய்யலாம் அல்லவா. அந்த ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த குரு AI ல இருக்கு.
3: சரி,
2: ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஒருவேளை நீங்க உங்க குழந்தைகளை மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன்ல பதிவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, 0309 0709719 என்ற எங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப் செய்யலாம்.

0: மைண்ட்எப்ஸ் இ டியூஷன் வழங்கி கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி தினேஷ், நீங்க சொல்லுங்க, அதாவது இந்த முறை கோலாலம்பூர் அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் கூட தமது உரையில் சொல்லியிருந்தாரு. மலேசியர்களுக்கு வாசிக்கும் பழக்கம் அவசியம் அப்படின்னு. நீங்க 10 நாட்கள் அங்க இருந்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது?
1: பிரமாதமா இருந்துச்சு திரேசா. அதாவது 10 நாளும் வந்து நம்ம மைண்ட்எப்ஸ் இ டியூஷன் வந்து பூத் எடுத்திருந்தோம். இந்த 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்த விசிட்டர்ஸ் வந்து 2 மில்லியனுக்கு மேல இந்த 10 நாள்ல வந்த விசிட்டர்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க பிரதமர் சொன்னீங்க பாத்தீங்களா, பிரதமர் நம்ம பூத்தையும் வந்து விசிட் பண்ணிட்டு போனாரு. அப்ப நம்ம வந்து அங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு சப்ஜெக்ட் மன யங் பாலிங் சுசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் மாதிரி வச்சிருந்தோம். அப்ப நம்ம அவரையும் கலந்துக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணோம். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க காதுல வந்து அப்படி லைட்டா ஹிண்ட் கொடுத்துட்டு போனாரு, மேத்தமேட்டிக் அப்படின்னு
0: சொல்லிட்டு. அவருக்கு கஷ்டமா இருந்தது.
1: ஆமா, சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ அவருக்கே வந்து மேத்தமேட்டிக் வந்து அவரோட ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் 4 சப்ஜெக்ட் இருந்துச்சு, பிஎம், பிஐ, மேத்ஸ் அண்ட் சஜாரா. இங்கே அந்த 4ல வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் தான். அதிகமான ஓட்டிங் வந்து மேத்ஸுக்கு தான் போயிருந்துச்சு.
0: அப்ப பிரதமர் சரியா தான்
1: சரியா கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. ஓகே, சோ அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடுஷன்ல நம்ம வந்து சொல்யூஷன், ஒன் ஸ்டாப் பிளாட்ஃபார்ம், லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். குரு குரு பக்கார நாடு முழுவதும் அவங்களை கொண்டு வந்து பெஸ்ட் டீச்சர்ஸை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொண்டு வந்திருக்கோம். பிளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு மாணவர்கள் எப்படி எளிமையா வீட்ல இருந்தே அவங்க படிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய புக் ஃபேஸ்ட்ல வந்து இன்னும் நிறைய இந்தியர்களுடைய பங்கை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம்.
0: மாணவர்களுக்கு ஏன் நமக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதான் பிரதமர் சொல்லியிருந்தாரு, அந்த புத்தகம் வாசிக்கும் போது நல்ல சிந்தனை ஆற்றல், சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றலை வளர்க்குது. நீங்களுமே அதன் வாயிலாக நிறைய சலுகைகளை வந்துட்டு
2: தாராளமாக எக்ஸாம் குவெஸ்டியன்ஸ் பிராக்டிஸ் இந்த ட்ரிக்கியான குவெஸ்டியன்ஸ் அண்ட் டாபிக் வந்து எக்ஸ்பிளனேஷன், அது நம்ம குரு ஐலேருந்து கிடைக்கும். இந்த அஞ்சுமே நான் சொன்னது வந்து நம்மளோட இ டியூஷன் இருக்கு. இந்த அஞ்சுமே ஒரு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கரெக்டான வேல அவங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் நல்லா ஸ்கோப் பண்ணலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அழகா அவங்க வந்து கைட் பண்ணதுக்கும் நம்ம எஃபர்ட் இருக்காங்க, இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நல்லா ஸ்கோப் பண்ணுவாங்க திரேசா. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
0: அதாவது என்ன அப்படின்னா, இந்த மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் தொடங்கிய காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க. இந்த கல்வி திட்டத்தின் வடிவமைப்பு அதுதான் இதனுடைய சிறப்பே கூட. மாணவர்களுக்கு ஒளிப்பதிவு இருக்கு, அவங்க விளையாடலாம், பரிசுகளை வெல்லலாம், கூடவே மதிப்பெண்களையும் அதிகமாக பெற்றுக்கலாம், கூடவே வர்த்தக வாய்ப்பையும் தினேஷ் வழங்கி கொண்டு வரீங்க. வர்த்தகர்கள் என்ன சொல்றாங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திரேசா. இப்ப இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நம்மளோட ஒன் ஆஃப் த ஒரு கன்சல்டன்ட் பெண்மணி, அவங்க இல்லத்தரசி சொல்லலாம். ஓகே, அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் அவங்களுக்கு அவங்களோட போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பாட்ல கிடைச்சிருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, மன நிறைவா இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு போய் சேரணும்னு நம்மளுக்கு வந்து தோணுது. ஓகே, அப்ப வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல நம்ம இந்த வருஷத்து 2026 இந்த ஆண்டுக்கான என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் குள்ள நம்ம போறோம். ஓகே, இன்னும் வந்து டூ லேட் கிடையாது. இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு கனவுகளோட நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த வருஷத்தை. இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா மைண்ட் ஆப்ஸ் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட கன்சல்டன்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு இலவச வியாபார வாய்ப்பை கொடுத்து எல்லா பயிற்சிகளையும் உங்களுக்கு நம்ம கொடுத்து நீங்க பேசிவ் இன்கம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நாங்க வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம்.
0: நிச்சயமாக, அதாவது மைண்ட் எஸ் இ டியூஷன்ல நீங்க வர்த்தக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும் நினைத்தாலும் சரி, உங்க குழந்தைகளுடைய கல்வி திட்டத்தில் நீங்க இணைத்துக் கொள்ளணும் ஆசைப்பட்டீங்கன்னா 01309 7219 119 என்ற எண்களுக்கு நீங்க உடனடியாக வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா மேல் விவரங்களை உங்களுக்காக வழங்குவாங்க. இந்த அளவில் இந்த விளம்பர இடைவேளை நிகழ்ச்சியும் ஒரு நிறைவை காண்கின்றது. அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். நன்றி தினேஷ் மற்றும் காவ்யா.
1: நன்றி தேசா. நன்றி மக்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மாணவர்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் வலுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பான பள்ளி நிர்வாக வழிகாட்டுதல்கள், மாணவர் பாதுகாப்பு கொள்கை போன்ற பல முக்கிய முனைப்புகளை கல்வி அமைச்சு இன்று தொடக்கி வைத்தது. 2026-2035 மலேசிய கல்வி திட்ட இணையதளம் முன்னெடுப்பு குழுவை நியமித்தல், நுட்ப இடைநிலை பள்ளிகளுக்கு வலுவூட்டுதல், கல்வி அமைச்சின் ஆய் பேமெண்ட் முனைப்பு ஆகியவை அவற்றுள் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபல்லினா சிடே கூறினார். தனிநபர் வாகனங்களில் வாகன முகப்பு படக்கருவி டேஷ்கேமை கட்டாயம் பொருத்த வேண்டும் அல்லது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை மலேசிய பயணிட்டாளர் சங்கங்களின் சம்மேளனம் ஃபோம்கா வரவேற்றுள்ளது. ஆபத்தான முறையில் கார்களை செலுத்துவோர் மத்தியில் அந்த கருவியை பொருத்துவது தற்போது அவசியமாவதாக ஃபோம்கா நடவடிக்கை பிரிவு தலைமை அதிகாரி நூர் அஷிகின் அமினுடின் கூறினார். மலாக்கா கிளேபாங்கில் கம்புங் புலாவ் கடும் கம்புங் பர்சியாரன் பாலி புலு ஆகியவற்றில் இன்று அதிகாலையில் புயல் வீசியதில் 20 வீடுகள் சேதமுற்றன. 130 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்க்கும் பணிகளை அங்குள்ள குடியிருப்பாளர்களும் தன்னார்வலர்களும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். உகாண்டாவில் எபோலா பரவலை கட்டுப்படுத்த கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அந்நோய் பரவலின் மையப்புள்ளியாக உள்ள கோங்கோ ஜனநாயக குடியரசை ஒட்டியுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் எபோலா தடுப்பு வழிகாட்டுதல்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கிறிஸ் பயர் முன்சி தெரிவித்தார். விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண காற்பந்து போட்டி தொடங்குவதை முன்னிட்டு 7 காற்பந்து ஜாம்பவான்களை கௌரவிக்கும் வகையில் நியூயார்க் நகர் தியரி ஹான்றி பீலே இருவரின் பெயரை தற்காலிகமாக சாலைகளுக்கு சூட்டியுள்ளது. இம்முறை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகியவை இணைந்து நடத்துகின்றன. முதல் ஆட்டம் மலேசிய நேரப்படி நாளை அதிகாலை தொடங்குகிறது. 2026 உலகக் கிண்ணத்தை முன்னிட்டு ஆர்லாண்டோவில் நடைபெற்ற நட்பு முறை ஆட்டத்தில் இங்கிலாந்து 3-0 என கோஸ்டரிக்காவை வீழ்த்தியது. இங்கிலாந்து அணியினர் கவனத்தை சிதறடிக்காமல் விளையாடியதில் பெருமை கொள்வதாக அதன் தலைமை பயிற்றுநர் தோமஸ் துஷல் தெரிவித்தார். எல்கொலு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து வரும் 17 நாள் குரோஷியாவை சந்திக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் சொல்லப்படாத குரல்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்களை செய்யறாங்க, ஆனா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுங்க. அவங்களுடைய மௌனத்தை கலைத்து உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமைகளில் தீரா இசையில் அன்சாங் ஹீரோ. இந்த பாடலுக்கு பிறகு டத்தோ முருகேசன், ஒரு வழக்கறிஞர், நம்முடைய மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு விஷயம், ஒரு எளிமையான பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னங்க செய்தேன், என்ன ஏங்க நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு எளிமைதான் அவரை இன்னமும் சமுதாயத்தின் மத்தியில் ஒரு தனி இடத்தை பிடிக்க வைத்திருக்கின்றது.

0: நிறைய அன்சாங் ஹீரோவை நம்ம பார்த்திருக்கோம் வியாழக்கிழமைகள்ல. இன்று நாம சந்திக்கும் இந்த அன்சாங் ஹீரோ, இவருடைய குரலானது நிறைய பேர் வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கிட்ட தான் பேச போறோம். சொல்லுங்க தத்தோ, அதாவது இன்றைக்கு தத்தோ முருகேசன் ஒரு வழக்கறிஞர், சமுதாயத்துக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்து வரீங்க, புத்தகம் எழுதிருக்கீங்க, இன்னமும் சமுதாயத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரீங்க. ஆனா ஒரு சின்ன சிறுவன முருகேசன் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மாவோட இருந்த உலகம் எப்படி இருந்தது?
1: வணக்கம் த்ரீசா. ஆக்சுவலி அப்பா அம்மா இருக்கிற அந்த உலகம் வந்து ஒரு அழகான ஒரு உலகம். நான் இன்னைக்கு இங்க இருக்கேனா, இது காரணம் வந்து என் குடும்பம் தான். எங்க அம்மா, அப்பா, அக்கா, தம்பிங்க. அப்பா வந்து சினாண்டவர், அம்மா வந்து ஓங்கோன்ல, ஆனால் தமிழ் பேர் வந்து குயிலா. ஒரு சாதாரண குடும்பம் தான். அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சீன ஸ்கூல்ல வந்து கார்டனராக இருந்தார். அம்மா வந்து குயிலாம் வித்துக்கிருந்தாங்க, பலகாரம் வித்துக்கிருந்தாங்க. அந்த சூழ்நிலை தான் என்னை வளர்த்தாங்க. நான் வளரும் பொழுது எங்கள் அக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ், வாசுகி ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க தான் எனக்கு வந்து இந்த தமிழ்ல வந்து இந்த பற்று, நான் ஒரு இந்தியன் அந்த ஒரு அந்த உணர்ச்சியெல்லாம் வந்து அக்கா தான் கொடுத்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்பொழுது வந்து இப்பயும் குடும்பம் தான், அம்மா அப்பா இல்ல, ஆனா அக்கா தம்பிங்க என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் எனக்கு பலமே குடும்பம் தான். குடும்பம் ஆக்சுவலி மெயின், அதுதான் பலமே குடும்பம் தான்.
0: நிச்சயமா அடுத்து, அதாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பல கலைகளை கற்றுக்கொள்ற இடமே வந்து இந்த குடும்பம் தான். இப்ப அப்பா அம்மா இப்போ உங்க கூட இல்லாவிட்டாலும் அவங்க விதைச்ச அந்த விதை தான் இன்று விருட்சமா நீங்க எழுந்து எல்லாருக்கும் வந்து பலன் கொடுத்துட்டு இருக்கீங்களா. அப்பா அப்படின்னு சொல்லும் போது தோட்ட வேலை செய்து கொண்டு, அதுவும் அந்த காலகட்டத்துல குழந்தைகள் நாம தான் இந்த வேலை செய்யறோம், ஆனா என் பையன் வந்து படிச்சு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிதான் கண்டிப்பா உங்க அப்பா உங்க கிட்ட சொல்லிருப்பாரு இல்லையா? கொஞ்சம் தீரா இசையில் அந்த காலகட்டங்களை நினைவு கூறலாமா?
1: கெட்டது செஞ்ச நீ அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ வந்து அவனுக்கு எடுத்து சொல்லணும், நீ வந்து உன்னோட நிலைப்பாட்டில் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அது அவர் பீஸ் வர அந்த ஒரு வருஷம் வந்து நான் பார்த்ததுல ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதுல இருந்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டாவது வகுப்புல இருந்து நம்பர் 4 கிடைச்சிச்சு, அதுக்கு பிறகு நம்பர் 2, ஏன்னா அதுக்கு பிறகு வந்து கிளாஸ்ல வந்து நல்லா படிப்பு நல்லா அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து அப்பா அம்மா வந்து எங்க அம்மா வேலை செய்யற மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யற மாதிரி யாரும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அந்த தவமா தவம இருந்து அந்த படம் பார்த்து அதுல வந்து எப்படி எங்க அப்பா கை காய்ச்சி இருக்கும், அந்த மாதிரி எங்க அம்மா கை காய்ச்சி இருக்கும், அவ்வளவு வேலை செய்வாங்க. சோ இன்னைக்கு நாங்க இருக்கனா என்னோட பெற்றோர்கள், எங்க அக்கா, ஸோ அவங்களோட நான் இங்க நிக்கிறது வந்து அவங்களோட ஒரு கனவு, ஆனா இப்ப அவங்க என்கிட்ட இல்ல. ஸோ அதுதான்
0: அப்பா அப்படின்னா ஒரு வார்த்தையில என்ன சொல்லுவீங்க?
1: அப்பானா ஒழுக்கம்,
0: அம்மா
1: உழைப்பு,
0: அக்கா
1: அக்கா பாசம், தமிழ் பற்று.
0: சரி, பொதுவாகவே அக்கா தம்பி அப்படின்னு சொல்லும் போது எல்லா தம்பிகளுக்குமே அக்கா இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்க அக்கா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குருவா இருந்திருக்காங்க இல்லையா? வாசுகி அக்காவை பற்றி சொல்லுங்க.
1: அக்கா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து டீச்சர் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி டீச்சர் ஆயிட்டாங்க. ரொம்ப விஷயம் வந்து எனக்காக எங்க தம்பிக்காக வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க நல்லா படிப்பாங்க, ஆனா படிப்பு வந்து கண்டினியூ பண்ணல. அந்த பணத்தை வந்து நாங்க எங்க படிப்புக்கு பயன்படுத்துன்னு சொல்லி அவங்க வந்து கண்டினியூ பண்ணல. ஆனா பிறகு வந்து சொந்தமாக படிச்சு டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் போய் டீச்சர் ஆயிட்டாங்க.
2: வணக்கம், என் பேர் வாசுகி. எனக்கு கூட பிறந்தவங்க வந்து 3 தம்பிங்க. அதுல மூத்தவர் வந்து டத்து முருகேசன். அவர் சின்ன பிள்ளையில இருந்தே ரொம்ப கெட்டிக்காரு, என்னோட 4 வயசு சின்னவர். பிறகு வந்து ஸ்கோலா மனுங்க லாஸ்ட் ஆல்க்லாங்ல வந்து படிச்சாரு. அது என்ன ஒரு சிறப்புனா, அவர் ஃபார்ம் 3 அப்போ வந்து SRPன்னு சொல்லுவாங்க, மிக சிறந்த மாணவராக அந்த பள்ளிக்கூடத்துலேயே வந்தார். மொதல் நாள் போயிட்டு பார்த்துட்டு வந்து, அக்கா ஐம் த டாப் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னால் நம்ப முடியல. ஏன்னா சாதாரண படிக்கிறவர் இவர் எப்படி டாப் ஸ்கோரராக வருவார்? ஏன்னா அவர் கிளாஸ் கூட 3வது கிளாஸில் இருந்தார், அது வந்து அக்கௌண்ட் கிளாஸு. நான் நம்பலை, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு அப்பெல்லாம் வாகனம் ஒன்றும் இல்லை, நடந்து தான் போகணும், பைசைக்கிளில் போகணும். நாங்கள் ரெண்டு பேரும் பைசைக்கிளில் போயிட்டு 1 of the 1 போயிட்டு பார்த்தேன். அவன் பேர் வந்து ஆக முதல்ல 1வது பையனா அவர் பேர் இருக்கும்போது என்னால் நம்பவே முடியல, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் பெற்றோர்கள் வந்து சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள்லாம் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சாங்க, எங்கள் அப்பா வந்து தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து எப்போதும் ஆலான்னு கூப்பிடுவாங்க. ஆலானோட பையன் வந்து அந்த லாசால் ஸ்கூலில் டாப் ஸ்கோரராக கெட்டிக்காரன பையனும் வந்து என் பையன்லாம் அவனுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படிலாம் சொன்னாங்க முதலாளிங்க அப்படின்னு. ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து எந்த துறையில் ஈடுபட்டாலும் மிக சிறப்பாக செய்வார். பிறகு படிப்படியாக லாயர் ஆனார், பொது சேவை செய்தார். என் அப்பா வந்து அப்போ வந்து சாதாரண குடிமகன் தான். எப்போதுமே அவர் சொல்லுவார், என் பையன் பாரு. எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பிஎம் ஆசிரியர், தேசிய மொழியில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பாண்டித்துவம் என்ன சிறப்பான தேர்ச்சி கிடைக்கல. எப்போ பாரு வந்து பாஸ் பாஸ். ஒரு முறை வந்து அவர் எஸ்பிஎம் உட்காந்த இந்த வருடம் வந்து நான் வந்து ஜூலை பேப்பர் எடுத்தேன். ஏன்னா அரசாங்க வேலைக்கு போனோம்னா தேசிய மொழியில் வந்து குறைஞ்சது கிரெடிட் இருக்கணும். மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு வந்து ஒரு கிரெடிட் அந்த ஆண்டு கிடச்சிச்சு, அவருக்கு வந்து ஏ கிடச்சிச்சு. ஸோ அப்போவும் எங்கள் அப்பா சொல்லுவார், உன் தம்பி உன்னோட கெட்டிக்காரன் சின்ன பரவாயில்லப்பா அப்படின்னு நானே மனசு ஆறுதல் அடைஞ்சிக்குவேன். இப்போ வந்து அம்மா அப்பா வந்து நம்ம கூட இல்லை, ஆனால் அவர்கள் சார்பாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டு தாய். இந்த அக்கா வந்து ரொம்ப பெருமைப்படுறேன்.
0: அப்பா அம்மா அக்காக்கு பிறகு இப்போ உங்களுடைய மனைவி உங்களுக்கு எல்லாமுமா இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க சமுதாயத்துக்கு சேரீங்க, ஒரு வழக்கறிஞரா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல நேரத்தை செலவிடுறது ரொம்ப குறைவா இருக்கும் இல்லையா? மனைவி எவ்வளவு பலமா இருக்காங்க?
1: என்னோட இப்போ பலமே மனைவி தான். பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க வந்து இண்டிபெண்டன்ட், எல்லாமே சொந்தமாக செய்வாங்க. அண்ட் நான் இவ்வளோ அளவுக்கு வந்து குடும்பத்தை அவ்வளோ கவனிக்காம நான் வெளி உலகத்தை பார்க்குறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து என் மனைவி தான். ஒரு பெரிய ஒரு பலம், இமோஷனலாகவும் சரி அண்ட் எல்லா ரீதியிலையும் வந்து ஒரு ரொம்ப ஒரு பலசாலியான ஒரு மனைவி அவங்க, ஸ்ட்ராங் உமன். அண்ட் அவங்க இருக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பலம். அவங்க இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு வந்து சமுதாயத்துக்கு எதுவும் செய்ய முடியாது.

0: உங்க பேரு
1: திலகா கலியபெருமாள்.
0: திலகா அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லும் போது எவ்வளவு உணர்ந்து சொல்றீங்கன்னு தோன்றுகின்றது. பெரும்பாலுமே வந்து குழந்தைகளோட இந்த நேரம் செலவிடும் காலகட்டம் தான் ஒவ்வொரு அப்பாக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முழுமையா கிடைத்ததா?
1: ஓரளவு கிடைச்சது. மகன் வந்து ஒரு 4-5 வயசு வரைக்கும் கிடைச்சது. அதுக்கு பிறகு வந்து நான் அரசியல் கொஞ்சம் தீவிரமா இருந்ததுனால அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் பிறகு வந்து நான் அரசியல் விட்டு வெளியே வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு பார்த்தேன். பட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க. பட் பிள்ளைங்களோட நேரம் செலவிக்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலும் அது ஒரு பெரிய ஒரு இன்பம்.
0: நிச்சயமா. இப்போ உங்களுடைய அன்பு மனைவிக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நீங்க அவங்க கிட்ட நேரம் சொல்லாதது, இந்த ஒரு தருணத்துல நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுங்க, என்ன சொல்லுவீங்க?
1: ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாம் பலமாக இருந்ததுக்கு, என் பின்னால என் கூட சேர்ந்து இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கையில இன்ப துன்பம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பொழுதும் எல்லா டைம்லயும் என் கூட இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி திலகா. ரொம்ப நன்றி திலகா. நான் இது சொன்னதில்லை பட் ரொம்ப நன்றி.

0: கனவுதான் ஒரு மனித வாழ்க்கையை வந்து முழுமை பெற வைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரும் கனவு என்பது உங்களை தூங்க விடக்கூடாது அப்படின்றாங்களே. இப்போ முருகீசன் என்ற ஒரு இளைஞனுடைய கனவு எந்த வயதுல முடிவு செய்யப்பட்டது?
1: 15 வயசு இருக்கும் நினைக்கிறேன். ஸ்கூல்ல நல்லா படிப்பேன், அதுக்கு பிறகு ஸ்கூல் ஹெட் ப்ரிஃபெக்டா இருந்தேன். சோ நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். சோ அப்பொழுது வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஒரு ஆசை. ஆனா அதுக்கு பிறகு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்காதனால நான் அதுக்கு பிறகு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தேன், அது வந்து லா. ஆனா அதுக்கு பிறகு நான் அந்த சட்ட ரீதி எடுத்த பிறகு இதுதான் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல், இதுதான் என்னோட துறைன்னு பட்டுச்சு. பிகாஸ் இந்த சட்டத்துறையில வந்து நீங்க எப்பொழுதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சோ அது வந்து நினைக்கிறேன் என்னோட அந்த கேரக்டர் அல்லது என்னோட அந்த பர்சனாலிட்டிக்கு வந்து அது சூட் ஆகுச்சு. சோ எனக்கு படிக்கும் விருப்பம். சோ அதனால இப்பொழுது வந்து நான் சட்டத்துறையில இருக்கேன். சோ ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு டாக்டர் ஆகணும் தான் நினைச்சேன், ஆனா அது நிறைவேறல. மேபி இது ஒரு நன்மைக்கே இருக்கலாம்.
0: மருத்துவரா ஆகணும்னு நீங்களே ஆசைப்பட்டீங்க, நீங்களே வந்து வழக்கறிஞரா ஆகணும்னு சொல்லி உங்களுடைய அந்த கனவை மாற்றி எதிர்கால ஆசையை மாற்றி இன்று ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு வழக்கறிஞரா ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இருந்து வரீங்க இல்லையா. ஒரு மனிதர் அந்த கனவை தேர்வு எடுக்கும் போது உங்களை மாதிரி ஒரு குழப்ப நிலை ஏற்படனால நம்ம ஒருவேளை இதுவாகலாமோ அப்படி ஆகலாமோ அப்படின்னு ஏற்படும் போது அவங்க எப்படி அவங்களுடைய கனவை நிர்ணயம் செய்யறது?
1: ஒரு இளைஞர் வந்து முதல்ல வந்து எந்த துறையில வந்து அவருக்கு வந்து ஆர்வம் இருக்குன்னு முதல் பார்க்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதுல வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அளவு ஒரு திறமை இருக்கணும்னு பார்க்கணும். அந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், அந்த டேலண்டும் இருக்கணும். இருந்த பிறகு நீங்க வந்து அதுல முழுமையாக நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெற முடியும். ஆனா சில நேரத்துல வந்து நீங்க எடுக்கிற அந்த துறை வந்து மித்திங்க பார்க்கும் பொழுது மித்திங்க பார்வைக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு துறையா தெரியாது. ஆனா அதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு துறையை நீங்க எடுத்தாலும் அதுல நீங்க வந்து டாப் சிறந்து விளங்குனீங்கன்னா யாரும் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. சோ அதனால எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் போறாங்க, அந்த பார்வையை விட்டுட்டு உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, உங்களுக்கு எதுல அது திறமை இருக்குன்னு சொல்லி அதுல வந்து ஃபோக்கஸ். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்றோம். பிகாஸ் என்ன பிரச்சனைனா நம்ம இங்க சட்டம் படிச்சதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கு, இது அடிப்படை விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பேசும்பொழுதுதான் தெரியுது இந்த மாதிரியான ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரிய மாட்டேதுன்னு சொல்லி தெரியுது. அண்ட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சட்டம் வந்து வெறும் கோர்ட்ல மட்டும்தான், நீங்க கோர்ட்ல வாதாடும் பொழுதுதான் அது இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு எஸ்பெக்ட் வந்து சட்டம் இருக்கு. சாதாரணமா சொல்றேன் தெரியுசா, இப்ப நீங்க பஸ் எடுத்து நீங்க போறீங்க, பஸ் எடுத்து நீங்க டிக்கெட் வாங்குறீங்க, அங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. எப்ப கான்ட்ராக்ட் முழுமையாட்டையும்
0: அதாவது நம்முடைய வாழ்க்கை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், தவறு செய்தால் மட்டும்தான் சட்டமா அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த பார்வைக்கு ஒரு வழக்கறிஞர் உங்களுடைய பதில்?
1: நீங்க 100 உண்மை திரிசா. ஆக்சுவலி சட்டத்தை வந்து நம்ம மீறும் பொழுதுதான் நம்ம வந்து நினைக்கிறோம் சட்டம் இருக்குன்னு. ஆக்சுவலி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இருக்கு. இப்ப அதான சொல்றேன்னா நீங்க நடந்தும் பொழுதும் சரி வரும் பொழுது உங்களோட உரிமை, உங்களோட அடிப்படை உரிமை, ஒரு ஜனநாயகத்துல வந்து உங்களோட உரிமை என்ன, அதெல்லாம் வந்து எல்லாமே சட்ட ரீதியாக எழுதப்பட்டது. சோ அதனாலதான் அந்த உரிமையே இருக்கு.
0: சட்டம்

பிரிசனர்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதாவது லோக்காப்ல இருந்து எடுத்துட்டு வந்து அங்க அங்க ஜெயில வந்து ஒரு லோக்காப் இருக்கும், அங்க வச்சு அதுக்கு பிறகு வந்து காட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. பாக்குறப்ப ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். வந்ததுமே வந்து அந்த அல்லூர் போரத்துல வந்து அங்க வந்து அந்த ஸ்குவாட் பண்ண சொல்லுவாங்க, அந்த சங்கோ அது வந்து உட்கார சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு காட்சி நான் பார்த்தேன், அந்த லோக்கா பின்னால இருக்க அந்த அந்த ஜன்னல் வந்து மேல இருக்கும், அங்க அம்மா வந்து வெளியே அந்த கையிலே கட்டிக்கிட்டு நிப்பாங்க. ஓகேயா, மகன் வந்து பின்னால இருப்பான், குரல் மட்டும்தான் கேட்கும். அவன் பேசுவாங்க, அம்மா எப்படிமா இருக்க, அப்புறம் அங்க அம்மா சொல்லுவாங்க யா எப்படியா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த மேலுள்ள அந்த ஜன்னல் மூலியமாக வந்து அந்த தேத்தாரையை வந்து அந்த பெக்கர்ல கட்டி கொடுப்பாங்க பாருங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கும், பாவமா இருக்கும். அந்த ஏழை அம்மா அவங்களோட படுற அந்த கஷ்டம், அந்த கஷ்டத்திலையும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த பையனை வந்து அந்த லோக்கப்ல பாக்குறது, அது வந்து உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான தப்பான பாதைக்கு வந்து போறதுக்கு வந்து ஒரு தடவைக்கு 1000 தடவை வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து சிரமப்படுத்துறாங்க. முக்கியமாக தாய்ப்பாசம் வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தில் வந்து ரொம்ப பலமா இருக்கு, ஆனா அதை மறந்து அந்த தாயை வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. சோ இது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சது ஆரம்ப காலத்திலேயே பார்க்கும் பொழுது.

0: எப்போதுமே இந்த சிறை வாசல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பாடங்களை மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அது உள்ளே இருக்கின்றவர்களுக்காகவும் சரி, உள்ளிருந்து வெளியே வருவர்கள் அல்லது வெளியிருந்து பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்களை எல்லாம் விட நீங்கள் நேரடியாக அங்கே சென்று அவர்களை பார்த்துருக்கீங்க இல்லையா?
1: ஆரம்ப காலத்துல வந்து ஜெயிலுக்கு போகும் பொழுது இன்டர்வியூ பண்ண போனேன். அங்க வந்து ஒரு ஜெயில் கைது, எல்லாம் வெளியே நினைக்கிறாங்க சாதாரண நினைக்கிறாங்க, அங்க பார்க்கும் பொழுது அந்த ஜெயில் கைது வந்து ஒரு அதிகாரி கிட்ட பேசும் பொழுது முட்டி போட்டுதான், ஆன் த நீஸ் முட்டி போட்டுட்டு தான், அதுவும் மேல பார்க்க முடியாது, மண்ணை பார்த்துட்டு தான் பேசணும். அதுவும் அவங்க அட்ரஸ் பண்றது செகுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதான் சொல்றேன், நம்ம ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்பு 1000 தடவை யோசிக்கணும், பிகாஸ் இதெல்லாம் அங்க இருக்கு. வெளியே பார்க்கும் பொழுது தெரியல, ஆனா அங்க உள்ளுக்கு படுற கஷ்டம் வேற லெவல்.
0: நீங்க சொல்லும் போதே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. யாருமே வந்து பிறக்கிற போது குழந்தைகள் எல்லாமே வந்து நல்லவர்களா தானே பிறக்கிறாங்க. அதாவது ஒரு குழந்தை நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் அன்னை வளர்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அம்மாவோட கண்ணீரை வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு. அதாவது இந்த ஒரு பாடல் வரைக்கும் உண்மையான ஒரு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு சரியான நபர் நீங்க தான். இப்ப உள்ள போன அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க அப்படின்னு ஒரு பாடல் வரியில இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்க குற்றம் செய்தவங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனா சுதந்திரமா இருக்கிறாங்க. ஆனா அந்த சுவர்களுக்கு அந்த கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறவங்க நிரபராதிகளா இருந்து இந்த குற்றங்களை உணர்ந்து அனுபவிக்கிறாங்க இல்லையா?
1: சில நேரத்துல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைனால சிலங்க வந்து ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 10 குற்றவாளி வந்து வெளியே இருக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி வந்து உள்ளுக்கு இருக்க முடியாது. அதனாலதான் வந்து அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப டைட்டா வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் சில நேரத்துல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைனால சிலங்க வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெயில வந்து இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிஸ்டம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க திருந்தி வாழ்றதுக்கு, உங்களுக்கு வந்து மீண்டும் வாழ்க்கையில வந்து வெளியே வந்து வாழ்றதுக்கு வந்து உதவி செய்ய பாக்குறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த ரிசால்வ் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும்.
0: இப்போ நீங்க சொன்ன மாதிரி உள்ளுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் தண்டனைகளை அனுபவித்து அந்த சுவர்கள் கம்பிகளுக்கு பின்னால் இருந்து முன்னால் வராங்க. வந்துட்ட பிறகு இந்த உலகம் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளுது இப்படின்ற ஒரு சவால்களை சமாளிக்கிறதுக்கு மன உறுதி கைதிகளுக்கு மிக முக்கியம். அந்த மன உறுதியை உங்க எழுத்துக்களாலும் நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா?
1: ஒரு சம்பவம், நான் அந்த புத்தகம் 9 Lessons of ஸ்ரீடி சாய் பாபா எழுதினேன். ஒரு கைதி வந்து அதை பத்தி தெரிஞ்சு அந்த புத்தகத்தை வந்து படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டாரு. அது இன்னொருத்தர் மூலியமாக சொல்லி சொன்னாங்க. சோ அதனால நான் என்ன செஞ்சேன்னா, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு அவரை வந்து சந்திச்சு அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அதுல என்ன பெரிய ஒரு திருப்தினா, அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த புத்தகம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கடவுள் இருக்காரு, கடவுளை வந்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஃபேத் வந்து அவருக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ அதுல ஒரு திருப்தி, அந்த புத்தகம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து தொட்டு இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு திருப்தி இருக்கு.
0: அது நீங்க கண்ணால் பார்த்து காதால் கேட்ட ஒரு விஷயம்தான் ஒரு சான்றா உங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய இந்த புத்தகத்தை படித்து நிறைய பேருக்கு நீங்க வந்து மன ரீதியா ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திருக்கீங்க. அதுதான், அதாவது நாம இன்று சமுதாயத்துல நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நீங்க எப்பவுமே தவறுது இல்ல. உங்க எழுத்துக்களால சிந்தனைகளால அவங்களுக்கு நீங்க அதை கொடுத்து கொண்டுதான் வரீங்க இல்லையா? குறிப்பா பல்கலைக்கழக மாணவர்கள் இவங்க வந்து எப்பவுமே வந்து துறை சார்ந்து போய் படிக்கணும், அங்கு இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் எப்போதும் அந்த முடிவுக்கு பிறகு இருக்கும். இந்த காலகட்டத்துல பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்திருக்கீங்க?
1: ஓகே த்ரிஷா, நான் இது சொல்றதுக்கு முன்பே நான் ஒரு கதை சொல்லிடுறேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது, நான் வந்து லாஸ்டால படிச்சேன், அது கிறிஸ்டியன் மிஷினரி ஸ்கூல். அப்பொழுது வந்து நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த ஃப்ரீயான எக்ஸசைஸ் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க,
0: பயிற்சி
1: புத்தகம். சோ அது வந்து கொடுத்தேன். சோ ஒரு வருஷம் வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. சோ எனக்கு கிடைச்ச பிறகு நான் அந்த ஆசிரியரை பார்த்து நான் சொன்னேன், அன்டோனியோ லோபஸ் சொன்னேன், சார் தேங்க்யூ ஃபார் த புக்ஸ் சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு நீ எனக்கு நன்றி சொல்லாத, இந்த விஷயத்தை வந்து நீ இன்னொருத்தங்களுக்கு நீ செய், யூ டு தி குட் டிட்ஸ் டு சம்படி எல்ஸ், இந்த நல்ல காரியத்தை வந்து நீ உன்னால் முடியும் பொழுது நீ செய்யின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து என் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதிப்பை ஏற்பட்டுச்சு. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. ஸோ அது ஷேர் பண்ண இருக்கு, அது ஒண்ணு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் பதிவில் இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க, அதாவது யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கல, மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி. ஆனா ரொம்ப விஷயம் வந்து அது வந்து நான் மறந்துட்டேன், எனக்கு ஞாபகமே இல்ல. ஆனா ஒரு தடவை வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிடும் பொழுது ஒரு மாணவி வந்து உட்காந்து பார்த்தாங்க, ஹை சார்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க, சார் நான் வந்து இந்த காஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன் கிடைக்கல, ஆனா நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அதனால எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய எனக்கு தெரியாமே அவங்க வந்து என்னோட சாப்பாடுக்கு வந்து கட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த மாதிரியான சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்தி, அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்மளே மறந்துருப்போம், ஆனா அவங்க வந்து ஞாபகம் வச்சு சொல்லும் பொழுது அது ஒரு மன நிம்மதி. மாதிரி.
0: அதாவது பொதுவாகவே நீங்க மட்டும் இல்லைனதோ, இந்த நல்லது செய்யறவங்க சமுதாயத்துக்கு செய்யறவங்க யாருமே நான் இவ்வளவு செய்யறேன்னு சொல்லி கணக்கு வச்சுக்கிறதும் இல்ல, நினைவுல வச்சுக்கிறதும் இல்ல. அப்போ உங்களுக்கு எல்லாம் மாறுதி ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தியா இருக்கு இல்லையா?
1: பெரிய நல்லது செஞ்சேன்னு சொல்லி ஒண்ணுக்கு இல்ல, பட் என்னன்னா அதாவது ஏதோ ஒரு வகையில வந்து சமுதாயம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிருக்கு, நமக்கு தெரியாமையும் ரொம்ப பேர் நமக்கு உதவி பண்ணிருக்காங்க. சோ அதே போல நம்மால் முடிஞ்ச அளவு இப்பொழுது நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்மால் முடிஞ்சது செய்வோம், அதே போல அவர்கள் வந்து மற்றவர்களுக்கு செஞ்சா நல்லது.
0: பரவாயில்ல, அன்றைக்கு ஆண்டனி சொல்லிருக்கிறாரு இல்லையா, பாருங்க ஆண்டனி உங்க மனசுல விதைச்சது மிக அழகான ஒரு பதிவு. இன்றைக்கு நீங்க தீரா இசையோட நேயர்களுடைய இதயத்திலும் விதைச்சிருக்கீங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது நமக்கு கிடைச்சிருச்சு, திரும்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க, இந்த அன்பு சங்கிலியை உருவாக்கி இருக்கீங்க. அதாவது சமுதாயத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஒரு தொடர் சங்கிலி தான் இது. அந்த சங்கிலியில இன்றைக்கு நீங்க இருக்கீங்க, அடுத்து நீங்க தலைமுறைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சியில தான் இருக்கீங்க. அதுதான் உங்க எளிமையை காட்டுது. அதாவது நீங்க என்னன்னா, நான் ஏதோ பெருசா பண்ணலப்பா, ஏதோ என்னால முடிஞ்சது எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு நான் கொடுக்கறேன் அவ்வளவுதான், அது போதும். அந்த மாதிரி நமக்கு யாராவது நல்லது செய்தாங்கன்னா அந்த நல்லது திரும்பி அவங்களுக்கு செய்ய வேண்டாம், இன்னொருவருக்கு செஞ்சுட்டு போகலாம். அப்போதான் அது எங்கேயோ ஒரு மூலையில அந்த நல்லது வளர்ந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில ஒரு வழக்கறிஞரா கடந்த 30 ஆண்டுகளாக நீங்க நிறைய வழக்குகளாக இருக்கட்டும், நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. ஆனா குறிப்பா வழக்கெடுத்து வாதாடணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த சூழல்ல பொருளாதார நெருக்கடி இருக்கும், பணம் இருக்காது, ஆனா அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா உங்களை வந்து பாத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில வழக்குகள் எங்களுக்காக
1: சமீபத்துல வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு முன்பு இது நடந்தது. நான் வந்து பாபா சென்டருக்கு போகும் பொழுது நான் ஆக்சுவலி நான் அன்னைக்கு அங்க போறதுக்கு இல்ல, ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து நான் வந்து பரவாயில்ல போற வழியில வந்து ஸ்டாப் பை பண்ணிட்டு போன்னு சொல்லி போனேன். போனதுமே ஒரு மனுஷன் வந்து அந்த சோடா தண்ணி வித்துக்கிட்டாங்க. வந்ததையும் சார் நான் உங்களை தான் பாக்கணும், உங்களோட வீடியோ பார்த்தேன், நான் உங்களை தான் மெசேஜ் பண்ணேன், ஆனா நீங்க மெசேஜ் படிக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கேட்ட என்னமா பிரச்சனைன்னு சொல்லி, சட்ட ரீதியாக அவங்க வேலை செய்யற இடத்துல வந்து சில பிரச்சனைனால அம்மையார் மேல் மீது வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அண்ட் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பல மாதமாக வந்து வேலை இல்லாம இருந்திருக்காங்க, இந்த மாதிரி தண்ணி வித்துட்டு பொழைச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வேற வருது. அண்ட் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே இதுல வந்து 7 சார்ஜஸ் போட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், வா எனக்கு தெரியல யான்னு, நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சிட்டேன், அது பாபா சொன்னதாக இருக்கட்டும் சொல்லிட்டு சொன்னேன், பரவாயில்ல நான் இது வந்து உங்களுக்கு இலவசமா செய்யறேன்னு சொல்லி செஞ்சேன். அண்ட் அந்த அஃப்கோர்ஸ் அந்த கேஸ் வந்து பல முறை வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு, அண்ட் லாயர்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது நம்ம டிபிபிக்கு எழுதி இந்த கேஸ் இப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜஸ் வந்து ரிடியூஸ் பண்ண கேட்கலாம் அல்லது வந்து மாற்ற சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எழுதி அந்த டிபிபியும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு ஒரு 1000 வள்ளிக்குள்ளார ஒரு ஃபைனில் வந்து முடிச்சுட்டு போனாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்தி.
0: அந்த திருப்தி உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவங்க ஓரிரு வார்த்தைகளை உங்ககிட்ட இந்த தருணத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, வாங்க கேட்கலாம், சொல்லுங்க.
2: சரி, ஸோ என்னத்தையும் போயிட்டு ஒரு செகண்ட் உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பகவானை கும்பிட்டுட்டு வெளியே வந்து என் பிரச்சனைய காது கொடுத்து கேட்டு 3 நாள் கழிச்சு எனக்காக வாதாட வந்தீங்க. 3வது ஹியரிங்ல எந்த ஒரு பணம் வாங்காம என்ன செலவு எதுவுமே இல்லாம நீங்க வந்துட்டு மனசார என்னை வந்துட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க சொன்னீங்க, அம்மா நீ தப்பு செய்யல, ஆனா நீ வெளியே இருக்கணும். அந்த நம்பிக்கை கொடுத்து எனக்கு மறு வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ்னா என்னன்னு உங்க மூலியமா எனக்கு அது தெரிய வந்துச்சு. எல்லாருக்கும் அது கிடைச்சிருக்குமா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என் வாழ்க்கையில செகண்ட் சான்ஸ் இது பிக்கஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் த பகவான் என் இறைவன். அதுக்காக இந்த தருணத்துல உங்ககிட்ட நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஐயா, மேலும் வந்துட்டு மனசார நான் என்ன கேட்டுக்கிறேனாக்க, இந்த தருணத்துல என்ன மாதிரி நிறைய பேர் முன்னுக்கு வராம அவங்கவுங்க வாழ்க்கையில இந்த மாதிரி கோர்ட் விவகாரத்துல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க எப்படி எனக்கு உதவி செஞ்சீங்களா? ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ்ல 1% ஆசம் யாருக்கு தேவைப்படுறவங்களுக்கு எப்படி எனக்கு கை கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களோட சேவை வந்துட்டு மென்மேலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்துட்டு போய் சேரணும். இதை நான் மனசார உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு ஹம்பிள் தேங்க்ஸ். பிகாஸ் த மோமெண்ட் அந்த கோர்ட்டு உள்ளுக்கு நான் உள்ளுக்கு போனதே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா கோர்ட்டு உள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு சல்யூட் பண்ணி பாவ் பண்ணாங்க. அந்த தருணத்துல தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீங்க யாருன்னு. ஸோ நீங்க என் பக்கத்துல வந்து நிக்கிறது வந்துட்டு இறைவன் எனக்கு கொடுத்த பெரிய வரம். அந்த வரத்தை வந்துட்டு நீங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், மென்மேலும் லேச மக்களுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பீப்புளுக்கு உங்க சேவை வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ எப்படி நீங்க எங்களுக்கு கை கொடுத்தீங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி கை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. We are behind you. I'm behind you, which is I'm a supporter of you. The true and genuine originality is with you, which is your follow the Bhagwan guides. அதனால அதை நிறைய பப்ளிக் நிறைய கொடுக்குறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆடியோ நீங்க வெளியாக்குறப்ப அதுல ஒரு கருத்து அதுல இருக்கும். ஸோ ஹோப் ஸோ இங்க இருக்கிற சரி எங்க இருந்தாலும் தமிழ் மக்கள் வந்துட்டு உங்களோட சேவையை வந்துட்டு நாடணும். நீங்களும் நிறைய சேவைகள் கொடுப்பீங்க அந்த நம்பிக்கையில. ஆனா மனசார மனசார திஸ் இஸ் என்னோட சோல் திரும்பி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேங்க. ஏன்னா நான் காசு பணம் கொடுத்தோ இல்லை ஏதாச்சும் ஒரு செஞ்சோ அது வந்து ஈடுகட்டாது. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மூமெண்ட் எனக்கு இறைவன் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், கடமைப்பட்டிருக்கேன். ரியலி தேங்க்ஸ் சொல்லட் ஐயா.
3: ஹரியோம் வணக்கம். ரிஷிகுமார் வடிவேலு, மலேசியா ஹிந்து தர்ம மாவட்டம். டத்து முருகேசனை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எனக்கு வந்து அவரை ரொம்ப காலமாவே தெரியும். அவரோட கருத்துக்கள் அவரோட அறிக்கைகள்லாம் வந்து வித்தியாசப்படும். எப்பயுமே ஒரு அரசியல் ரீதியில கொடுக்க மாட்டாரு. சமுதாயத்திலிருந்து ஒரு ஒரு குரலாக தான் எப்பயுமே அவரோட அறிக்கைகள் இருக்கும் போது நான் பார்ப்பேன். என்ன இவரு வித்தியாசப்படுறாரு அப்படின்றத நான் அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ஆலய பிரச்சனைகளே அவர் தலையிட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா பாளஞ்சாவா ஆலய பிரச்சனையில ஒரு பெரிய கடுமையான ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் அவர் முன்ன அவரோட பாதுகாப்பை கூட அவர் கருதாம இருந்து அந்த போராட்டத்துக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த ஆலயத்துக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கணும்ன்றதுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியும். அது போல பல ஆலய பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவரை 5 வருடத்துக்கு முன்பு நான் வந்து தமிழகத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தேன். அங்கே அவரை சந்திச்சிருந்தேன். நம்ம கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே இருந்திருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆன்மீக பயணம் செஞ்சுருந்தோம். அதில் 1-2 நாள் அவர் என்னோட ரூம்மேட்டாக இருந்தார். ஒரே அறையில் தங்கியிருந்தோம். அப்போ அவர் கூட நெருக்கமாக வரத்துக்கான எனக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ நாங்கள் ஆன்மீக ரீதியில் பல விஷயங்களை பேசியிருந்தோம், கருத்துக்கள் பரிமாறிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சது அப்படின்னு நான் நினச்சேன். அதில் நான் பார்க்கும்போது அவர் வெளியில என்னெல்லாம் சொல்றாரோ அவருமே அவர் வாழ்க்கையில அதை பின்படுத்துறாருன்ற அப்படி எனக்கு உணர்வு இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நானே கும்பமேளால 2 பேரும் பயணத்துல இருந்தோம். அங்கேயுமே நான் அவரை பார்த்திருந்தேன். நாளைக்கு காலையில நம்ம 6 மணிக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டா யாருமே எழுந்திரிக்கலாம் அவர் எழுந்து கிளம்பி போயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு மனிதன். அவர் எடுத்த முடிவுகளை நிச்சயமா அவர் மாற்ற மாட்டாரு அப்படின்றதையும் நான் உணர்ந்தேன். ஆணவம் எல்லாம் இல்லாம மிக சிறப்பாக ஒரு மனிதனை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல நம்மளோட இந்த தர்மத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. நிறைய நிகழ்ச்சியில அவர் பொருட்படுத்த செய்திருக்காரு. குறிப்பா அண்மையில மலேசியா வழக்கறிஞர் மன்றத்துல அவர் வந்து துணை தலைவராக நியமிக்கப்பட்டது. அந்த துணை தலைவர் பதவியில இருக்கும் போது நிறைய எங்களுக்குள்ள கருத்துக்கள்லாம் பேசுவோம். எந்த கருத்தா இருந்தாலும் அவரு முன்பு பேசிட்டு அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை வெளியிட்டுவாரு. அந்த கருத்துக்களை வெளியிட்டாருன்னா அந்த கருத்துக்கு பின்னணியில நிச்சயமாக அவரு ஆய்வு பண்ணி தான் அதை வெளியாக்கியிருக்காருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். அந்த கருத்துக்களை எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம ரொம்ப அழகா அந்த கருத்துக்களை அதோட நோக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு துயரமா நிறைய பேரை சந்திச்சு பேசிதான் அந்த கருத்துக்களை வெளியாக்குவாரு. அப்படியேப்பட்ட ஒரு மனிதர்.
0: நிச்சயமாக. அதாவது ஒரு மனிதர் இந்த பூமியில நல்லா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அது அவங்க சொல்லி கேட்கறத விட அவங்களால அந்த நன்மையை அடைந்தவர்கள் அதை அனுபவிக்கின்றவர்கள் சொன்னால் மட்டும்தான் நம்மால உணர முடியும். நீங்க இந்த ஒரு வழக்குக்கு போயிருப்பீங்க, ஆனா அங்க நான் நினைச்சது ஒண்ணு அங்க நடந்தது ஒண்ணு, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா?
1: ஆமா, ஒரு கிரிமினல் கேஸ் செஞ்ச. அதாவது அவர் வந்து பிடிபட்டுட்டாரு. அவரோட சேர்ந்து 3 பேர் பிடிபட்டுட்டாங்க. ஆனா இவருக்கு வந்து அவரோட தம்பி வந்து என்னை வந்து பார்த்து நீங்க வந்து இவர் வெளியாக்கிறோம்னு சொல்லி வாதாட சொன்னாரு. ஸோ நான் போனேன். ஸோ அங்க போயிட்டு சந்திச்சு அந்த இது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு கதை. பேசிட்டு நான் சொன்னேன், சரி நான் வாதாடுறேன், உங்க தம்பி என்னை எங்கேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் நீதிமன்றத்தில் நிக்கிறேன். இப்பொழுதும் அந்த கிரிமினல் சார்ஜ் வந்து கிரிமினல் கேஸ்ல வந்து ஒவ்வொரு தடையும் வந்து அந்த இன்டர்பிரேட் வந்து அவங்க அந்த சார்ஜஸ் படிச்சு கேட்பாங்க. இது படிச்சுட்டு நீ இதை ஒப்புக்கொள்றியான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா பின்னால அவர் அந்த குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டாரு. ஸோ என்னால என்ன செய்யணும்னு தெரியல. நான் ஜட்ஜை பார்த்து சொல்றேன், துவன் கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க, நான் பேசணும்னு அவசரம்ல, நீ இது இன்டர்ஃபியர் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தா அவர் ஒப்புக்கொண்டுட்டாரு. அண்ட் அதுக்கு பிறகு நான் வந்து அவரை கேட்டேன், பார்த்து கேட்டேன், நீங்க ஏன் நான் தான் வாதாடுறான்னு வந்தேன், நீங்க ஏன் அதை ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னு சொல்லி அதுல அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, அவரோட சேர்ந்து பிடிப்பட்டவங்க வந்து 2 பேர், ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து திருமணம் ஆக போகுது, இன்னொருத்தர் வந்து பிள்ளைங்க வந்து எல்லாம் குடும்பமோட இருக்காங்க, இவர் தான் தனிக்கட்டை. அவர் சொன்னாரு, இதை நான் ஒப்புக்கொண்டுட்டேன்னா அவங்க 2 பேரும் வெளியேறுவாங்க, ஸோ பரவாயில்ல, நான் அதை ஏத்து நான் வந்து ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி போனாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் நடந்திருக்கு. அது வந்து என்னால மறக்க முடியாது. பிகாஸ் அவர் வந்து தன்னைத்தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அந்த வாதாடி இருக்கலாம், ஆனா அவர் வந்து ஒப்புக்கொண்டுட்டு நான் தண்டனை வந்து அனுபவிச்சிடறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அநேகமா அவர் வெளியே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.

0: எதிர்காலம் அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்கணும்னு எங்களுக்கு தோன்றுகின்றது. எதிர்காலத்துல நீங்க என்ன செய்யணும்னு தான் திட்டமிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய பயணத்தை பார்க்கும் போது என்னால முடிஞ்சுதான் இந்த சமுதாயத்துக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த எதிர்காலம் எப்படி இருக்கு?
1: தெரியல திரிசா, நான் இருக்கிற காலம் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டிதான். இந்த பூமிக்கு வந்து ஒரு பாரமா இல்லாம மற்றவர்களை வந்து துன்படுத்தாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக குடும்பத்தோட எவ்வளவு நல்லா வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு நம்ம போகும்பொழுது யாரும் நம்ம பத்தி ஓகே ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இருந்தா போதும்னு நினைக்கிறேன் திரிசா.
0: அது ஒரு கேள்வியாகவே இருந்தது, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அது என்ன கேள்வினா அடுத்தோ, அதாவது இந்த மக்கள் இந்த உலகம் டத்தோ முருகேசன் அப்படின்னா எப்படி நினைத்து பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதுதான் கேள்வி. எப்படி நினைத்து பார்க்கணும்?
1: ஒரு நல்ல மனுஷன் பார்த்து சொன்னாலும் போதும். பட் ஆக்சுவலி அது வந்து நம்ம கையில இல்ல, எப்படி நம்மள பாப்பாங்க நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம திருப்திக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், யாருக்கும் தீங்கு செய்யாம வாழ்ந்துட்டோம் சொன்னா அதே ஒரு மன நிறைவு கொடுக்கும் நான் நினைக்கிறேன் திரிசா.
0: சட்டம்,
1: அன்னாடும் வாழ்க்கை,
0: அரசியல்,
1: கடந்த காலம்,
0: மருத்துவம்,
1: முடியாத ஒன்று,
0: கனவு
1: எப்பொழுதும் உள்ளது.
0: ஒரு வழக்கறிஞனா ஆகலனா
1: ஒரு மருத்துவரா இருப்பேன் நினைக்கிறேன்.
0: தமிழ்
1: ஒரு அழகான ஒரு மொழி, என்னால என்ன ஒரு வார்த்தை இதை இன்னும் முழுமையாக படிக்க முடியலன்னு அந்த ஒரு வார்த்தை தான்.
0: புத்தகம்
1: என்னோட எப்பொழுதும் உள்ள ஒரு நண்பன்.
0: நேரம்
1: ஒன்னானது.
0: குடும்பம்
1: எல்லாமே.
0: ஆன்மீகம்
1: உயிரோட கலந்தது.
0: ஸ்ரீடி சாய்பாபா
1: குரு.
0: அவர்கிட்ட இருந்து நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன?
1: முடிஞ்ச அளவு உதவி செய்யுங்க, ஆனா முடியலன்னா துன்பத்தை கொடுக்காதீங்க.
0: மிக அழகான ஒரு பதிவு பதிவு செய்திருக்கீங்க. மின்னல் அஃபம்
1: தமிழ் ஒரு நல்ல நண்பர், ஒரு துணை, டிரைவிங் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு துணை.
0: என்ன பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: மல்லிகை என் மன்னன் மயக்கும்.
0: அடேங்கப்பா, யாரு திலகாக்காகவா?
1: மற்றவர்கள் வந்து நல்லா கத்துக்கலாம் அல்லது உதாரணமா எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம். மின்னல் வந்து இப்ப நான் பாக்குறேன் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. அதாவது ரேடியோ அந்த மீடியாவை வந்து சோசியல் மீடியானால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் வந்து இப்ப குமரன் வந்து இதுல வந்து ஒரு மாற்றம் எடுத்துட்டு வந்து இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வந்து எப்படி இளைஞர்கள் வந்து ஈர்க்கணும், எப்படி கீப்பிங் அப் வித் தி டைம்ஸ், அது வந்து செஞ்சுக்க இருக்காரு. சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் பிகாஸ் நம்ம மாறலன்னா வந்து காலம் வந்து நம்ம மாற்றி விட்டுரும். சோ அதனால வந்து இப்ப அந்த மாற்றத்துக்கு இந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இப்ப மிஸ்டர் குமரன் தலைமையில வந்து இதை முடிஞ்ச அளவு செஞ்சுக்க இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து இப்பொழுது ஒரு இஃபெக்ட் வருங்காலத்துல வந்து கண்டிப்பாக தெரியும்.
0: நிச்சயமாக, அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு தகுதி பெற்றிருக்கனா அப்படின்ட்டு கேள்வியோட நீங்க அமர வேணாம். உங்களுக்குள்ளேயே ஒரு அன்சாங் ஹீரோ இருக்கிறாரு, அவரை வெளிக்கொண்டோம் அப்படின்றதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா சமுதாயத்துக்கு செய்யற யாருமே முன் வர மாட்டாங்க. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களை போன்ற படித்த வழக்கறிஞர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்களுடைய குரல் ஒலிக்கணும்ன்றதுதான் தீரா இசை அன்சாங் ஹீரோட ஒரு நோக்கமும் கூட. நிறைவாக நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நம்முடைய தீரா இசை நேயர்களுக்கு?
1: கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க்கை என்பது வந்து நம்ம அனுபவிக்க வேண்டும். நம்ம வந்து அப்கோர்ஸ் முடிஞ்ச அளவு வாழ்க்கையில முன்னேறி நல்லா வாழ் மற்றவர்களோட சந்தோஷமா இருந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்வு இருக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மாநில அரசாங்கங்கள் சுய புத்தாக்க சூழலை உருவாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளன. புத்தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்க அது அவசியம் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சாங் லீகாங் குறிப்பிட்டுள்ளார். அந்நடவடிக்கையை மேற்கொள்ள எண்ணம் கொண்டுள்ள மாநில அரசாங்கங்களுடன் ஒத்துழைக்க அமைச்சர் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மரத்தளவாட ஏற்றுமதியை இவ்வாண்டு 15% அதிகரிக்க முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு அத்துறை சார்ந்த ஏற்றுமதி மதிப்பு 14.6 பில்லியன் ரிங்கிட் என அதிகரித்துள்ளதை அடுத்து அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சிம்சிசின் கூறினார். நாட்டின் மரத்தளவாட பொருட்கள் 160 பன்னாட்டு சந்தைகளை ஊடுருவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எல் நினோ காலநிலை தொடர்பான தகவல்களை அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் வழங்க இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கலந்துரையாடல்களை ஒருங்கிணைக்கும். 2027 மத்திய வரை எல் நினோ நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் ஆம்டனில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நாசிர் கூறினார். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான கலந்துரையாடல் அரசதந்திர ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஈஷாக் டாரும் அவரது எகிப்திய சக பதர் அப்டல்லத்தியும் வலியுறுத்தியுள்ளனர். இரு அமைச்சர்களும் பன்னாட்டு வட்டார அண்மைய விவகாரங்கள் தொட்டு பேசியதாகவும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உலக கத்தோலிக்க மத தலைவர் பாப் லியோ கனரி தீவுக்கு சென்றுள்ளார். ஐரோப்பாவை சென்றடைய ஆபத்தான அட்லாண்டிக் கடற்பரப்பை கடந்த புலம்பெயர்ந்தோரை அவர் சந்திக்கவுள்ளார். முன்னதாக அத்தீவுக்கு திட்டமிட்ட பயணம் மேற்கொள்ளப்படாமலேயே ஓராண்டுக்கு முன்பு பாப் பிரான்சிஸ் காலமானார். அவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பாப் லியோவின் இப்பயணம் அமைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. விளையாட்டு பூப்பந்து. 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கின் தகுதிச்சுற்று ஆட்டங்களுக்கு முன்னதாக நிலையான இணையை கண்டறியும் நோக்கில் மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தேசிய ஆடவர் இரட்டையர் அணியில் பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் சில முதன்மை இணையினர் பிரிக்கப்பட்டு புதிய விளையாட்டாளர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25.
3: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன்ட்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-909-7219 ரவிகா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தாஜ்மஹால் படத்துல இருந்து கரிசல் தரிசல் பாடல் வேணும்.
0: இந்த பாடல் கேட்கறதுக்கான காரணம்?
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல இருக்க பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை ஒரு தடவை கூட பாத்ததுல தேடிக்கிட்டே இருந்தா ஆனா கண்டுபிடிக்கவே முடியல.
0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. இதற்கு பிறகாவது நீங்க அந்த திரைப்படத்தை பாக்குறீங்களா?
1: கண்டிப்பா பாக்குறேன்.

0: மண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: இயக்குனர் இமயம் அவருடைய இறுதி சடங்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல மேடைகளில் அவர் பேசும்போது அவருடைய பேச்சையை ரசிகர்கள், மக்கள் குறிப்பாக ரசித்திருக்கிறாங்க. அவருடைய தன்னடக்கம், அவர் இந்த மக்களுக்காக கொடுத்த காவியங்கள் அனைத்தையுமே அவர் படைக்கும் போது அவருக்குள்ளே எழுந்ததுதான் ஏன் என்ற கேள்வி.
1: பாரதி ராஜா என்ன, பாரதி ராஜா என்ன பண்ணா, எதற்காக என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள், நான் என்ன, எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு இருக்க ஒரே தகுதி அந்த மண்ணை சொல்லி, அந்த மக்களை சொல்லி, அந்த மொழியை சொல்லி, அந்த கலாச்சாரத்தை சொல்லி, மண் வாசனையோடு படம் எடுத்து புலம்பெயர்ந்துங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன வரீங்க, என்னை நீங்க மதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் பெரிய கல்லூரியில் படித்தோ, பெரிய கலாசாலையில் கற்று வரல, ஆனாலும் உங்களை படித்தேன் என்பதற்காக இன்னும் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் சொல்லுவேன், நான் என்ன பெரிய ஆளு, சினிமா எடுத்திருக்கோம், என்ன ஒரு 50-60 சினிமா எடுத்துட்டேன், என்ன சாதிச்சிருக்கேன், 60 சினிமாவில் கதை சொல்லியிருக்கேன், ஆனால் பங்கமில்லாமல் சொல்லியிருப்பேன், என் மக்களுக்கு பங்கமில்லாமல் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு மரியாதைக்கு வேண்டி கலை, இந்த கலை என்கின்ற பாலம் எங்கிருந்தாலும் தமிழர்களை ஒன்றுபடுத்துகிறது.
0: அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது முதல்ல நம்மை நாம் நேசிக்கும் போது இந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற வார்த்தையை இவரை விட, இதை விட மிக அழகா சொல்ல முடியாதுங்க.
2: முதல்ல உங்களை நேசிங்க சார், கண்ணாடியில பாருங்க, இன்னொரு ஜென்மத்துல இது கிடைக்காது சார், இது கிடைக்காது, ஒரு ஜென்மம் தான். அது பெரிய மூக்கா, சின்ன மூக்கா, சின்ன கண்ணாண்டு, பாரதி ராஜா நான் வச்சுக்கிட்ட பேரு, என் பேரு பால் பாண்டி, ஒரிஜினல் பால் பாண்டி, சர்டிபிகேட்ல சின்னசாமி, நான் வச்சுக்கிட்டது பாரதி ராஜா. பாரதிங்கிறது என் சிஸ்டர், ஜெயராஜு பேரு என் தம்பி, சேர்த்து பாரதி ராஜா வச்சேன். இன்னைக்கு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது சீர்ந்து போவேன்ஜாய் மைசூர் சார், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கியா, நீ இன்னொரு ஜென்மம் கிடையாதுயா, ஒரு ஜென்மம் தான். கடவுள் எவ்வளவு 300 வயதான ஊர்ல இருந்து வந்த கடவுள் எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கான் அப்படி என்ன கூடு, ஏன்னா 300 ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி அனுப்பிச்சா எங்க அம்மா இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஆக எனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு இல்லையா, நானும் லவ் பண்ணு, சோ என்ன லவ் பண்ணு.
3: அப்படி
0: இந்த வயதில் இயக்குனர் இமயம், இசை பிரியர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய மனதில் இருக்காரு அப்படின்னா முதல்ல அவர் காதலித்தது அவரை தான். அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம காதலிக்கும் போது உலகத்தின் இமயத்தை அடையலாம் என்பதற்கு மிக நல்ல ஒரு சான்றாக வாழ்ந்து இன்று மண்ணை விட்டு பிரிய போகின்றார் இயக்குனர் இமயம். தயாரிப்பாளர், நடிகர், பின்னணி குரல் பேசியவர் என பல பன்முகத்தன்மை கொண்ட பாரதி ராஜா பாடகராக ஒரே ஒரு பாடலை மட்டும்தான் பாடியிருக்கிறாரு. தான் இயக்கிய கருத்தமா படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் மலேசிய வாசுதேவனுடன் இணைந்து வலியுடன் இவர் பாடிய இந்த பாடலை எப்போ கேட்டாலும் கண்கள் குழமாகும்.

0: சுபா சொல்லுங்க, கம்மாஸ்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் பாட்டு கடையில?
1: கண்டிப்பா இன்னைக்கு நம்முடைய பாரதி ராஜா சாருக்காக எடுத்த படம், அவர் இயக்கிய படம் கடலோர கவிதைகள் படத்துல இருந்து போகுதே போகுதேன் பைங்கிழி வானிலை, அது பாடு போடுங்க திரேசா.
0: அதாவது இப்போதான் அவருக்கான அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வத்தல குண்டு அந்த இடத்துல இந்த பாடல் இந்த நேரத்துல நிச்சயமா இயக்குனர் இமயம் அவருடைய ரசிகர்களுடைய மனதில் இருந்து விடைபெற்ற ஒரு பாடலா கூட இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா திரேசா, அதனாலதான் இந்த பாடல நான் கேட்டுக்கிறேன். அவரு எடுத்த படங்கள் எல்லாம் வந்து எல்லாம் ஒரு சிறந்த ஒரு காவியமா தான் நான் பாக்குறேன். முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், அதெல்லாம் வந்து நம்ம டீனேஜா இருக்கிற காலத்துல வந்த படங்கள். சோ அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவர் இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவர் ஒரு இமயம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இமயம் அவரு இப்ப இல்ல. இன்னும் வருங்காலத்துல வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடியவங்க இருப்பாங்களா என்பவும் நமக்கு தெரியல. ஆனா அவரோட காலம் இருக்கிற வரைக்கும், எல்லாரும் சொல்ற மாதிரி சினிமா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவரோட நினைவுகள் வந்து எல்லார் மனதிலும் என்னைக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன் திரேசா.

0: எனக்கு என்னன்னா, இந்த பூமி அழகு, பூக்கள் அழகு, பெண்கள் அழகு, வேகம் அழகு, மலை அழகு, நீர்வீழ்ச்சி அழகு, தீர அழகு, தீக அழகு, இதெல்லாம் விட்டுட்டு போயிருவேன். நான் டெய்லி நான் யோசிப்பேன், இந்த உடம்பு போயிடும். பட் நான் நினைச்சது பயமா, ஐ லவ் திஸ் யூனிவர்ஸ், ஐ லவ் மை செல்ஃப். இது போயிடக்கூடாது. இன்னொரு ஜென்மம் இல்லை எனக்கு லவ் பண்ண, இன்னொரு ஜென்மம் இல்லை. இதுக்கும் இல்லையோ சொல்கிறாங்க, ஏழு ஏழு ஜென்மம் புல்லா பிறப்ப பூண்டா பிறப்ப. இந்த ஜென்மத்தில் இந்த பூமியில் எது எது அழகோ அதை ரசிச்சு
1: என் இனிய தமிழ் மக்களின் இன்று காந்த குரல் மறைந்தது. விடை பெற்றார் இயக்குனர் இமயம். மண்ணின் மனத்தை திரையில் விதைத்த கலைஞன் நீங்கள். பசுமை வயல்களையும் பட்டிக்காட்டு பாதைகளையும் பாசமுள்ள மனிதர்களையும் உலகம் காண வைத்தவரும் நீங்கள். காதலை கூட காற்றின் மொழியில் பேச வைத்தீர்கள். கண்ணீரை கூட கவிதையாய் மாற்றி காட்டினீர்கள். கிராமம் என்ற சொல்லுக்கு புதிய உயிர் கொடுத்தீர்கள். தமிழ் சினிமாவின் இதயத்தில் நிரந்தர இடம் பிடித்தீர்கள். காலங்கள் மாறினாலும், காட்சிகள் மறைந்தாலும், உயிர் பிரிந்தாலும், உடல் உலகை விட்டு மறைந்தாலும், உங்கள் படைப்புகள் சொல்லும் கதை என்றென்றும் அழியாது. மண்ணின் மகனே, தமிழ் திரையின் பெருமையே, இயக்குனர் இமயமே, பாரதி ராஜா என்ற பெயர் என்றும் மக்கள் மனதில் வாழும். உங்கள் படைப்புகளில் வெளிவந்த காலங்களை என்றென்றும் நினைவில் கொள்ளும் திரா இசை.
2: இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்.
0: உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.
3: என் இனிய தமிழ் மக்கள்,
0: என் இனிய தமிழ் மக்களே,
3: என் இனிய தமிழ் மக்களே,
0: என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே,
3: என் இனிய தமிழ் மக்களே.
1: விடை பெற்றார் இயக்குனர் இமயம். மண்ணின் மனத்தை திரையில் விதைத்தவர், மக்களின் வாழ்வை கவிதையாய் படைத்தவர், கிராமத்தின் குரலை உலகம் கேட்க செய்தவர் இன்று அமைதியாக கண்மூடி செல்கிறார். ஆனால் அவர் சென்ற பாதையில் கதைகள் வாழும். அவர் காட்டிய மனிதர்கள் நெஞ்சில் வாழும். அவர் படைத்த காட்சிகள் காலத்தை தாண்டி வாழும். பாரதி ராஜா என்ற பெயர் மறையாது. தமிழ் இருக்கும் வரை அவரது படைப்புகளும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம். அந்த பிரார்த்தனையோடு இதயம் பேசிய தீரா இசையிலிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமானவள் நான், த்ரேசா லசாரோ.

வணக்கம். சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எனி பாசினால் ராயப்பன். மலாயா பல்கலைக்கழகம் UMI அடுத்த ஆண்டு உலகின் 50 சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெறச் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது UM 53rd இடத்தில் உள்ளது. அந்த இலக்கு நாட்டின் கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்க, திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஏற்ப உள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். சமூகத்திற்கான திட்டங்களை திறன்பட செயல்படுத்த அரசாங்க, தனியார், அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பு, நலன், பேரிடர் எச்சரிக்கை தொடர்பான பல்வேறு முனைப்புகள் அவற்றுக்கிடையிலான ஒத்துழைப்பின் கீழ் சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ கூறினார். மேற்காசியாவில் நிலவும் மோதலை சிங்கப்பூர் அணுக்கமாக கண்காணித்து வரும் நிலையில் தேவைப்பட்டால் குடும்பங்களுக்கும் வணிகர்களுக்கும் அதிக உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக துணை பிரதமர் கன் கிம் காங் யோங் தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் தாக்கம் அக்குடியரசில் குறைவாகவே உள்ளது. மார்ச் மாதத்தில் 1.7 விழுக்காடாக இருந்த பணவீக்க விகிதம் ஏப்ரலில் 1.4 விழுக்காட்டிற்கு குறைந்துள்ளது. பிரான்சில் தொடங்கும் உச்சநிலை கூட்டத்தில் ஐரோப்பாவின் முன்னணி நாடுகளும் G7 அமைப்பின் நாடுகளும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைய முயலும். இருப்பினும் இந்த மாநாட்டில் டிரம்பின் பங்கேற்பே ஆதிக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்திற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோன் தலைமையேற்கிறார். மேற்காசிய போரின் தாக்கம் இருந்தபோதிலும் கடந்த ஆண்டு பதிவான அதே அளவிலான கச்சா எண்ணெய் இறக்குமதியை ஜூலையிலும் ஜப்பான் பெறும் என்று பிரதமர் சனாய் தகாய்ச்சி அறிவித்துள்ளார். ஜப்பான் தனது எண்ணெய் இறக்குமதியில் 90 விழுக்காட்டை மேற்காசியாவை சார்ந்திருந்தது. இருப்பினும் தற்போது தனது விநியோகச் சங்கிலியை கணிசமாக பன்முகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர்களுடனான சிறப்பு கூட்டத்தில் தகாய்ச்சி கூறினார். விளையாட்டு ஈராயிரத்து 26 உலகக்கிண்ண காட்பந்து. மலேசிய நேரப்படி பின்னிரவு 3 மணிக்கு தொடக்க ஆட்டம் நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சிட்டி அஸ்டிகா அரங்கில் நடைபெறும் ஏ குழு ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதவுள்ளன. 85,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெறும் அவ்வாட்டம் துவக்க விழாவுக்கு அடுத்து தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

என்ன வேறு மாதிரி ஒரு இசையோட தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்த ஒரு மாதத்திற்கு எல்லாமே வேறு மாதிரி தானே இருக்க போகுது. ஆமாங்க, ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் தொடக்க நாள் இன்று இல்லையா? அதாவது நம்ம நேரப்படி பார்த்தோம்னா பின்னிரவு 3 மணிக்கு தொடங்க உள்ளது. எல்லா இடங்களும் பரபரப்பாக இருக்கு. நம்ம ஆர்டிஎம் வளாகம் உட்பட அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த உணவகங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். அதோட நள்ளிரவு உங்க வீட்டில் கோல் அப்படின்ற சத்தம் நிறையவே கேட்க போகின்றது. அதனால எல்லா இடமும் பரபரப்பா இருக்கு. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு இந்த ஒரு வேலையை இன்னும் கொஞ்சம் இதமாக்கலாம் அப்படின்னு சொல்லி காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தொடக்க 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடக்க பாடல் திவ்யா எஸ் மேனன் கொண்டு வராங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.
2: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா, இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
3: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
2: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

இந்த ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி பத்திய அந்த வைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வு அது வந்து அடங்கவே மாட்டது. நிறைய பேருக்கு எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது, முக்கியமா சமூக ஊடகங்களில் கூட. அடுத்த ஒரு மாதத்திற்கு பார்த்தோம்னா நிறைய சாதனைகள் முறியடிக்கப்படலாம். அதுவும் வந்து இந்த ஃபீஃபா உலக கிண்ணத்தை பொறுத்த மட்டில் இதுவரை உலக கிண்ண வரலாற்றிலேயே அதிக கோல் புகுத்திய நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த மிரோஸ்லாவ் க்ளோசே அவர் தான் வந்து சொல்லுவாங்க. 16 கோல்களை இதுவரை பல உலக கிண்ண போட்டிகளில் புகுத்தியுள்ளார். 2014 ஆண்டு இவர் வெற்றியாளராக கூட இருந்தார், வெற்றியாளர். உலக கிண்ணத்தை வந்து ஜெர்மனி வென்றாங்க இல்லையா. இப்ப வரக்கூடிய இந்த அடுத்த ஒரு மாதம் நடக்கக்கூடிய 23rd உலக கிண்ண போட்டியில் வந்து இருவர், அதாவது அர்ஜென்டினாவை சேர்ந்த லியோனல் மெஸ்ஸி அவர் வந்து இதுவரை 13 கோல்கள் புகுத்தியுள்ளார். பிரான்சை சேர்ந்த கிலியன் பாப்பி இவர் வந்து இதுவரை 12 கோல்களை புகுத்தியுள்ளார். இவங்க இருவரும் முன்னாள் உலக கிண்ண வெற்றியாளர்கள். வேற ஒருவர் வந்து 2022 மெஸ்ஸி வந்து அந்த வருடம் வென்றார். 2018 வந்து நம்ம எம்பாப்பே அவர் வந்து வென்றாரு. ஒன்னும் 3 கோல்கள் 4 கோல்கள் 4 கோல்கள் இருவரில் வந்து யார் வந்து வரலாற்றில் இடம் பிடிக்க போகின்றார் அப்படின்றத பார்க்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, உங்களை மாதிரியும் எங்களை மாதிரியும். தொடர்ந்து காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடல் சாந்தனு குப்தம் மற்றும் கௌரி வந்தனா கொண்டு வராங்க. இதோ

0: உலக கிண்ணம் ஒன்றையோட தொடக்க விழா காணவிருக்குது.
1: தயார் நிலை எப்படி இருக்குங்க?
0: எப்படி ஆர்வமா காத்திருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: புவனேஸ்வரி பேசுறேன், தயாரா இருக்கேன், காத்துட்டு இருக்கேன். எப்பவுமே பிரேசில் தான்.
0: நீங்க பிரேசிலா?
2: எஸ், அம்மா காலத்துல நான் இந்த ஃபுட்பால் பாக்குறதே எங்க அம்மா காலத்துல தான். அம்மா ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாப்பாங்க. அம்மாக்கு பிரேசில் தான்.
1: பாருங்க, தலைமுறை தலைமுறையாக
2: அம்மா வந்து எல்லாம் ஹாட் கேம்ஸ் ரொம்ப விடிய விடிய கண்ணு முடிச்சு பாப்பாங்க. அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி கோல் பண்ணாங்க அப்படின்னு பேசுறப்பே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முதல் வாட்டி கால் பண்ண கிடைச்சிருச்சு. ஓ மை காட்,
0: வீட்ல எல்லாருமே பிரேசில் தான். அப்போ வேற எந்த அணியும் இல்ல? இப்ப யாருமே
2: இல்ல இல்ல, அண்ணன் மூணு அண்ணன் வேற வேற கண்ட்ரி சப்போர்ட் பண்றாங்க. நானும் அம்மாவும் பிரேசில். அம்மா மிந்தில இருந்து.
0: ஓ, அப்ப ஏதோ பிரச்சனை வராது.
2: நான் கதையெல்லாம் உடஞ்சிருக்கு வீட்டுல.
0: ஓய்யோ யோ,
1: மகன் உலகத்தின் காட்பந்தட்ட போட்டி நேரத்துல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்.
2: நான் கல்ல உடஞ்சிருக்கு வீட்டுல, பிரச்சனை வந்திருக்கு.
1: வாட்ஸ்அப் குரூப்ல விட்டு எல்லாம் வெளியே வந்திருப்பாங்களே.
2: நடந்துருச்சு
3: இணைந்திருங்கள்.

0: பொண்ணே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கலர் போட்டோ எனும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, சில தெலுங்கு சினிமா தகவல்களும் எப்போதும் உங்ககிட்ட கூறுவோம் இல்லையா. அந்த வகையில நடிகர் சர்வானந்த், இவர் இருக்கார் இல்லையா, பிரபல நடிகர், நிறைய வெற்றி படங்களை சமீப காலங்களில் நிறையவே கொடுத்து வருகிறார். இவர் வந்து அவருடைய அடுத்த திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளராகவும் உருவெடுக்க போகின்றார் அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகியுள்ளது. சரிங்க, இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்குனர் ஸ்ரீனு வைட்லா. இவர் வந்து ஒரு காலத்துல ரொம்பவே பிரபலமான இயக்குனருங்க. அதாவது நடிகர் நாகார்ஜுனாவை வைத்து கிங் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு, ரெடி அப்படின்ற திரைப்படம், டூக்குடு நடிகர் மகேஷ் பாபு நடித்தது, பாட்ஷா ஜூனியர் என்டிஆர் நடித்தது. இந்த மாதிரி நம்ம நினைவுல இருந்து நீங்காத மாதிரி நிறைய இந்த பொழுதுபோக்கு திரைப்படங்களை இவர் இயக்கியுள்ளார். ஆனாலும் சமீப காலங்களில் அவருடைய சில திரைப்படங்கள் சரியான வரவேற்பு பெறாதனால அடுத்து மீண்டும் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான திரைப்படத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முனைப்புல அவர் இருக்கார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்கள் இருவரின் கூட்டணி எப்படி இருக்க போகின்றது அப்படின்னு பார்ப்பதற்கு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சர்வானந்தின் சந்தானம் பாவுந்தி அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்திலிருந்து அடுத்த ஒரு பாடல் மெல்லகா தெல்லோரின் டோய் அப்படின்ற பாடல் இது.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா,
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

ராம ராமா எனும் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, அடுத்த பாடலுக்கு போவதற்கு முன்பாக இப்பெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு முக்கியமாக வந்து இந்த சேட் ஜிபிடியை பயன்படுத்தி நம்முடைய புகைப்படங்களை வந்து இந்த கிப்லி ஓவியங்களாக உருமாற்றுவது வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கு இல்லையா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த கிப்லி வரைபடங்களை அவங்களுடைய வரைபடங்களை உருவாக்கி அவங்களுடைய சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவதை வந்து நம்ம நிறையவே பார்க்க முடியும். கிப்லி கிப்லி அப்படின்ற இந்த வார்த்தை வந்து இதன் பிறகுதான் அதிகமாக பிரபலமானது. ஆனால் அந்த கிப்லி வார்த்தையின் பொருள், அந்த ஒரு சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, கிப்லி என்பதற்கு சூடான பாலைவன காற்று என்று பொருளாம். ஏன் பார்த்தோம்னா, இந்த கிப்லி வரைகலையை வந்து உலகம் முழுதும் பிரபலமாக்கிய ஹயோ மியாசாக்கி இவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து இந்த காற்று, இந்த விமானங்கள், இந்த ஆகாயம் இது மேலாம் வந்து ரொம்ப விருப்பம் வந்து ஜாஸ்தியா, அது விருப்பம் வந்து அதிகமா. அதோடு மட்டும் இல்லாம இந்த ஜப்பானிய திரைப்பட துறையில் வந்து முக்கியமா இந்த மாதிரி அனிமேஷன் திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, இந்த துறையில் வந்து ஒரு புதிய காற்று வீச வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் இவர் வந்து ஜிப்லி கிப்லி அப்படின்ற இந்த பெயரை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல் தெலுங்கு திரைசை தொகுப்பில் பெல்லி சூப்புலு எனும் திரையிலிருந்து கேட்க உள்ளோம். இதோ

0: புத்தாக்க சூழலை உருவாக்க மாநில அரசாங்கங்களுக்கு வலியுறுத்தல். எல் நினோ இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு முன்னேற்பாடுகளை முடுக்கிவிடும். மரத்தளவாட ஏற்றுமதியை 15 விழுக்காடு அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். எல் நினோ காலநிலை தொடர்பான தகவல்களை அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் வழங்க இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு கலந்துரையாடல்களை ஒருங்கிணைக்கும். 2027 மத்தி வரை எல் நினோ நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதையடுத்து தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10 அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். அதன் தொடர்பில் 24 மணி நேர கண்காணிப்பை மேற்கொள்ள மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மேட் மலேசியாவும் முன்னேற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எல் நினோ அதிக வெப்பத்தையும் குறைந்த மழைப்பொழிவையும் ஏற்படுத்தும். மலாயா பல்கலைக்கழகம் UMA அடுத்த ஆண்டு உலகின் 50 சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெறச் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது UM 53rd இடத்தில் உள்ளது. அந்த இலக்கு நாட்டின் கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்க, திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஏற்ப உள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் கூறினார். இவ்வேளை தேசிய உயர்கல்வி தூரநோக்கு பற்றி குறிப்பிட்ட அவர், உயர்தர தீர்வு மூலம் சிறந்த கருத்துக்களை கொண்டு அது மேம்படுத்தப்படும் என்றார். மாநில அரசாங்கங்கள் சுய புத்தாக்க சூழலை உருவாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளன. புத்தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்க அது அவசியம் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் குறிப்பிட்டுள்ளார். அந்நடவடிக்கையை மேற்கொள்ள எண்ணம் கொண்டுள்ள மாநில அரசாங்கங்களுடன் ஒத்துழைக்க அமைச்சர் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவ்விரு தரப்புக்கு இடையிலான அணுக்கு ஒத்துழைப்பு புத்தொழில் சூழலை வலுப்படுத்த முக்கியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் மர தளவாட ஏற்றுமதியை இவ்வாண்டு 15% அதிகரிக்க முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு அத்துறை சார்ந்த ஏற்றுமதி மதிப்பு 14.6 பில்லியன் ரிங்கிட் என அதிகரித்துள்ளதையடுத்து அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சிம்சிசின் கூறினார். நாட்டின் மர தளவாடங்கள் 160 பன்னாட்டு சந்தைகளை ஊடுருவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருள்களின் தரம் மேம்பட்டுள்ளதால் வளரும் நாடுகள் அவற்றை அதிகம் இறக்குமதி செய்து வருவதையும் சிம் சுட்டிக்காட்டினார். சமூகத்திற்கான திட்டங்களை திறன்பட செயல்படுத்த அரசாங்க, தனியார், அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பு நலன், பேரிடர் எச்சரிக்கையை தொடர்பான பல்வேறு முனைப்புகள் அவற்றுக்கிடையிலான ஒத்துழைப்பின் கீழ் சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ கூறினார். தனியார் துறைகளின் உதவிகள் இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்று சேர்வதில் அரசாங்க நிறுவனங்கள், அரசசார அமைப்புகள் மற்றும் சமூக தலைவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அகதிகள் பதிவு மற்றும் தகுதி நிர்ணய செயல்முறை நாட்டில் குடியுரிமை அல்லது நிரந்தர தங்கும் உரிமையை வழங்கும் அணுகுமுறை அல்ல என்று உள்துறை அமைச்சு வலியுறுத்தியது. மாறாக குடியேற்ற மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் மீது அரசாங்கம் சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கான முக்கிய அம்சமாக இந்த செயல்முறை உள்ளதாக அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. அதேவேளை வட்டார பன்னாட்டு அளவில் நிலவும் மனிதநேய நெருக்கடியை கருத்தில் கொண்டும் சட்டத்தின் அடிப்படையிலும் அகதிகள் சிக்கலை முறைப்படி கையாள வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: மேற்காசியாவில் நிலவும் மோதலை சிங்கப்பூர் அணுக்கமாக கண்காணித்து வரும் நிலையில் தேவைப்பட்டால் குடும்பங்களுக்கும் வணிகங்களுக்கும் அதிக உதவிகளை வழங்க தயாராக உள்ளதாக துணை பிரதமர் கன் கிம் யாங் தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் தாக்கம் அக்குடியரசில் குறைவாகவே உள்ளது. இதன் விளைவாக மார்ச் மாதத்தில் 1.7 விழுக்காடாக இருந்த பணவீக்கம் ஏப்ரலில் 1.4 விழுக்காட்டிற்கு குறைந்துள்ளது. அதிகரித்து வரும் எரிசக்தி மற்றும் இதர உள்ளீட்டு செலவுகள் காரணமாக வரும் மாதங்களில் இறக்குமதி செலவு அழுத்தங்கள் அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான கலந்துரையாடல் அரசு தந்திர ஈடுபாட்டின் முக்கியத்துவத்தை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டாரும் அவரது எகிப்திய சகா பதர் அப்துல்லத்தியும் வலியுறுத்தியுள்ளனர். இரு அமைச்சர்களும் பன்னாட்டு வட்டார அண்மைய விவகாரங்கள் தொட்டு பேசியதாகவும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான அரசு தந்திர செயல்முறைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். வாஷிங்டனும் தெஹ்ரானும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ள வேளை இரு அமைச்சருக்கும் இடையேயான தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றது. மேற்காசிய போரின் தாக்கம் இருந்தபோதிலும் கடந்த ஆண்டு பதிவான அதே அளவிலான கச்சா எண்ணெய் இறக்குமதியை வரும் ஜூலையில் ஜப்பான் பெறும் என்று பிரதமர் சனாய் தகாய்ச்சி அறிவித்துள்ளார். ஜப்பான் தனது எண்ணெய் இறக்குமதியில் 90% விழுக்காடு மேற்காசியாவையே சார்ந்திருந்தது. இருப்பினும் தற்போது தனது விநியோக சங்கிலியை கணிசமாக பன்முகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர்களுடன் நடந்த சிறப்பு கூட்டத்தில் தகாய்ச்சி கூறினார். அமெரிக்கா தனது ஏற்றுமதியை 10 மடங்குக்கு விரிவுபடுத்தியதுடன் ஜப்பானும் இதர எண்ணெய் உற்பத்தியாளர்களை அணுகும் நிலையை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரான்சில் தொடங்கும் உச்சநிலை கூட்டத்தில் ஐரோப்பாவின் முன்னணி நாடுகளும் G7 அமைப்பின் நாடுகளும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் நிலவும் கருத்து வேறுபாடுகளை களைய முயலும். இருப்பினும் இந்த மாநாட்டில் டிரம்பின் பங்கேற்பே ஆதிக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கிய வேளை அதன் பின்னர் நடைபெறும் முதல் பன்னாட்டு கூட்டங்களில் ஒன்றாக இந்த மாநாடு அமையும். இவ்வேளை இக்கூட்டத்திற்கு அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தலைமையேற்கிறார். உலக கத்தோலிக்க மத தலைவர் பாப் லியோ கெனரி தீவுக்கு சென்றுள்ளார். ஐரோப்பாவை சென்றடைய ஆபத்தான அட்லாண்டிக் கடற்பரப்பை கடந்த புலம்பெயர்ந்தோரை அவர் சந்திக்கவுள்ளார். முன்னதாக போப் பிரான்சிஸ் அத்தீவுக்கு திட்டமிட்ட பயணம் மேற்கொள்ளப்படாமலேயே ஓராண்டுக்கு முன்னர் காலமானார். அவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பாப் லியோவின் இப்பயணம் அமைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்தன. 2024 46,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் வடமேற்கு ஆப்பிரிக்காவிற்கு அப்பால் உள்ள அத்தீவை சென்றடைந்தனர். விளையாட்டு பூப்பந்து 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியின் தகுதிச்சுற்று போட்டிகளுக்கு முன்னதாக நிலையான விளையாட்டு இணையை கண்டறியும் நோக்கில் மலேசிய பூப்பந்து சங்கம் BAM தேசிய ஆடவர் இரட்டையர் அணியில் பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இதன் மூலம் சில முதன்மை இணை பிரிக்கப்பட்டு புதிய விளையாட்டாளர்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. வரும் ஜூலையில் நடைபெறவுள்ள ஜப்பான் பொது போட்டியில் சோவோயி மென்வை சோங்குடன் இணைக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து சீனா கொரியா தாய்வான் பொது போட்டிகளுக்கு தேசிய வீரர்களை உள்ளடக்கிய சில புதிய இணைகளை BAM அமைத்துள்ளது. நிறைவாக 2026 உலக கிண்ண காட்பந்து மலேசிய நேரப்படி பின்னிரவு 3 மணிக்கு தொடக்க ஆட்டம் நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சிட்டி அஸ்டேகா அரங்கில் நடைபெறும் ஏ குழு ஆட்டத்தில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதவுள்ளன. 85,000 ரசிகர்கள் முன்னிலையில் நடைபெறும் அவ்வாட்டம் துவக்க விழாவுக்கு அடுத்து தொடங்கும். இவ்வேளை முதன்முறையாக 48 நாடுகள் பங்கேற்கும் வேளை 104 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. புத்தாக்க சூழியலை உருவாக்க மாநில அரசாங்கங்களுக்கு வலியுறுத்தல். அல்நினோ இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு முன்னேற்பாடுகளை முடுக்கிவிடும். மரத்தளவாட ஏற்றுமதியை 15% அதிகரிக்க அரசாங்கம் இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2009 இன்றைய நாளில் பிரதமர் துறை அமைச்சர் செனட்டர் டத்தோ ஜமேல் கீர்பஹரும் ஜாக்கேம் வானொலி நிலையம் சலாம் எஃப்எம் ஐ அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த வானொலி நிலையம் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கேமின் ஒலிபரப்பு பிரிவினால் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்இன் ஒத்துழைப்புடன் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் ஜாக்கேம் ஒலிபரப்பு பிரிவு தயாரித்த சமய நிகழ்ச்சிகளும் சமய பாடல்களும் ஒலிபரப்பப்படுகின்றன. 13 மேலாக அஷே எஃப்எம் வானொலி நிலையத்துடன் ஒலிபரப்பு அறையை பகிர்ந்து வந்த சலாம் எஃப்எம் 2 ஜூலை 1 அங்கா சபூரி விஸ்மா ரேடியோவில் புதிய ஒலிபரப்பு அறையில் செயல்பட தொடங்கியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-சதகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர் பெருமக்களே, சென்ற வாரங்களிலே இறைவன் பூமியிலே ஒரு படைப்பை படைக்கப் போவதாக அறிவித்த அறிவிப்பை பார்த்தோம். மலாயக்குத்துமார்கள் தௌபா நஃபீல் தொழுத அந்த தொழுகையினுடைய விஷயங்களையும் பார்த்தோம். அந்த தொழுகையின் ஜமாஅத்திலே கலந்து கொள்ளாமல் தனித்து ஒதுங்கி நின்ற அசாசிலின் நிலைமை என்ன ஆனது என்ற அந்த சம்பவத்தை இனி வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். அதற்கு முன்னால் ஒரு செய்தி. அல்லாஹ் ஆதம் நபியை, அதாவது இந்த மண்ணிலிருந்து ஒரு படைப்பை படைக்கப் போவதாக அறிவித்து விட்டான். அந்த மண் ஆரம்பத்திலே மகிழ்ந்தது. பிறகு இந்த மண்ணிலே இறைவன் கட்டளைகளை எதிர்ப்பவர்களும் இருப்பார்கள் என்று கேட்டவுடன் அது புலம்பியது என்ற நிகழ்ச்சியையும் நாம் கேள்விப்பட்டோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றான். ஜிப்ரீலே, நீங்கள் மண்ணகம் சென்று அதனுடைய அனைத்து சத்துகளும் ஒன்று சேர்ந்து போல் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மண்களையும் சேர்த்து ஒரு பிடி மண்ணை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த அந்த மண்ணை மறுபடியும் அந்த பூமிக்கே நாம் அமானிதமாக திருப்பி கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இந்த பூமிக்கு போய் மனிதனை படைப்பதற்கான மண்ணை எடுத்து வரச் சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சிறகுகள் அசைய விண்வெளி தாண்டி இந்த பூமி பந்தை வந்தடைகிறார்கள். இந்த மண்ணிலே தங்கள் பாதங்களை வைத்ததும் அந்த மண் நடுக்கம் அடைகிறது. இந்த பூமி கேட்டதாம், வானவர் கோமானே, இங்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்டதாம். அதற்கு அவர்கள், ஓ பூமியே, உன்னுடைய இந்த மண்ணிலிருந்து மனிதன் என்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்க இருக்கின்றான். ஆதலால் உன்னிடமிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வரச் சொல்லி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்பதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே அல்லாஹ் மண்ணிடம் சொன்ன அந்த விஷயம் இந்த பூமிக்கு ஞாபகம் இருந்தது. இந்த பூமியிலே இறை கட்டளைகளை மறுப்பவர்களும் பிறப்பார்கள், இருப்பார்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும், நரக தண்டனை விதிக்கப்படும் என்பதெல்லாம் கேட்டிருந்த அந்த பூமி அல்லாஹ்விடமே அழுதிருந்தது. இப்பொழுது ஜிப்ரீல் மண்ணை எடுக்க வந்திருக்கிறார்கள். என்ன செய்வது? அந்த பூமி பந்து நடுங்குகிறது, கெஞ்சுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, ஏன் இந்த பூமி பந்து பயந்ததென்றால், இந்த பூமியிலே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஏறத்தாழ 4-5 ஜின் வர்க்கங்களை அல்லாஹ் படைத்து விட்டான். அந்த ஜின்கள் இந்த பூமியிலேதான் வாழ்ந்தன. எல்லா விதமான சக்திகளும் கொடுக்கப்பட்ட அந்த ஜின்கள் செய்த அட்டகாசங்கள் இந்த பூமிக்கு மறந்து விடவில்லை. ஆதலால் அப்படிப்பட்டவர்களை படைப்பதற்கு நான் மண் தரமாட்டேன் என்று மறுத்தது. வானவர் கோமான் ஜிப்ரீல் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள். மறுபடியும் மறுக்கிறது, சொல்கிறது, வானவர் கோமானே, அல்லாஹுக்காக என் மேல் இரக்கம் கொள்வீர்களாக. இவ்வுலகத்தினுடைய மறு உலகத்தினுடைய அறிவுகளையெல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அவன் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன், நீங்கள் என் மீது இறக்கப்பட்டு என்னிடமிருந்து மண் எடுப்பதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கெஞ்சுகிறது அந்த மண். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நான் உன்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்துச் செல்ல கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னதற்கு பூமியும் சொன்னது, அதே இறைவன் மீது ஆணையிட்டு நான் சொல்கின்றேன், என்னிடத்திலிருந்து ஒரு துகள் கூட நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்பதாக. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிடத்திலே சொல்கிறார்கள், சரி, உன்னுடைய விண்ணப்பத்தை அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றேன், உன்னுடைய பயத்தை உன்னுடைய சந்தேகத்தை இறைவனிடம் கூறி தெளிவுபெறுகிறேன் என்பதாக திரும்பி வந்து விடுகிறார்கள். மண்ணை எடுக்கவில்லை. அல்லாஹ்விடம் வந்து, எல்லாம் வல்ல இறைவா, உன் ஆணையை தலைமேல் ஏந்தி நான் மண் எடுக்க சென்றேன், ஆனால் பாவம் அந்த பூமி பந்து தன்னிடமிருந்து மண்ணை தருவதற்கு மறுத்துவிட்டது. உன்னுடைய இறை தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்ற அந்த செய்தி அதை மிகவும் பாதித்து விட்டது. அதனால் மண் தர மறுத்துவிட்டது என்பதாக அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள். பிறகு அல்லாஹ் மீகாயில் என்ற அந்தவானவரை அழைக்கின்றான். அவர்களிடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மண்ணகம் சென்று எல்லா சத்துகளும் நிறைந்த, எல்லா விதமான மண்களும் நிறைந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் அனுப்புகின்றான். அது என்ன எல்லா சத்தும் எல்லா மண்களும் என்றால், மண்ணிலே களிமண் இருக்கிறது, செம்மண் இருக்கின்றது, அதே போல மண்ணிலே இருந்துதான் அனைத்து உலோகங்களும் வருகின்றன, அந்த உலோக பாதிப்புகள் கொண்ட மண்கள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் கலந்து எல்லா விதமான உலோக சத்துக்கள் கொண்ட, எல்லா விதமான பண்புகளும் கொண்ட மண்களில் அனைத்தையும் கலந்து அல்லாஹ் எடுத்து வரச் சொல்லி இந்த வானவர்களுக்கு செய்தி அனுப்புகிறான். மீகாயில் அவர்கள் மண்ணுக்கு வருகிறார்கள். மண் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் என் மீது இறக்கப்படுங்கள் என்று மன்றாடுகின்றது. நீங்கள் என்னிடத்திலிருந்து மண்ணை எடுத்துச் செல்லக்கூடாது. மனிதன் படைக்கப்பட்டால் என் மேல் அவன் அநியாயம் புரிவான், இரத்தம் ஓட்டுவான், பெரும் அலிச்சாட்டியம் செய்வான் என்பதாக சொல்லி கதறுகிறது. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மண்ணினுடைய இந்த கவலையை அவலத்தை கண்டு அவர்களும் திரும்பி வந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அதே பதிலை சொல்கிறார்கள், மண் மீது இறக்கப்பட்டேன் இறைவனே, என்னால் முடியவில்லை என்பதாக. அடுத்த கணம் அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றான். அவர்களும் இந்த கட்டளையை ஏற்று இந்த பூமிக்கு வருகிறார்கள். மண்ணல்ல நெருங்குகிறார்கள். பூமி சொல்கிறது, அமரர் இஸ்ராஃபீல் அவர்களே, அரிஷை சுமக்கக்கூடிய பெரும்பேறு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றானே, உங்களுக்கு கிடைத்திருக்க அந்த பெரும்பேறு அந்த அளவிற்காவது எனக்கும் கண்ணியம் கிடைக்க வேண்டுமே. அதலால் என்னிடமிருந்து மண்ணை எடுத்து இறை கட்டளை மறுக்கும் மனிதனை படைப்பதற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று அலறி துடிக்கின்றது, அழுது புலம்புகின்றது. மண் கண்ணீர் விடுகிறது. இஸ்ராஃபீல் அவர்கள் உள்ளம் முருகுகிறார்கள். எனவே வெறுங்கையுடன் அல்லாஹ்விடம் திரும்பிச் சொல்கிறார்கள். இவர்களும் அதே பதிலை சொல்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. பிறகு அல்லாஹ் மலக்குல் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவரான இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். அதுவரை அவர்களுக்கு உயிரை பறிக்கும் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. இறைவனிடத்திலே வருகிறார்கள். இறைவன் அவன் கட்டளையை சொல்கிறான். இஸ்ராஃபீல் அவர்கள் இந்த பூமி பந்திற்கு வருகிறார்கள். பூமியிலே மண் எடுப்பதற்காக அவர்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த மண் எல்லா வானவர்களிடத்திலும் புலம்பியதை போல இவர்களிடத்திலும் புலம்புகின்றது. மாண்பாளரே, இரக்கமுள்ள வல்ல இறைவன், அவன் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், என் மீது இரக்கப்பட்டு இந்த மண்ணை எடுக்காதீர்கள். என்னிடமிருந்து உருவாகக்கூடிய ஒரு படைப்பு நரக நெருப்பிற்கு செல்வதை நான் விரும்பவில்லை என்று பல தடவை அழுகிறது, கெஞ்சுகிறது. ஆனால் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? மண்ணே, நான் உன் மீது இறக்கப்படப் போவதில்லை. இறைவனின் ஆணை, அதை செயலாற்றியே தீருவேன். அதுவே என் கடமை. நீ இறை ஆணைக்கு மாறு செய்கின்றாய். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து மண்ணை எடுக்காதே என்று என்னிடம் சொல்கிறாயே, அந்த அல்லாஹ்வினுடைய ஆணையைதான் உன்னிடத்திலிருந்து மண் எடுக்க வேண்டும் என்பது. ஆகவே அந்த ஆணையை நான் மீற முடியாது என்று சொல்லி மண்ணை எடுத்து செல்கிறார்கள். பல்வேறு சத்துகள் கொண்ட, பல்வேறு கலப்பு கொண்ட அந்த ஒரு பிடி மண்ணை அல்லாஹ்விடத்திலே எடுத்து செல்கிறார்கள். இறைவனிடத்திலே அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த மண்ணின் ஆரம்பத்திலிருந்துதான் எம்பெருமான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க ஆரம்பிக்கின்றான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை எடுக்கும் பொழுது ஒரே இடத்திலிருந்து எடுக்காமல் பல்வேறு இடங்களிலிருந்து எடுத்தார்கள். அதனால்தான் ஒரு ஹதீஸின் கருத்திலே வந்திருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனும் அவன் எங்கு இறந்து அடக்கப்படுவானோ அந்த மண்ணிலிருந்துதான் அவன் படைக்கப்பட்டிருக்கின்றான், அல்லது அந்த மண்ணினுடைய ஒரு துகளாவது அவன் படைப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதாக ஒரு ஹதீஸினுடைய கருத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த உலகத்தினுடைய அனைத்து பாகத்திலிருந்தும் மண்களை எடுத்து அல்லாஹ்விடம் அளிக்கிறார்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த மண்ணிலே மிருதுவான மண்ணும் இருந்தது, கடினமாக இருக்கக்கூடிய மண்ணும் இருந்தது. அதனால்தான் அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்களிலும் மிருதுவானவர்களும் இருக்கிறார்கள், கடினமானவர்களும் இருக்கிறார்கள். அந்த மண்ணிலே கருநிற மண்ணும் இருந்தது, செந்நிற மண்ணும் இருந்தது, வெள்ளை நிற மண்ணும் இருந்தது. அதனால்தான் மனிதர்களிலே பல நிறத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு எடுத்த அந்த மண் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அவைகளை கொண்டுதான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் ஆதம் நபி அவர்களை படைப்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், என் இரு கைகளால் ஆதமை நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் இரு கைகளால் படைத்தான் என்றால் என்ன அர்த்தம்? ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கின்றான்? பிறகு வரக்கூடிய ஒரு சில சம்பவங்களிலே நமக்கு தெரியும், ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பிலிருந்து படைத்தான். ஆனால் அல்லாஹுடைய கட்டளையின்படி அந்த நெருப்பிலிருந்து ஷைத்தான் உருவானான். அல்லாஹ் தன் கையால் அவனை படைக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய ஆணையான குன் ஃபயகூன், ஆகுக என்று சொன்னான், ஆகிவிட்டது. இந்த அடிப்படையிலே தான் ஷைத்தானை படைத்தான். ஆனால் அவனுடைய அனைத்து படைப்புகளிலேயும் மனிதனை மட்டும் அல்லாஹ் தன் இரு கரங்களால் படைத்தான். இரு கரங்களால் படைத்ததின் காரணத்தினால் அந்த படைப்பிற்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான். சஜிதா என்பது வணக்கத்திற்காக அல்ல, அல்லாஹ்வின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட அந்த படைப்பிற்கு கண்ணியம் காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அந்த அல்லாஹ்வின் படைப்பான ஆதம் நபி அவர்களுக்கு அனைத்து மலாயிக்கத்துமார்களையும் சஜிதா செய்ய சொன்னான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதற்கான காரணம் என்ன? அதற்கான காரணம் கண்ணியம் கொடுப்பதுதானே தவிர வணங்குவது அல்ல. வணங்க வேண்டுமென்றால் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். அதனால்தான் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பதாக வரை கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா இருந்தது. ஆனால் எம்பெருமானார் நபிகளாக அனுப்பப்பட்ட பிறகு அந்த கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா ஹராமாக்கப்பட்டது, ஷிர்காக்கப்பட்டு விட்டது. எம்பெருமானாருக்கு பிறகு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது என்பதாக நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்திலே சட்டம் இயற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலேதான் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் நாம் தலை தாழ்த்தக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. கபரிலே சிலர் சஜிதா செய்வார்கள், அதையும் செய்யக்கூடாது. யாருடைய காலிலும் விழக்கூடாது. நாம் நம்முடைய சிரம் தாழ்த்துகின்றோம் என்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அந்த சிரத்தை தாழ்த்தக்கூடாது, சஜிதா செய்யக்கூடாது என்பதுதான் அந்த சம்பவத்தினுடைய தாத்பரியம். ஆக அன்பர்களே, வானவர்கள் அனைவரும் சென்று எடுத்த அந்த மண் அல்லாஹ் தன் கரங்களால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அவர்கள். அல்லாஹ் படைக்கும் பொழுது செய்தனா நபி ஆதம் அவர்களை ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து பார்த்து சிறப்பான வடிவிலே படைத்தான். அதிகமான அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் குன் ஃபயகூன் என்ற கட்டளையின் மூலமாக படைத்த அல்லாஹ் மனிதன் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், சிறந்த படைப்பாக இருப்பதால் அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு செல்களையும் அல்லாஹ் சிறந்த வடிவங்களிலே படைத்திருக்கின்றான். அதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலேயே நான் பெரும் அத்தாட்சியை வைத்திருக்கின்றேன், உங்களை படைத்ததிலே. அந்த மனிதனுடைய படைப்பை நாம் பார்த்தோம் என்றால் அவனுடைய கண்கள், அவனுடைய காதுகள், அவனுடைய ஒவ்வொரு முடி, அவனுடைய தோல் செல்கள், அவனுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களும் பல்வேறுபட்ட ஒரு அழகான சிறப்பான அமைப்பு வெளிப்படையிலும், அதே போல அதற்குள்ளே பல தொழிற்சாலைகளில் செய்ய முடியாத ஒரு வேலையை அந்த ஒவ்வொரு அங்க அவயங்களும் செய்கின்றன என்ற ஒரு சிறப்பான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்தான். அதுதான் ஆரம்பமான ஆதம் நபி அவர்களுடைய படைப்பு. அந்த படைப்பு களிமண்ணால் பல்வேறுபட்ட மண்களால் கலந்து ஒரு உருவமாக உருவாக்கப்பட்டது. ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னால், உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அதை அல்லாஹ் பல வருடங்களாக அப்படியே அந்த அமைப்பிலேயே அந்த உருவத்திலேயே விட்டு வைத்திருந்தான். அந்த உருவத்திலேயே இருந்தது. பிறகு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அந்த உருவத்திலே ரூஹ் ஊதுகின்றான். அந்த உருவத்திலே அல்லாஹ் உயிரை கொடுக்கின்றான். அந்த உருவம் உயிர் பெறுகிறது. அந்த ரூஹ் உருவத்திலே உள்ளே மூக்கின் பக்கம் வரும்பொழுது ஆதம் நபி அவர்கள் ஹஜ் என்று தும்மல் விடுகிறார்கள். சுற்றிலும் இருக்கக்கூடிய மலாயக்கத்துமார்கள் சொல்கிறார்கள், குல் அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா என்று சொல்வாயாக என்று சொல்கிறார்கள். ஆதம் நபி அவர்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா யர்ஹமுக ரப்புக, உன்னுடைய இரட்சகன் உனக்கு ரஹ்மத்து செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அடிப்படையிலேதான் நாம் தும்மல் விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை கேட்கக்கூடியவர்கள் எருஹ்

0: العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.
1: நேர்களே, இதுவரை அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முகமது அசன் அஸ்ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: நீங்கள் எஃப்எம் இளமை, புதுமை, இனிமை.

0: உலக கிண்ணம் ஒன்றியோட தொடக்க விழா காணவிருக்குது.
1: தயார் நிலை எப்படி இருக்குங்க?
0: எப்படி ஆர்வமா காத்திருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
2: சரி சரி பேசுறேன், தயாரா இருக்கேன், காத்துட்டு இருக்கேன். எப்பவுமே பிரேசில் தான்.
0: நீங்க பிரேசிலா?
2: எஸ் அம்மா காலத்து நான் இந்த ஃபுட்பால் பாக்குறதே எங்க அம்மா காலத்துல இருந்து தான். அம்மா ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாப்பாங்க. அம்மாக்கு பிரேசில் தான்.
1: பாருங்க தலைமுறை தலைமுறையாக
2: அம்மா வந்து எல்லாம் ஆட் கேம்ஸ் ரொம்ப விடிய விடிய கண்ணு முடிச்சு பாப்பாங்க. அவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க எங்களுக்கு. இந்த மாதிரி கோல் பண்ணாங்க அப்படின்னு. சோ பேசுற பேருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முதல் வாட்டி கால் பண்ண கடைசி. ஓ மை காட்,
0: வீட்ல எல்லாருமே பிரேசில் தான். அப்போ வேற எந்த அணியும் இல்ல? இப்ப யாருமே
2: இல்ல இல்ல. அண்ணன் மூணு அண்ணன் வேற வேற கண்ட்ரி சப்போர்ட் பண்றாங்க. நானும் அம்மாவும் பிரேசில். அம்மா மிந்தில இருந்து.
0: ஓ அப்ப ஏதோ பிரச்சனை வராது.
2: நான் கடையெல்லாம் உடஞ்சிருக்கு வீட்டுல.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasnu இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். பாபாஸ்

அது தாங்க நம்ம ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ பாடல்களில் ஒன்று ஷக்கீரா படித்த பாடல். சரிங்க, இன்று இந்த ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டம் நம்ம ஆர்டிஎம் வளாகத்தில் வந்து திரையிடப்பட உள்ளது. நேரலையாக இந்த போட்டியை காண, இந்த ஆட்டத்தை காண நிறைய பேர் சிறப்பு விருந்தினர்களாக நம்ம கூட இணைய போறாங்க அப்படின்ற தகவலும் வந்துள்ளது. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து தெரிவிக்க பட்டுள்ளது. நிறைய இந்த விளையாட்டு மட்டுமல்லாம இந்த ஆட்டம் மட்டுமல்லாம PS5 உங்களுக்காக அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. PS5 விளையாட முடியும் நீங்க வந்தீங்கன்னா. அதோடு மட்டுமல்லாம செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ஒரு புகைப்பட நிலையம் போட்டோ பூத்தும் வந்து உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸ்ட்ரீட் சாக்கர் சவால், அதோடு மட்டுமல்லாம அதிகாரப்பூர்வ ஃபீஃபா நினைவு பரிசுகள் விற்பனைன்னு நிறைய பல்வேறு சிறப்பான அங்கங்களும் உங்களுக்காக இருக்கு. அதோடு மட்டுமல்லாம வருகையாளர்களுக்காக உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம் நம்ம அங்காசாபுரி வளாகத்தில். அதோடு மட்டுமல்லாம ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக அனைத்து ஆட்டங்களையும் 104 ஆட்டங்களையும் நீங்க இலவசமாக கண்டு களிக்கலாம். ஒரே உணர்வு, 1,000,000 கரவொலி. அடுத்த பாடல் நம்ம உள்ளூர் பாடல், ஆசை கீர்த்தனை, சுகமாய் சுப்புலட்சுமி திரைப்படத்திலிருந்து இதோ.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா அது.

கபி கபி அதிதி எனும் அந்த பாடலை கேட்டோம். சரிங்க, உலகத்துல வந்து எவ்வளவுதான் மாற்றம் வந்தாலும், தொழில்நுட்பம் மாறினாலும், செயற்கை நுண்ணறிவே இப்ப இப்படி ஒரு அசுர வளர்ச்சி, நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாதுன்னுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா காதல் அப்படின்வாங்க. ஆனா காதல்ல மாற்றம் இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கணும், எல்லா விஷயத்திலும் மாற்றம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. காதல் வந்து அழியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா மாறாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இப்ப உள்ள உலகத்துல காதல் கதைகள் நிறைய இருக்கும். சிலருக்கு வந்து நிறைய இந்த காதல் முறிவுகள்லாம் ஏற்பட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி யாருக்கும் நேர்ந்து விடக்கூடாது, இல்லை யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு நடந்துருச்சு, யாருக்கும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி கதைகள் உங்ககிட்ட இருக்கா? அந்த கதைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அந்த மாதிரினா உங்களுடைய கதையை மின்னல் போட்காஸ்டில் காதல் கசப்பு காரம் அங்கத்தில் நீங்களும் சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர், தகவல், தொலைபேசி எண், அதோட என்ன கதை அப்படின்னு மின்னல் எஃப்எம்மின் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு நீங்க வந்து பகிர வேண்டும். அதை வந்து எடுத்துட்டு நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா உங்களை தொடர்பு கொள்றோம், உங்க கூட பேச நாங்க தயாரா இருக்கோம். சரிங்க, அடுத்த பாடல் இமைக்கா நொடிகள் அப்படின்ற திரையிலிருந்து இது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மடானி அரசாங்கம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-ஐ தொடர்ந்து வலுப்படுத்துவதோடு ஊழல் விவகாரங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் M10-இல் 13 பொருளாதார துறைகளைச் சார்ந்த 28 விளக்க அறிக்கைகள் விவாதிக்கப்பட்டன. விவாதிக்கப்பட்ட 126 முடிவுகளில் 15 தீர்வு காணப்பட்டதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொஹமட் நாசிர் கூறினார். பொருளாதார சவால்களையும் உலகளாவிய விநியோக நெருக்கடியையும் எதிர்கொள்வதில் அரசாங்கத்தின் நடுத்தர மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை உள்ளடக்கிய மேலும் 111 திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நலன்களையும் உள்ளூர் தொழில் முனைவோரின் போட்டித்திறனையும் பாதிக்கக்கூடிய அந்நிய நாட்டினரின் பொருளாதார ஆக்கிரமிப்பு சிக்கல்களை கையாள்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் வலுப்படுத்தும். இந்த விவகாரம் உருமாற்ற நிறுவனம் தொடர்பான சிறப்பு பணிக்குழு கூட்டம் ஸ்டாரில் முக்கிய இடம்பெற்றதாக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாகர் தலைமையேற்றார். பேரா தாப்பாவில் லுபு கஹாரு பூர்வக்குடி கிராமத்தில் உள்ள மரப்பாலத்தின் நிலையை பொதுப்பணித்துறை மதிப்பீடு செய்யும் என்று மந்திரி பசார் டத்தஸ்ரீ சரானி முகமது தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து மேலதிக முடிவு எடுப்பதற்கு முன்னர் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். சிரிய அதிபர் அஹமத் அல் ஷஹாரா இம்மாதம் அமெரிக்கா வர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா தரப்பு தொடர்பான விவகாரத்தில் அல் ஷஹாரா தலையிட்டு வருவதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரை நாட்டுக்கு அழைத்துள்ளதாக AFP தகவல் வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 14 நாள் அவர் அமெரிக்காவுக்கு பயணமாவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் தற்காப்பு அமைச்சர் ஜான் ஹெலி பதவி விலகியுள்ளார். தற்காப்பு அமைச்சுக்கான முதலீடுகள் குறைக்கப்பட்டதையடுத்து அவர் அந்த முடிவினை எடுத்ததாக கூறினார். அவ்விவகாரத்தில் பிரதமர் கீர் ஸ்டார்மரை குறை கூறிய ஹெலி தற்காப்பு அமைச்சை வலுப்படுத்த கணிசமான ஒதுக்கீடு அவசியம் என வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வியாழக்கிழமை இன்று, அதனால இது நன்றி மற்றும் மன்னிப்புக்கான நேரம்ங்க. ஆமாங்க, யாருக்காவது நன்றி சொல்லணுமா இல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க எங்களுக்கு அழைத்து கூறலாம். கூறிய பின் உங்களுடைய விருப்ப பாடலையும் ஒன்றை விரும்பி கேட்கலாம். அதோடு நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டாகிராம் பக்கமா நீங்க குரல் பதிவு அனுப்ப வேண்டும் என்றாலும் அனுப்பலாம். யாருக்கு நன்றி சொல்ல போறீங்க, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க, கேட்கறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலா இருக்கோம். உங்கள் பாடலை ஒளிபரப்பவும் தொடக்க பாடல் ஹீப் ஆப் தமிழா மற்றும் சுதர்ஷன் அசோக் கொண்டு வராரு. ஓரிரு பாடல்களுக்கு பிறகு நிறைய பேசலாம். இது காற்றின் மொழி.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக். நான் மலாக்கால் இருந்து கால் பண்றேன். இப்போ நான் ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா அது வேற யாருமே இல்லை, ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவங்க தான் எங்க அம்மா. எங்க அம்மாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இத்தனை வருஷமா எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க தான் எங்க அம்மா. என்னோட படிப்பு இருந்தாலும் சரி, இல்லை என்னோட வேலையா இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்கேன், எல்லா கஷ்டங்களும் எங்க அம்மா என் கூட இருந்திருக்காங்க. எப்பவுமே எனக்காக வந்து நல்ல நம்பிக்கை கொடுத்து என்னால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்க அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் நன்றி வந்து ஒரு ஈடா ஆகாது அம்மாவுக்கு சொல்றதுக்கு, ஆனால் என்ன இருந்தாலும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்க அம்மா பேரு புஷ்பராணி. அதனால புஷ்பராணிக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அதனால எனக்கு ஒரு பாட்டு தோணுது எங்க அம்மா நினைக்கும் போது. என்ன பாட்டு என்றால், காலையில் தினமும் கண் விழித்தாள். இந்த பாட்டு எங்க அம்மாக்காக நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த பாட்டு போட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், எங்க அம்மாவும் சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: ராயங்கிலிருந்து கஸ்தூரி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இல்ல, இப்பதான் வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
1: ஓ, அப்படியா? இன்னைக்கு நாசலமானா இப்படி நல்லா விற்பனை ஆனிச்சா?
0: அதுக்காக தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பிகாஸ் மண்டே வந்து நான் வந்து ஒரு புது சாப்பாடு ஒண்ணு வெளியாக்குனேன். தொம்யாம் ரைஸ், அயம்பவ வாங்கி என்னது சம்பல் பிஞ்சிட்டு முட்டை தீமுன் வச்சு எட்டு வழிதான். நான் எதிர்பார்க்கவே இல்ல, அரை மணி நேரம் கூட அவ்வள முடிஞ்சு சாப்பாடு.
1: அப்படியா? அந்த அளவுக்கு? அப்ப கண்டிப்பா உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தான் நன்றி சொல்ல போறீங்க.
0: அப்புறம் இன்னைக்கு துமத்த ரைஸ், இன்னைக்கு சிக்கன் ரெண்டாங்க வச்சு இன்னைக்கு வியாபாரம் பண்ண, இன்னைக்கும் நல்லபடியா முடிஞ்சு.
1: ரொம்ப
0: என்னோட கஸ்டமர் வந்து அவங்க கொடுத்த அந்த ஆதரவு த பெஸ்ட், நல்ல ஆதரவு கொடுக்கறாங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து கஸ்தூரி தமர் கோயிலுக்கிட்ட நாசலமா போடுறேன். என்ன யார் யாரு தெரியுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த வேலையில வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். சோ இன்னொரு இது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு என் பையனுக்கு வேற பிறந்த நாள். சோ இதன் வழி வந்து அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். கஸ்தூரி அப்பா ராஜமோகன், தம்பி தங்கச்சிங்க எல்லாரும், அப்ப என்ன பாட்டு வேணாலும் ஒரு நல்ல பாட்டா போடுங்க.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்காக நல்ல பாடலா ஒளிபரப்புறோம்.
0: எல்லாரும் கஸ்டமருக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, எல்லாரும் கேக்குற மாதிரி ஒரு பாட்டு போட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றி. எப்ப அழைத்தாலும் உற்சாகமா மகிழ்ச்சியா பேசக்கூடிய கஸ்தூரி, அவங்களோட வியாபாரம் இன்றும் ரொம்ப சிறப்பா போயிருக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய வியாபாரிகள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க இல்லையா, உங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு பாடலுங்க. உங்களுடைய வியாபாரம் இனிமேல் இந்த பாடல் மாதிரி இருக்கணும். என்ன பாடல்?

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம், நான் வாணி பேசுகிறேன், ஜேபிலேருந்து வரேன். நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்க என் வாழ்க்கையில் திடீர்னு வந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் வந்தப்போ அவங்கள நான் ஹோல்ட் பண்ண மாறிட்டேன். பட் செகண்ட் டைம் தி கம் டு மீ அகெயின், நான் டைம் வந்து அவங்க எடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சம்டைம்ஸ் என் கோவத்தினால உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஒரு பாட்டு நான் டெடிகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தோன்னா, கார்குழல் கதவே பை பிரதீப் குமார்.

0: வணக்கம், என் பெயர் ரோஹினேஷ். நான் கூலியம் கடால இருந்து பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு பாடலை டெடிக்கேட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன சிந்தனையை பகிர்ந்துக்கலான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு 1000 பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அதுல சில பேர் நம்மளை பத்தி தப்பா பேசியிருக்கலாம், குறை சொல்லியிருக்கலாம். ஆனா அதை எதையுமே நினைச்சு நாம நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாம யாரு, நாம எப்படிப்பட்டவங்க, நம்மள உண்மையிலே புரிஞ்சு நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது சுத்தி உள்ளவங்க என்ன பேசுனா நமக்கு என்ன? இந்த ஒரு சிந்தனையோட நான் பவளமல்லி அப்படின்ற ஒரு பாடலை என்னுடைய குடும்பத்தா மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்காக நான் டெடிக்கேட் பண்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி ரோஹினேஷ். அதாவது இதுவரை இந்த நன்றி மன்னிப்பு அங்கத்திலேயே வந்த ஒரு வித்தியாசமான குரல் பதிவுங்க இது. ரோஹினேஷ் கிட்ட நன்றியா மன்னிப்பா அப்படின்னு கேட்டிருந்தோம். ரோஹினேஷ் இந்த கவுண்டமணி ஒரு திரைப்படத்துல வாழை இலையில அந்த செங்கலை விப்பார்ல, அந்த மாதிரி நன்றியும் இல்லை மன்னிப்பும் இல்லை, சிந்தனை அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தனை துளிகளை அப்படியே தெளிச்சு விட்டுட்டு போயிருக்காரு நம்ம ரோஹினேஷ். ரோஹினேஷ் யாருக்கும் நன்றி சொல்ல, நம்ம அவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ரொம்ப நன்றி ரோஹினேஷ், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. இதோ

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம், என் பேர் வந்து அர்வின் ராஜேந்திரன். நான் வந்து மாசை ஜியோ இருந்து வரேன். வாழ்க்கையில் ஒரு நண்பருக்கு வந்து ரொம்ப நாளாக தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தேன். அவரோட பேர் வந்து யுபின். அவருக்கே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் என் வாழ்க்கையில் பெரிய பங்காக இருந்திருக்காரு. என்னோட கஷ்ட காலங்கள் வந்து அவர் என் கூட நின்றுருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு நண்பன் பாட்டு நான் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன், விச் இஸ் என் ஃப்ரெண்டை போல யாருமே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மடானி அரசாங்கம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRMA சமரசமில்லாமல் ஊழலை ஒழிக்கும் முயற்சியில் மதிக்கத்தக்க நிபுணத்துவமிக்க கழகமாக தொடர்ந்து வலுப்படுத்தும், போட்டித்தன்மை மிக்க மலேசியாவை உருவாக்கும் அடிப்படைக்கு ஏற்பவும் தேசிய கழக உருமாற்றத்திற்கு இணங்கவும் அது உள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். புத்ராஜயாவில் SPRM தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் பிரதமரை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். தேசிய கூட்டுறவு இயக்கம் முன்மொழிந்துள்ள 8 தீர்மானங்களை நிதி அமைச்சிடம் சமர்ப்பிப்பதற்கு முன் கூட்டுறவு தொழில் முனைவோர் மேம்பாடு அமைச்சு அவற்றை ஆராயும். இறுதி செய்யப்பட்ட தீர்மானங்கள் 2027 வரவு செலவு திட்டத்தில் விவாதிக்கப்பட பரிசீலிக்கப்படும் என துணை அமைச்சர் டத்து முகமது அலாமீன் கூறினார். ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடுக்கப்போவதாகவும் அதன் முக்கிய எண்ணெய் உள்கட்டமைப்பை கைப்பற்றவிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது அந்த இஸ்லாமிய குடியரசுடனான போரை மேலும் தீவிரப்படுத்தும் என கூறப்படுகிறது. அந்நாட்டில் உள்ள காக் தீவு உட்பட இதர எண்ணெய் உள்கட்டமைப்பு நிலையங்களை கைப்பற்றி அவற்றின் எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தைகள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வாஷிங்டன் விதிக்கும் என்று டிரம்ப் தெரிவித்தார். ரஷ்யாவுக்கான பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி தூதர்கள் வெளியுறவு அமைச்சர் மிக்கேல் கலாப்சியுடன் சந்திப்பு நடத்தினர். லண்டனில் யுக்ரைன் அதிபர் வொலிமிர் செலன்ஸ்கியுடன் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று பிரான்ஸ் தூதர் நிக்கோலஸ் டி ரிவைரி கூறினார். விளையாட்டு. 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் நாட்டின் சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து முகமது அசிசுல் அஸ்னி அவாங் பங்கேற்க வேண்டும் என்று பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலாஷா விருப்பம் தெரிவித்துள்ளார். நிறைவாக 2026 உலகக்கிண்ண காட்பந்து. மலேசிய நேரப்படி பின்னிரவு 3 மணிக்கு தொடக்க ஆட்டம் நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சிட்டி அஸ்டேகா அரங்கில் மெக்சிகோவும் தென்னாப்பிரிக்காவும் மோதவுள்ளன. அவ்வாட்டம் துவக்க விழாவுக்கு அடுத்து தொடங்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இப்போதே நீங்கள் டிக்டாக் நேரலையில் எங்களோடு இணையலாம். நம்ம நேயர்கள் எல்லாம் இணைந்துட்டாங்க. இப்போதும் வியாழக்கிழமையானா உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் விரும்பி டிக்டாக் வாயிலாக கேட்பீங்க, நாங்கள் ஒளிபரப்புவோம். ஆனால் இந்த வாரத்திலிருந்து வியாழக்கிழமைகளில் ஒரு சின்ன மாற்றம்ங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்காக நாங்களே ஒரு 10 பாடல்களை தொகுத்து எடுத்து வைத்துள்ளோம். ஒரு ஒரு எண்களிலும் ஒரு ஒரு பாடல்கள் இருக்கும். எந்த எண்ணில் உள்ள பாடல் வேணும்னு நீங்கள் டிக்டாக் நேரலை வாயிலாக எங்கள் கிட்ட விரும்பி கேட்பீங்க. ஆக டிக்டாக் நேரலையில் இருந்து கொண்டே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம், உங்களுடைய முதல் விருப்ப எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நீங்கள் விரும்பி கேட்க ஆரம்பிக்கலாம். தொடக்க பாடல் பி. சுசிலா கொண்டு வராங்க, அதன் பிறகு ஒரு ஒரு விருப்ப எண்ணில் உள்ள பாடலாக கேட்கலாம். இதோ

சரிங்க. எப்போதும் வேறு சில அங்கங்கள்ல இந்த டிக்டாக் நேரலையில முதல் என்ன யார் சொல்றாங்களோ அவங்க பாடல் தான் நான் ஒளிபரப்புவேன். அந்த மாதிரியே இன்று செபாஸ்தியம்மாள் 9 கொண்ட பாடலை வந்து விரும்பி கேட்டிருந்தாங்க. இதுல தாங்க ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த 10 எண்கள்ல சில எண்கள் அதிர்ஷ்ட எண்களா இருக்கும். அதாவது அந்த எண்களை நீங்க விரும்பி கேட்டீங்கன்னா 2 பாடல்களாக உங்களுக்கு நாங்க ஒளிபரப்புவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணை தான் நம்ம செபாஸ்தியம்மாள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக. அதில் முதல் பாடல் இதய கமலம் அப்படின்ற திரையிலிருந்து இதோ.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

9 அப்படின்ற எண்ணில் இருந்த இரண்டு பாடல்களையும் கேட்டு ரசித்து விட்டோம். சரி, டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாரும் நிறைய எண்களை மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான இரண்டு எண்கள், அதிகம் கேட்ட எண்களை வந்து நம்ம தேர்வு செய்திருந்தோம். 1 3 அப்படின்ற எண், இன்னொன்று 10. இந்த இரண்டு எண்களில் ஒளிந்திருந்த அந்த இரண்டு பாடல்களை அடுத்தடுத்து நம்ம கேட்க போகின்றோம். இந்த வேளையில உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எந்த எண்ணிலாவது ஒளிந்திருக்கலாம், நீங்களும் கேட்கலாம். டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க, நிறைய கதைகள் பேசலாம், பாடல்களும் கேட்கலாம். 3 அப்படின்ற எண்ணில் ஒளிந்திருந்த பாடல் பி. சுசிலா கொண்டு வராங்க. இதோ

குடியிருந்த கோயில் திரையில் இருந்து அந்த பாடலை கேட்டோம். இன்று நாங்கள் தொகுத்து வழங்கும் பாடல்கள்லாம் எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்கா? நம்ம நேயர்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க டிக்டாக் நேரலையில். உங்களுக்கும் வந்து ஏதாவது உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஏதாவது எண்ணில் ஒளிந்திருக்கலாம், வேணும்னா டிக்டாக் நேரலை பக்கமாக வாங்க. சரி, அடுத்ததா பார்த்தோம்னா ஏழு அப்படின்ற எண்ணை வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க நம்ம டிக்டாக் நேரலையில். அந்த எண்ணில் உள்ள பாடல் ஊட்டி வரை உறவு அப்படின்ற திரையிலிருந்து இதோ.

இன்னும் வேண்டுமா என்றது அப்படின்னு அந்த பாடல் முடிவடைந்தது. வேண்டும் வேண்டும்னு தான் நம்ம டிக்டாக் நேரலையில் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நீங்கள் ரசிக்கும்படியாக. அடுத்து வந்து 5 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல், இது ஒரு அதிர்ஷ்ட எண், அதனால அடுத்தடுத்து 2 பாடல்கள். அதில் முதல் பாடல் பாசம் அப்படின்ற திரையிலிருந்து இதோ.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600, அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

நெஞ்சம் அழை மோதுதே என்ற அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, அடுத்து நம்ம டிக்டாக் நீரலையில் அனைவரும் எட்டு அப்படின்ற எண்ணை விரும்பி கேட்டிருக்காங்க. ஏஎம் ராஜா மற்றும் ஜமுனா ராணி கொண்டு வராங்க. நிறைய பேருக்கு பிடித்த ஒரு பாடகர் இல்லையா, இசையமைப்பாளரும் கூட அவரது குரலில். இதோ

சரிங்க, அடுத்து நான்கு அப்படின்ற எண்ணை வந்து எல்லாரும் விரும்பி கேட்டிருந்தாங்க. என் நான்கில் உள்ள பாடலை தான் அடுத்து நம்ம விரும்பி கேட்க போகின்றோம். வெண்ணிற ஆடை அப்படின்ற திரையில் இடம்பெற்ற பாடல் இதோ.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மலரும் நினைவுகள் தொகுப்பின் இறுதி நிறைவு பாடல் இரண்டு அப்படின்ற எண் அது மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு. பாலும் பழமும் அப்படின்ற திரையிலிருந்து பி. சுசீலா கொண்டு வராங்க இதோ.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: இடம் பெறுவது ஞான சுடர்.
2: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்காகவும் அதிகாலை சூரியன் தாமதமாக உதிப்பதில்லை, யாருக்காகவும் வானத்து நட்சத்திரங்கள் ஒளிர்வதில்லை, யாருக்காகவும் கடல் அலைகள் தன் ஆர்ப்பரிப்பை நிறுத்தியதில்லை, யாருக்காகவும் இயற்கை எதையும் இதுவரை மாற்றியதில்லை. யாருக்காகவும் உங்கள் லட்சியத்தை நிறுத்திவிடாதீர்கள். வெற்றி பெறும் வரை உங்கள் வழியை வெற்றிக்கான வலிமையாக்குங்கள். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் கூட இருப்பதில்லை. நீங்கள் எப்போது எல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றம் அடைகின்றீர்களோ அந்த நிமிடங்கள் தான் உங்களை உருவாக்குகின்றது என்று அர்த்தம். அந்த அடிகள் அடுத்த முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகள். அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனிவரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். ஒரு நிமிடம் உங்கள் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பீர்கள். உங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடுங்கள். உங்கள் அருகில் வெற்றி உள்ளது, இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த சிந்தனையோடு இருங்கள். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், எல்லா நிலையிலும் இறைவன் நம்மை காத்துக் கொள்வான் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருங்கள். உங்களால் முடியாததென்று நீங்களே நினைத்து மூளையிலே முடங்கி கிடக்காதீர்கள். தோல்விகளைக் கண்டு துவண்டு போகாதீர்கள். வானம் ஒன்று, வாழ்க்கையும் ஒன்று, இதில் யாருக்கும் வேறுபாடில்லை. ஒரு சான் வயிற்றுக்கு மேலே எதுவும் நிரம்புவதில்லை. இறை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை வளர்த்திருங்கள். தடைகளை உடைத்திருங்கள். தோல்விகளை படிக்கட்டாக்கி வெற்றி கோட்டையை வென்றிடுங்கள். ஒவ்வொரு பறவை இனத்திற்கும் இறைவன் உணவை அளிக்குகின்றான். ஆனால் அந்த உணவை அப்பறவையின் கூட்டிற்குள் கொண்டு போய் வைப்பதில்லை. பறவை அதிகாலையில் புறப்படுகின்ற பொழுது ஒன்றுமற்றதாக புறப்படுகின்றது, மாலை வீடு திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்ப திரும்ப வருகின்றது. எதையும் கிடைக்காது என்று விட்டுவிடாதீர்கள். கிடைக்கும் வரை தேடுங்கள். தேடலில் தான் வாழ்க்கை உள்ளது. தன் செயலால் முந்திக் கொள்பவர்களுக்கு காலம் வழிவிடுகின்றது. நேரம் வரட்டும் என காத்திருப்பவர்களுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது என்பதறிந்து இறை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். இறைவனுடைய நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் அவர்கள் துவண்டு போகவில்லை, உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து செயல்பட்டார்கள். முடிவில் மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். எந்த நிலையிலேயும் அவர்கள் துவண்டு போகவில்லை. இறைவன் இதிலே நமக்கு வெற்றியை தருவான் என்ற இறைவனுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு உறுதியாக இருந்தது. எனவேதான் அவர்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. நாமும் அந்த எண்ணத்திலே உறுதியாக இருந்து வெற்றியை பெறுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் நமக்கு வெற்றியான வாழ்க்கையை தந்தருள் புரிவான். அதற்காக வேண்டி எல்லா நேரத்திலேயும் எல்லா நிலைகளிலேயும் இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளைக் கண்டு நாங்கள் துவண்டு விடாமல், யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியினுடைய வழிகளை இலகுவாக்கி தருவாயாக, எளிதாக்கி தருவாயாக என்று பிரார்த்திப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தந்தருள் புரிவானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலை சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கி.
0: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்பு வணக்கம் கூறியும் விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா?

மின்னல் எஃப்எம்ல இது நம்ம நேரம்.

பெண்களை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாதும் ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டையெல்லாம் மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயே மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்களில் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.
0: உங்களுக்காக
2: You know that thing must be 100 years old.

தரிசனம். ஐந்து வருடங்களுக்கு மேலாக வரும் பக்தர்களின் இடர்களை நீக்கும் ஒரு புக்கெட் தாளாங் தோட்டத்தில் எழுந்தரில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கு. ஐந்தாவது தலைமுறையாக இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்றனர். இந்த ஆலயத்தின் வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். தொடக்க காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக நாமக்கல் மணியனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து மண்ணை கொண்டு வந்து வழிபாடு செய்தனர். காலப்போக்கில் கொண்டு வந்த மண் அடர்ந்து இயற்கையாகவே மண் கூடியிருக்கின்றது. 2024 இவ்வாலயத்தின் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு அன்று முன்னோர்கள் வழிபட்ட முறையை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர். காலை தொடங்கி மாலை வரையிலும் இவ்வாலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய மாலை 6 மணிக்கு மேல் இப்பகுதிக்கு வர அனுமதி கிடையாது. செம்மண் சாலையை கடந்து செம்பனை மரங்களால் சூழப்பட்ட இந்த அழகிய தோட்டத்தில் அழகாய் அமைந்திருக்கின்றது அங்காள பரமேஸ்வரி பேச்சியம்மன். அங்காளம்மன் மற்றும் பேச்சியம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் இங்கே பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்கிறார்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறக்காம போயிட்டு வாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் ஊழலை துடைத்தொழிப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நம்பகமான மதிக்கத்தக்க கழகமாக தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். மேலும் விட்டுக் கொடுக்கும் போக்கை மடானி அரசாங்கம் கடைபிடிக்காது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நேற்று புத்ராஜயாவில் SPRMன் புதிய தலைமை ஆணையர் டாக்டர் அப்துல் ஹலீம் அமான் பிரதமரை மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். இவ்வேளை எல்நினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கு அடிமட்டத்தில் உள்ள தயார் நிலைகள் வலுப்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆரம்பகட்ட தயார் நிலைகளும் அதிகரித்து வரும் கணிக்கவியலாத காலநிலையின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் சிறந்த அரணாக விளங்கும் என அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்த மாநில அரசாங்கங்கள் சுய புத்தாக்க சூழலை உருவாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் தெரிவித்தார். அந்நிறுவனங்களின் மேம்பாட்டை ஊக்குவிக்க அது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் தற்காப்பு அமைச்சர் ஜான் ஹெலே பதவி விலகிய சில மணி நேரங்களில் புதிய தற்காப்பு அமைச்சராக முன்னாள் ராணுவ அதிகாரி டென் ஹெர்விஸ் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார். நெருக்கடியில் சிக்கியுள்ள பிரதமர் கேஸ்டாமரை மாற்றுவதற்கான முயற்சிக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய இடைத்தேர்தல் நடைபெறும் ஒரு வாரத்திற்கு முன்பு ஜான் ஹெலேயின் இந்த பதவி விலகல் ஸ்டாமரின் அதிகாரத்தை பலவீனப்படுத்துவதாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த உடன்படிக்கையை அறிவித்தார். இது அவ்வார இறுதியில் ஐரோப்பாவில் கூடிய விரைவில் கையொப்பமிடும் என்றார் அவர். இதற்கு முன் டிரம்ப் ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று உறுதியளித்திருந்தார். பின்னர் அதனை ரத்து செய்ய சில மணி நேரங்களுக்கு பிறகு டிரம்பின் இந்த கூற்று வெளிவந்துள்ளது. 2026 உலக கிண காட்பந்து. இதுவரை இல்லாத அளவில் மாபெரும் உலக காட்பந்து போட்டி புகழ்பெற்ற எஸ்டடியோ அஸ்டேகா அரங்கில் வியாழக்கிழமை தொடங்கியது. இக்குழு நிலையிலான முதல் போட்டியில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை 2-0 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தி தனது உலக கிண கொண்டாட்டத்தை தொடங்கியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ய

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

நேயர்களே, அறிவிச் சிறந்த அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் நரகின் வேதனையை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த அகிலத்திற்கோர் அருட்கொடை அன்னல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தம் துணைவியார் அழுவதைக் கண்டு ஏன் அழுகின்றாய் என அன்போடு வினவினார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் நரகத்தை நினைத்தேன், அதனால் அழுகின்றேன் என்று பதிலளித்துவிட்டு கேட்டார்கள். நாயகமே, தாங்கள் மறுமையில் தங்களின் குடும்பத்தாரை, அதாவது எங்களை நினைத்து பார்ப்பீர்களா என்று. இதற்கு மறுமொழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தது என்ன தெரியுமா? இதோ ஒரு பாடலுக்கு பிறகு கேட்போம்.

நேர்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நாயகமே, தாங்கள் மறுமையில் தங்களின் குடும்பத்தாரை நினைத்து பார்ப்பீர்களா என்று கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார்கள். அதாவது, மூன்று இடங்களில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்கவே முடியாது. ஒன்று, மீசான். நன்மைகளையும் தீமைகளையும் நிறுத்து பார்க்கும் பொழுது தனது நன்மை தட்டு கணக்கின்றதா என்பது தெரியும் வரை. இரண்டு, அமல்கள் பதிவு செய்யப்பட்ட செயலேட்டை ஒவ்வொருவரிடமும் கொடுக்கப்படுகின்ற பொழுது, வாருங்கள், உங்களின் பட்டோலையை படித்து பாருங்கள் என்று அழைத்து கொடுக்கப்படும். அப்போது அந்த ஏடு தனது வழக்கரத்தில் அளிக்கப்படுகின்றதா அல்லது இடக்கரத்திலோ முதுவுக்கு பின்னாலோ கொடுக்கப்படுகின்றதா என்பது தெரியும் வரை. மூன்று, சிராத் பாலத்தை கடந்து செல்லும் போது, நரகின் மேல் போடப்பட்ட அந்த பாலத்தை கடந்து செல்லும் வரை இந்த மூன்று இடங்களிலும் யாரும் யாரையும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். நூல் ஆதாரம் அபுதாவூத், மிஷ்காத்.

நேர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலேயே சிறந்தவர்களான நபிமார்களுக்கு தலைவர் மட்டுமல்ல, மறுமை நாளில் யாரும் வாய் திறக்க முடியாத நேரத்தில் பரிந்துரை செய்ய அனுமதிக்கப்படுகின்றவர்களும் ஆவார்கள். அவர்கள் யாரிடம் இவ்வாறு சொல்கின்றார்கள் தெரியுமா? தமது மனைவியர்களிலே தம் மனம் கவர்ந்தவர் மட்டுமல்ல, தம் ஆறுயிர் தோழர் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருமை செல்வியும் ஆவார். அப்படியிருந்தும் அவர்களின் கேள்விக்கு அளித்த பதில் நம்மை போன்ற அற்பத்திலும் அற்பமான மாபாவிகளுக்கு சரியான படிப்பினையாகும். செய்கின்ற மாபாதங்களை எல்லாம் குறைவின்றி செய்துவிட்டு யாராவது ஒரு பெரியாரின் சிபாரிசு நம்மை கரை சேர்த்துவிடும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும் நாம் இனியேனும் சிந்திப்போமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதை கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது மணி 6:30 ஆயிருச்சு.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம். தெய்வீகன் வெள்ளிக்கிழமை பொழுது நல்ல மங்களகரமா பிறந்திருக்கு.
0: அப்படியே நல்லா மூச்சை இழுத்து விட்டு இன்றைய காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகத்தோட நம்ம வந்து தொடங்குவோம். ஒரு விஷயம் படிச்ச முகன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச நிறைவான ஒன்றாக இருந்தது.
1: பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க.
0: எங்கிருந்து நம்முடைய நாள் இல்ல நம்ம வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எழுந்திருக்கிறோம் இல்லையா, அந்த அறையில் இருந்தும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் இருந்து தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடம் மட்டும் சுத்தமா இருந்து ரொம்ப நேர்த்தியா நீங்க சரிப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்குமா? ஒருவேளை அந்த இடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசமுசன்னு என்ன சொல்லுவாங்க, அப்படி கொஞ்சம் எல்லாம் எடுத்து வைக்காம அப்படி இப்படின்னு இருக்குங்களேன், அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான் சில நேரத்துல நேர்த்தியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இத ரொம்ப ரொம்ப வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை முறையாக கையாண்டுட்டு வராங்க, கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஜப்பானியர்கள். இதற்கு ஒரு பெயருமே வச்சிருக்காங்க மோகன், இத செய்ரி செய்டோன் அப்படினு சொல்றாங்க.
1: ஓ, அதாவது இந்த மாதிரி வெச்சிக்கிறதுக்குன ஒரு பேர் இருக்கு.
0: ஆமா, எப்போதுக்கும் ஒரு ஒரு முறை வெச்சி அத தான பின்பற்றுவாங்களே. அப்போ இத பள்ளி கூடத்துல இருந்து சொல்லி கொடுக்கறாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட செய்ரி செய்டோனை பின்பற்றுங்க அப்படினு சொல்லி, முதல்ல நீங்க எழுந்திருக்கிறீங்க, உங்க படுக்க மட்டும் இல்ல அந்த அறையே நீர்த்தியா இருக்கணும், இல்லனா அது சரியா இருக்காது அப்படினு சொல்லப்பட்டிருக்கு.
1: அதனால எங்கெங்கயோ நம்ம அமைதி தேடி இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய அறைய வந்து இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டாதான் தூக்கமும் நல்லா வரும். காலையில எழுந்திருக்கிற போதும் நல்ல மகிழ்ச்சியா நம்ம எழுந்திருப்போம்.
0: அலுவலகத்துக்கு போவீங்க இல்லையா, அந்த இடமும் அப்படிதான் இருக்கணும். எங்க இருக்கீங்களோ நீங்க இருக்கிற அந்த சுற்றளவு பரப்பளவு சுத்தமா நேர்த்தியா இருக்கிறது உங்களோட முடிவுங்க.
1: கண்டிப்பா சொல்லுங்க, இன்றைக்கு நாள் இன்னைக்கு நாள் எப்படி மலர்ந்திருக்கு?
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 29 2026, June 12 வெள்ளிக்கிழமை மங்களகரமாக பிறந்திருக்கிறது.
1: அம்மன் போற்றி பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலை தொடங்கலாம்.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன்னா, ஜம்பிங் ஜெக்ஸ் பண்றது. ஸோ ஜம்பிங் ஜெக்ஸ் வந்து எதுக்கு நல்லதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கும் இது வந்து உங்களுக்கு உதவி புரியும். இது ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சியும் கூட. இப்போ இது எப்படி பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்க வந்து உங்க கைகளை வந்து மேலே தூக்கி கொண்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் கால்களை வந்து அகலமாக குதித்தபடி வந்து நீங்க பண்ணணும் இந்த எக்ஸசைஸை. ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்க பண்ணலாம். அதையும் வந்து நீங்க ஒரு மூணு செட்டுக்கு வந்து நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, நன்றி. இதோட நம்ம இன்னொரு ஃபிட்னஸ் டிப்ஸோட சந்திப்போம்.

0: நேரப்படி பிற்பகல் 3 மணி அளவில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இயக்குனர் இமயம் முதல் மரியாதைக்கு இறுதி மரியாதை என்று எல்லாருமே அவருடைய அஞ்சலி செய்தியை பகிர்ந்து வருகின்றார்கள்.
1: சரி, அடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம். ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வகையிலும் தீங்கிழைக்கப்படாது அப்படின்ற ஒரு முக்கியமான விவரத்தை வந்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேற்றைய தினம் இது பற்றி விவரங்களை வெளியிட்டிருக்காரு.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கங்களிலும் வெளிவந்திருக்கின்றன. ஹோர்மஸ் அந்த நீரிணை இருக்கு இல்லையா, அதை மீண்டும் ஈரான் மூடியிருக்கிறது. எந்த கப்பலுக்கும் அனுமதி இல்லை அப்படின்ற செய்தியை நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க.
1: அடுத்ததா, தேசிய அளவிலான 2026 ஒற்றுமை வார கொண்டாட்டம் நேற்று தினம் தொடங்கியிருக்கு. தெய்வீக ஜூன் 14 வரைக்கும் சபா கோத்தா கினபாலு லிக்காஸ் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற போகுது. எல்லா மக்களும் வாங்க, ஏன்னா அந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒற்றுமை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க.
0: சரிங்க, இதற்கிடையில கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மற்றொரு செய்தி, உலக கிண்ண காட்பந்து போட்டி நேற்று அதிகாரப்பூர்வ தொடக்கம் இருக்கின்றது. இன்றைக்கு முதல் ஆட்டம் முடிஞ்சிட்டு வந்திருக்கு, அது பற்றிய விவரங்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஆட்டம் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, காலையிலே கண் விழித்து பார்த்திருக்கீங்களா? அவங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு கூப்பிடலாம். நீங்க
1: கண் விழித்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அழைத்து பேசலாம். 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: கண் விழித்து பார்த்த போது என்ன நடந்த

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு காட்டில் ஒரு சிறிய பறவை இருந்தது. அது மிகவும் அழகாக பறந்து செல்லும். அதை பார்த்து எல்லோரும் ரசிப்பார்கள். அதன் பறக்கும் திறமையை எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு விபத்தில் அதன் ஒரு சிறகு சேதமடைந்தது. அதற்கு பிறகு அதனால் முன்பு போல பறக்க முடியவில்லை. அதன் காதில் ஒவ்வொரு நாளும் கேட்ட விஷயம், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமே உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகள் அந்த பறவையை மிகவும் மனவேதனையில் ஆழ்த்தின. ஆனால் அது தன் விடாமுயற்சியை கைவிடவில்லை. ஒரு நாள் அது அழகாக யோசித்தது, என்னால் இப்போது பறக்க முடியாது, ஆனால் வானத்தை பற்றியும் பயண பாதைகளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியுமே. அப்போது அது ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது. அது சிறிய பறவைகளுக்கு வழிகாட்டும் பணியை ஆரம்பித்தது. எங்கே பாதுகாப்பாக பறக்க வேண்டும், எங்கே ஆபத்து இருக்கிறது, எப்படி நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. முதலில் யாரும் அதை முக்கியமாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு குட்டி பறவை அது சொன்ன வழியை பின்பற்றி பாதுகாப்பாக திரும்பி வந்தது. அதற்கு பிறகு எல்லோரும் உணர்ந்தார்கள், சிறகை இழந்தாலும் அதன் அறிவை இழக்கவில்லை. காலப்போக்கில் அந்த பறவை காட்டின் மிகவும் மதிக்கப்பட்ட வழிகாட்டியாக மாறியது. ஒரு நாள் மற்றொரு பறவை அதனிடம் கேட்டது, உனக்கு இவ்வளவு இழப்பு வந்தும் எப்படி வெற்றி பெற்றாய்? அந்த பறவை அமைதியாக புன்னகைத்து சொன்னது, என் இழப்பையே நான் என் பலமாக மாற்றிக்கொண்டேன். வாழ்க்கை என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் முடிவல்ல, அது புதிய வாய்ப்புகளின் ஆரம்பம். நமக்கு இருப்பதை இழந்து விட்டோம் என்று வருந்துவதற்கு பதிலாக மீதம் இருக்கும் திறமைகளை பயன்படுத்தினால் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். சில நேரங்களில் நமது மிகப்பெரிய பலம் நாம் கடந்து வந்த கஷ்டங்களிலிருந்தே உருவாகிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு
1: நல்லா அனுபவிப்போங்க. ஏன்னா உலக கிண்ண காட்பந்து போட்டி இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை சந்தித்து அந்த உலக கிண்ண கோப்பையை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. விடிய காலையில் நடந்திருக்க ஆட்டம்,
2: தொடக்க ஆட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நடந்திருந்தது. இந்த உலக கிண்ண பெருவிழா அப்படின்னு சொல்லும் போது திடீர் திடீர்னு வீட்டு பக்கம் சத்தம் வந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அப்படிதான் இருக்கும்.
1: இரண்டுக்கு சுழியம் அப்படின்னு மெக்சிகோக்கு வந்து ஆட்டம் சாதகமாக முடிந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இரண்டு சிவப்பட்டை வாங்கிட்டாங்க. 9 ஆட்டக்காரர்களோட ஆட்டத்தை முடிக்க வேண்டிய நிலைமையா போச்சு.
2: அதனால இது வந்து தொடக்க ஆட்டம் தான், இன்னும் நிறைய கதைகள்லாம் காத்துட்டு இருக்கு.
1: ஆமா,
2: இதற்கிடையில எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த உலக கிண்ணம் 2026 தொடக்க விழாவும் ரொம்ப ரொம்ப விமரிசையா வந்து நடந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி உலக கிண்ண பாடல் அப்படின்னு போது ஷக்கீரா வந்து இந்த வருஷம் வந்து பாடியிருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு முறையும் பாடும் போதும் அந்த பாடலுக்கே உண்டான ஒரு விஷயம் இருக்கல, உற்சாகம் இருக்கும்ல. இந்த முறை நேரடியா வந்து பாடியிருக்காங்க இந்த அனைத்து உலக தொடக்க விழால.
1: சரிங்க, இது பற்றிய கதை இன்னும் 7 பிறகு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மின்னல்ல வந்து இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டி குறித்த மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து அதனால எங்க கூட இணைந்திருக்கணும்.
2: வணக்கம் மின்னல்.

0: ஊழலை துடைத்தொழிக்க மடானி அரசாங்கம் உறுதி. 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண தொடக்க விழா ஆர்டிஎம் அங்காசபூரியில் கோலாகலமாய் ஆரம்பம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியில் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டில் ஊழலை துடைத்தொழிப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நம்பகமான மதிக்கத்தக்க கழகமாக தொடர்ந்து வலுப்படுத்தப்படும். இவ்விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கை மடானி அரசாங்கம் கடைபிடிக்காது என பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வெளிப்படையான போட்டித்தன்மை வாய்ந்த மலேசியாவை உருவாக்குவதற்கு அடிப்படையாக விளங்கும் நல்லாட்சி, உயர்நெறி உட்பட நாட்டின் நிறுவன சீராக்க திட்டங்களை வலுப்படுத்துவதற்கு தான் எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். நேற்று புத்ராஜயாவில் SPRM-இன் புதிய தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் பிரதமரை மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். இவ்வேளை எல் நினோ காலநிலையை எதிர்கொள்வதற்கு அடிமட்டத்தில் உள்ள தயார் நிலைகள் வலுப்படுத்தப்பட வேண்டுமென பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆரம்பகட்ட தயார் நிலைகளும் அதிகரித்து வரும் கணிக்கவியலாத காலநிலையின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் சிறந்த அரணாக விளங்கும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் எல் நினோ காலநிலை அதன் தாக்கங்கள் குறித்து மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா சமர்ப்பித்த அறிக்கையை தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் MTEN விரிவாக ஆராய்ந்து ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் கூறினார். மேலும் எல் நினோ தொடர்பான தகவல் வழங்கலை மெட் மலேசியா தீவிரப்படுத்துவதோடு அனைத்து மாநிலங்களுக்கும் நேரடியாக சென்று விரிவான விளக்கங்களையும் விழிப்புணர்வையும் வழங்க இக்கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் MTEN-இல் 13 பொருளாதார துறைகளைச் சார்ந்த 28 விளக்க அறிக்கைகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. விவாதிக்கப்பட்ட 126 விவகாரங்களில் 15 தீர்வு காணப்பட்டதாக பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் கூறினார். பொருளாதார சவால்களையும் உலகளாவிய விநியோக நெருக்கடிகளையும் கையாள்வதில் அரசாங்கத்தின் நடுத்தர மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை உள்ளடக்கிய மேலும் 111 திட்டங்கள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேற்காசிய மோதல் தொடங்கி கடந்த 100 நாள்களாக உலகளாவிய விநியோக நெருக்கடியை எதிர்கொள்ள தரவு சார்ந்த அணுகுமுறையும் அமைச்சர்களுக்கிடையில் ஒருங்கிணைப்பு இலக்கிடப்பட்ட தலையீடுகளை அரசாங்கம் கையாண்டுள்ளதாக அக்மல் நஸ்ருல்லா குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்த மாநில அரசாங்கங்கள் சுய புத்தாக்க சூழலை உருவாக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் குறிப்பிட்டுள்ளார். அந்நடவடிக்கையை மேற்கொள்ள எண்ணம் கொண்டுள்ள மாநில அரசாங்கங்களுடன் ஒத்துழைக்க அமைச்சு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவ்விரு தரப்புகளுக்கு இடையிலான அணுக்கமான ஒத்துழைப்பு புத்தொழில் சூழலை வலுப்படுத்த முக்கியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் மர தளவாட ஏற்றுமதியை இவ்வாண்டு 15% அதிகரிக்க முதலீடு வர்த்தக தொழிலமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு அத்துறை சார்ந்த ஏற்றுமதி மதிப்பு 14.6 பில்லியன் ரிங்கிட் என அதிகரித்துள்ளதையடுத்து அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் சிம்சே ஜின் கூறினார். தற்போது நாட்டின் மர தளவாட பொருள்கள் சார்ந்த தொழில்துறை 160 மேற்பட்ட பன்னாட்டு சந்தைகளை ஊடுருவியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருள்களின் தரம் மேம்பட்டுள்ளதால் வளரும் நாடுகளின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற்று வருகிறது என்பதை சிம் சுட்டிக்காட்டினார். மேலும் இத்துறை தற்போது நாட்டின் ஏற்றுமதிக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கிய பங்களிப்பாளராகவும் உருவெடுத்துள்ளதாக சிம் குறிப்பிட்டார். காட்பந்து ஆர்வலர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் 2026 ஃபிஃபா உலக கிண்ண கட்பந்து ஆட்டம் இன்று அதிகாலை தொடங்கியது. மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் அங்காசபூரியில் அதன் தொடக்க ஆட்ட ஒளிபரப்பு திரையிடல் விழாவில் ஊடக பணியாளர்கள், ஆதரவாளர்கள், தொழில்துறை ஆர்வலர்கள் மற்றும் கட்பந்து ரசிகர்கள் ஒன்று கூடினர். அந்த நிகழ்ச்சியில் ஃபிஃபா 2026 தொடக்க நிகழ்ச்சியின் நேரலை திரையிடப்பட்டதுடன் மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான முதல் போட்டியையும் கட்பந்து ரசிகர்கள் கண்டுகளித்தனர். அந்த நிகழ்ச்சியில் தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ அப்துல் அலிம் அம்சா, ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வாட் இஸ்மாயில், மலேசியாவுக்கான மெக்சிகோ தூதர் ஹேவியோ கம்சானோ, மலேசியாவுக்கான தென்னாப்பிரிக்க உயர் ஆணையர் எத்ரிதா மாசிகோ ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். உலக கிண்ணத்தின் 104 போட்டிகளையும் மலேசியாவின் அதிகாரப்படி ஒளிபரப்பு நிலையமான ஆர்டிஎம், ஓகே, சுகன் பிளாஸ், TV1, TV2 அலைவரிசைகளில் நேரடி ஒளிபரப்பு, மறு ஒளிபரப்பு வாயிலாக ரசிகர்களுக்கு கொண்டு சேர்க்க உள்ளது. இவ்வேளை இதுவரை இல்லாத மாபெரும் உலக காட்பந்து போட்டி புகழ்பெற்ற எஸ்டடியோ அஸ்டேக்கா அரங்கில் தொடங்கியது. ஏக்குழு நிலையிலான முதல் போட்டியில் 9 விளையாட்டாளர்களை கொண்ட தென்னாப்பிரிக்காவை 2-0 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வீழ்த்தி மெக்சிகோ தனது உலக கிண்ண கொண்டாட்டத்தை தொடங்கியது. மெக்சிகோவின் கோல்களை முறையே குயினேஸ் 9 நிமிடத்திலும் ஜிம்னேஸ் 67 நிமிடத்திலும் புகுத்தினர். அடுத்து தென்கொரியாவும் செக் குடியரசும் சந்திக்கின்றன. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலக கிண்ண கால்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே ஆர்டிஎம் கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சிறந்த உடன்படிக்கையை அறிவித்தார். அது இவ்வார இறுதியில் ஐரோப்பாவில் கையெழுத்திடப்படும் என்றார் அவர். இதற்கு முன்னர் ட்ரம்ப் ஈரான் மீது புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று உறுதியளித்திருந்தார். பின்னர் அதனை ரத்து செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ட்ரம்பின் இந்த கூற்று வெளிவந்துள்ளது. ஈரானிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. மேலும் இரு தரப்பினரும் எதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்பது குறித்த உறுதியான விவரங்கள் எதையும் ட்ரம்ப் வெளியிடவில்லை. மேற்காசிய போரின் முதல் நாளில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட மறைந்த உச்ச தலைவர் அலி காமினியின் இறுதிச் சடங்கு இம்மாத இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்கத்திற்கு ஒத்திவைக்கப்படும் என்று தெஹ்ரான் ஆளுநர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இஸ்லாமிய நாள்காட்டியின் முதல் மாதமான முஹாராம் தொடக்கத்தில் 3 இறுதிச் சடங்கை நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஈரான் கூறியிருந்தது. ஆனால் அலி காமினியின் இறுதிச் சடங்கு இம்மாதம் 26 முதல் ஜூலை 5 வரை நடைபெறும். ஏறக்குறைய 37 ஆண்டுகளாக இஸ்லாமிய குடியரசை வழிநடத்திய கமினி பிப்ரவரி 28 மத்திய தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தில் கொல்லப்பட்டார். பிரிட்டன் அரசாங்கம் நாட்டை பாதுகாக்க போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என்று கூறி ஜான் ஹெலி தற்காப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய சில மணி நேரங்களில் புதிய தற்காப்பு அமைச்சராக முன்னாள் ராணுவ அதிகாரி டென் ஹெர்வேஸ் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளார். பிரதமர் கேஸ்டாமரின் அரசாங்கத்தில் டென் ஹெர்வேஸ் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான இளநிலை அமைச்சராக பணியாற்றியுள்ளார். ஜான் ஹெலியின் இந்த பதவி விலகல் ஸ்டாமரின் அதிகாரத்தை பலவீனப்படுத்துவதாக உள்ளது. அடுத்த 10 பிரிட்டனின் பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்திற்கு ஸ்டாமர் நிதி ஒதுக்காத நிலையில் அது பிரிட்டனை பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளியிருப்பதாக ஹெலே எச்சரித்தார். அடுத்து ஃபார்முலா 1. ஸ்பெயினைச் சேர்ந்த ஃபார்முலா 1 F1 வாகன மோட்டி ஃபெர்னாண்டோ அலோன்சோ 2027 பருவத்தின் இறுதியில் அல்லது அதற்கு முன்னரே ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு பார்சலோனாவில் நடைபெறும் த ஸ்பா ஃபிரான்சோ சாம்ஸ் பந்தயத்தடம் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்படும் என்பதால் அந்த பந்தயமே அவருக்கு கடைசி பந்தயமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இருமுறை உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்றவருமான 44 வயதான ஃபெர்னாண்டோ அலோன்சோ பார்சலோனாவில் நடைபெறும் F1 பந்தயமே தனது கடைசி பந்தயமாக இருக்கலாம். எனவே அனைவருக்கும் நன்றி என கூறிக்கொள்வதாக செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஊழலை துடைத்தொழிக்க மடானி அரசாங்கம் உறுதி. 2026 ஃபிஃபா உலக கிண்ண தொடக்க விழா ஆர்டிஎம் அங்காசபூரியில் கோலாகலமாய் ஆரம்பம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1966 இன்றைய நாளில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் கோகாய் போ கோலாலம்பூர் மெரிடிகா அரங்கில் சாலை பாதுகாப்பு வார இயக்கத்தை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். அரசாங்க அதிகாரிகள், பாதுகாப்பு அமைப்புகளின் பேராளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்ட இவ்விழா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு மக்கள் அளித்த ஆதரவை வெளிப்படுத்தியது. பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துதல், விபத்துகளை குறைப்பதில் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அமைச்சர் தமது உரையில் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சி சாலையில் பாதுகாப்பாக நடந்து கொள்வது குறித்த நடைமுறைகளை மக்களிடம் எடுத்துரைப்பதையும், சாலை பயனர்களின் நலனுக்காக அதிகாரிகளுக்கும் சமூகத்துக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா.
2: எல்லோருக்கும் வணக்கம். வாங்க அப்படியே விறுவிறுப்பா சுறுசுறுப்பா அப்படியே கல்ல கல்ல கலன்றைய வணக்கம் இன்னும் கொண்டுட்டு போவோம்.
3: 2026 அப்படின்னு சொல்லும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த உலக கிண்ண கார்பந்து போட்டி ரொம்ப கோலாகலமா அதனுடைய தொடக்க விழாக்கு பிறகு முதல் ஆட்டம் வந்து அப்படியே ரொம்ப சிறப்பா வந்திருக்கு இல்லையா?
2: என்ன மாதிரி விதிமுறை எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். முதல்ல தும்மூர்ல இருந்து நம்ம திவா வந்திருக்கிறாரு.
3: சொல்லுங்க திவா, என்ன கதை வீட்டுல நிலவரம்?
2: பொழுது
4: நான்கு
2: தேர்வுகள் தான பழகி போயிருக்கு. நாலாவது வச்சுக்கோங்க.
4: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
3: சரி, அப்போ இன்றைக்கு ஆட்டம் பாத்தீங்கல்ல, எப்படி என்ன சொல்லுது உங்க மனசு, என்ன சொல்லுது? இப்ப
4: ஆக்சுவலி கேம் நல்லா இருந்தது. அவங்க வந்து ஆப்பிரிக்கா கேம் விளாண்டு இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்க ரொம்ப டிஃபென்சிவ்லயும் இருந்தனால சோப்பு காட்டு வேற மொத கேம்லயே, அதனால கேம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க ரஞ்சா இல்லாம போயிருச்சு.
2: மெக்சிகோக்கு வந்து ஈடு கொடுக்கல அப்படின்றீங்க?
4: ஆமா, ஆனா மெக்சிகோ நல்லா
2: விளையாண்டாங்க.
4: சவுத் ஆப்பிரிக்கா கீப்பர் மட்டும் நல்ல கீப்பர் இல்லைன்னா நிறைய கோல் வாங்கிருப்பாங்க. ஒரு நாலு கோல் அடிச்சிருப்பாங்க.
2: ஹோம் கண்ட்ரி சார், பேரை காப்பாத்தணுமே, அப்ப நல்லா விளையாண்டு ஆகணும்.
4: மெக்சிகோ என்ன நல்லா விளையாண்டாலும் குவார்ட்டர் ஃபைனல் தாண்ட முடியாது சார்.
3: என்ன சார் இப்படி சொல்றீங்க,
2: என்ன நீங்க?
4: ஏன்னா நீங்க புட்பால் பாத்தீங்கன்னா சார், நீங்க என்ன கேட்டீங்கன்னா 1930ல இருந்து இது வரைக்கும் யார் யாரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னா நான் இது பார்க்காம சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இந்த வேர்ல்ட் கப் பந்துல அவ்வளவு அவ்வளவு தீவிர
2: முடியாது. என்னங்க புது விதிமுறை வீட்டுக்குள்ள வந்திருக்கு?
3: உங்க வீட்ல அப்படி இருக்கு, அழைத்து சொல்றீங்களா? 3-2-2-2-5-7-3-3-4-7-6-8
2: மச்சாவா ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. உலக கிண்ண கோப்பையுடைய மஜாவான காலங்க இது.

0: செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: வணக்கம். இங்க சில ஸ்மால் பிசினஸ் ஓனரோட டெய்லி ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியுமா? கஸ்டமர் வேணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஆனா டைம் பத்தல. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஒரு சிலர் பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாத்தையும் தனியா மேனேஜ் பண்றாங்க. கஸ்டமருக்கு ரிப்ளைஸ் பண்றது, ஃபாலோ அப்ஸ், கொட்டேஷன், அப்பாயின்மெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ் எல்லாமே மேனுவலா பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப நேரம் அதுலயே போயிடும். ஆனா இன்னைக்கு AI ஸ்மார்ட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒர்க் லோட ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். சேட் ஜிபிடி, கூகுள் ஜெமினா யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனலான ரிப்ளைஸ் அனுப்பலாம், கொட்டேஷன் டிரைவ் பண்ணலாம், மீட்டிங் நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணலாம், பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ணலாம், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணலாம், ஆன்லைன் மீட்டிங்ஸ் மேனேஜ் பண்ணலாம், டீம் கொலபரேஷன்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்க பிசினஸ்க்கு AI ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கஸ்டமர்ஸ் என்கொயரிஸ் எல்லாம் ஆட்டோ ரிப்ளை பண்ண முடியும், இன்வாய்ஸ் ரிமைண்டர்ஸ் அனுப்ப முடியும், ஃபாலோ அப் மெசேஜஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ண முடியும். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்க பிசினஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் AI ஆட்டோமேஷனோட ரியல் அட்வான்டேஜ். இங்க சில SMEஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா டெய்லி ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்லயே டைம் போயிடுது. அதனால பிசினஸ் க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகுது. ஆனா இந்த AI யூஸ் பண்ணீங்கன்னா டைம் சேஃப் ஆகும், ஒர்க் ஃபாஸ்ட் ஆகும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இம்ப்ரூவ் ஆகும். அதனால பிசினஸ் ஓனர்ஸ் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். AI பெரிய பெரிய கம்பெனிஸ்க்காக மட்டும் இல்லைங்க, ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஹோம் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கற ஒரு பவர்ஃபுல்லான டூல். இன்னைக்கு ஸ்மார்ட்டா AI அடாப்ட் பண்ற பிசினஸ் தான் நாளைக்கு ஸ்ட்ராங்கா மார்க்கெட்ல நிலைக்கும். சோ வெயிட் பண்ணாதீங்க, ஸ்மால ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் AI டூல்ஸ் கூட உங்க நேரத்தை சேவ் பண்ணிடும், உங்க ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் பண்ணும், உங்க பிசினஸ் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஃபியூச்சர்ல ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லைங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். நான் கோஷ் நந்தா.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி 7:29. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே கொஞ்சம் லேசா கண்ணில் வந்து என்ன சொல்லுவாங்க, தூசெல்லாம் தட்டிட்டு போற மாதிரி போவாங்க. என்ன தூக்கமா இருக்கு, லேசா ஒன்னும் தெரியலையே, மங்களகரமா இல்லையா, மங்களா இருக்கே அப்படின்னு.
1: சில சமயங்களில் வீட்டில் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பிரச்சனை ஒன்று வரும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த ரிமோட் எடுத்து யாரு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்களுக்குள்ளயா இருக்கலாம், இல்ல வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பிரச்சனை வரும். தொலைக்காட்சி யாரு பார்க்க போறாங்க எந்த மணி நேரம், ஆனா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாவே இருக்க போகுது.
0: எனக்கு தெரிஞ்ச கூட்டாளி வீட்டில் என்ன பண்ணிருக்காரு, சொன்னா கேட்க மாட்டாங்க, பல முறை இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க எங்க விடுவாங்க, மோகன் அவங்க வந்து
1: நாடகம் பார்க்கணும்,
0: அந்த மாதிரிலாம் தொடர்கள் எல்லாம் பார்க்கணும். இவர் என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கு உடனே வந்து அந்த பத்திரிக்கையில வரல அந்த அட்டவணை இருக்குல்ல, அதை எடுத்து போய் வீட்டுல இருக்கிற ஹால்ல ஒட்டி வச்சுட்டாரு.
1: ஓ,
0: ஒட்டி வச்சுட்டு இங்க பாருங்க, இதை பாத்துக்கோங்க, இத்தனை இத்தனை மணிக்கு தொலைக்காட்சி ஏன் வசம், நீங்க தொடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க, அப்பா என் வயித்துல பால வார்த்தையா, விடிய காலையில 3 மணிக்கு தானே விளையாட்டு, நாங்க தப்பிச்ச நாங்க தூக்குறோம், நீ வேணா வீட்டுல உட்காந்து எவ்வளவு நாளா ரசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: இந்த முறை இந்த உலக கிண்ண போட்டியில தெய்வீகன் எல்லாமே வந்து விடிய கால 10 மணிக்குள்ள வரக்கூடிய போட்டிகளா தான் இருக்கு.
0: ஆமா,
1: அதனால காலைல பசியார தோசையோ இட்லியோ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அவர் நண்பகல்ல வர்றதுனால அதை வந்து நீங்க அலுவலகத்துல உட்காந்தே பாத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆர்டிஎம் கிளிக் வழியாக நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த வருட உலக கிண்ண காட்பந்து போட்டியுடைய அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு நிறுவனம் மையம் நம்ம ஆர்டிஎம். நீங்க எல்லா விளையாட்டுகளையும் எங்க கூட சேர்ந்து பார்க்க போறீங்க.
1: டிவி 1 பார்க்கலாம், டிவி 2, டிவி ஓகே இருக்கு, ஆர்டிஎம் கிளிக் இருக்கு, அப்புறம் மை ஜியோவில கூட நீங்க பார்க்கலாம்.
0: அது மட்டும் இல்லங்க, மின்னல நீங்க கேட்டீங்க, ஆர்டிஎம் உடைய வானொலிகள் கேட்டீங்கன்னா எந்த நேரமும் உங்களுக்கு உலக கோப்பையுடைய நிலவரங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும், பாத்துக்கோங்களே.
1: சரி சொல்லுங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி விதிமுறை எல்லாம் போட்டாச்சா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் இல்ல தம்பியோ இல்ல யாரோ நம்ம கார்பந்து ரொம்ப விரும்பி பாக்குறவங்க சில விதிமுறைகள் போட்டிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, வெளியே கூப்பிடாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கோ அதை நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.
0: எப்படி 3 மணிக்கு விளையாட்டு பார்த்துட்டு நீங்க 6 மணிக்கு வேலைக்கு வர போறீங்க மோகன்,
1: அந்த மாதிரிலாம் இருக்கு நடக்குது உலக.
0: நீங்க எப்படி முடிவு எடுத்திருக்கீங்க, என்ன நினைச்சிருக்கீங்க
1: தெய்வீக? என்ன எல்லாத்தையும் பார்க்கறேன், எது எனக்கு பார்க்கணும்னு தோணுது.
0: நான் உங்ககிட்ட கேக்குறேன், எந்த அணி முடிவு பண்ணிட்டீங்களா உண்மை? நீங்க எந்த அணி?
1: பிரேசில் தான்.
0: பிரேசில்
1: வந்து பிரேசில் தான்
0: சரியா?
1: நீங்க?
0: நான் வந்து இன்னும் முடிவு பண்ணல. இந்த
1: முடிவு பண்ணலையா?
0: யாருக்கு என்னோட ஆதரவு கொடுக்க போறதுன்னு. ஏற்கனவே ஸ்பெயினுக்கு பண்ண வெற்றி அடைஞ்சாங்க, ஜெர்மனிக்கு பண்ண வெற்றி அடைஞ்சாங்க. நான் கூட்டி கழிச்சு அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்றேன்.
1: நீங்க ஒரு கனவாய் தெய்வீக, அதாவது எந்த பக்கம்
0: இப்ப வெற்றி கூட்டணி என்ன நம்பிதான் வருதுட்டு இருக்கேன். வாங்க கூப்பிடுங்க, பேசுவோம், உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01097719119. வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க, உலக கோப்பை தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு முதல் ஆட்டம் முடிஞ்சிருச்சு, அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்ககிட்ட
1: நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல ஏதாவது விதிமுறை இதுக்குன்னு வந்து நீங்க இல்ல இதை பண்ணிதான் ஆகணும், தொலைக்காட்சி எத்தனை மணிக்கு என்கிட்ட கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஏதாவது விதிமுறை போட்டிருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: லீனா நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க.
2: சீசன் வந்து ஒரு ஃபுட்பால் கிரேசி பாய், சரி, சோ அவர் வந்து போட்டுக்கலே, சோ அவருக்கு நான் அவருக்கு சப்போர்ட், அவர் வந்து போட்டுக்கலுக்கு.
1: அவர் எந்த பக்கமோ நீங்க அந்த பக்கம் அப்படியா?
2: ஆமா.
0: சரி, என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இந்த ஒரு மாசத்துக்கு வீட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
2: வீக் டேஸ் வந்து ரிப்ளே, ஃப்ரைடே சட்டர்டே என விடிய காலையில தானே வருது மோஸ்ட்லி, அப்போ வந்து பாக்கலாம். மத்தபடி வந்து ஸ்கூல் விட்டு முடிஞ்சு ரெக்கார்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம்னு சொன்னேன்.
0: ஓ, அப்ப நீங்க விதிமுறை கொண்டு வந்துட்டீங்க. தம்பி இங்க பாருப்பா, அந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாக்குறதெல்லாம் முடியாதுன்றீங்க.
2: இன்னைக்கு காலையில இப்பதான் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன், அம்மா என்னை எழுப்பி விடல, 2:30 எழுப்பி விட சொன்னா, எதுக்கு ஓப்பனிங் பாக்கணுமா? நீங்களா ஓல்ட் ஸ்கூல், நம்ம எல்லாம் இந்த ஜென்சி.
1: ஓ, அப்படின்றாரு அவரு.
0: அவருக்கு இப்படி தீங்க அழைச்சிட்டீங்களா? என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களம்மா?
2: இந்த
0: மாசம் ஒரு மாசத்துக்கு தொலைக்காட்சி உங்க வசம் வராது. புரிஞ்சுக்கிறாம்மா, ரொம்ப நன்றிம்மா. எல்லா மக்களும் இப்படி இருந்தா அப்படி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு, அம்மா எல்லாம் உட்காந்து பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாள பாத்தீங்கன்னா அவங்களே நேரடி நிலவரம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: அந்த அளவுக்கு இப்போ உலக சூழல் அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி உங்க வீட்டுல ஏதாவது விதிமுறை போட்டிருக்கீங்க அழைத்து சொல்லுங்க.
0: உங்களுக்காக காத்துட்டே இருக்கோம். ஷக்கீரா பாடிய உலக கிண்ண கோப்பையுடைய பாட்டு வந்துட்டே இருக்கு.
3: We are ready.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0301 07 29 19.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: போக்குவரத்து தகவல்.
3: போக்குவரத்து நிலவரங்கள் முதல்ல வருவது நீலாய், குறிப்பாக பண்டார் ஐன்ஸ்டேல் செல்லக்கூடிய பாதை 273.9 கிலோமீட்டர் பிளஸ் நெடுஞ்சாலையில் விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனால போக்குவரத்து நிலை குத்தியிருக்கக்கூடிய நிலவரம், வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன, இடதுபுற சாலை மூடப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது.
4: அடுத்ததாக தாப்பாலிருந்து கோப்பையன் செல்லக்கூடிய பாதையில 301 கிலோமீட்டர்ல ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கு கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதனால அங்கு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க.
3: எல்லை நெடுஞ்சாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், 15.4 கிலோமீட்டர் பண்டார் சவு ஜனபுத்ரால இருந்து புத்ரா ஹைட் செல்லக்கூடிய பாதையில விபத்தின் காரணமாக வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன.
4: சரி, தொடர்ந்து உங்களுக்காக மற்றும் ஒரு தகவல் வந்திருக்கு. தமான் டயர்ல இருந்து பண்டார் ஸ்ரீ டமான் சர செல்லக்கூடிய பாதையிலும் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அதனால அங்க வாகனங்கள் ரொம்ப மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு. அங்க செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்க.

0: கண்களில் ஒரு காதல் திலீப் வர்மன் பாடியிருந்த பாடல். அது உலக கிண்ண காட்பந்து போட்டி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல என்ன மாதிரியான புதிய புதிய விதிமுறைகள்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்.
1: சரி, இதற்கிடையில வந்து நம்மோட வந்து மற்றும் ஒரு நண்பர் வந்து இணைஞ்சிருக்காரு.
0: ஆமா, இந்த காட்பந்து திருவிழா காலம் முழுக்க இவர் தான் நம்ம கூட வந்து இந்த நிலவரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பகிர்ந்து கொள்ளவும் காத்துக்கிட்டு இருக்காரு.
1: இவர் யார் அப்படின்னா, ஃபிஃபா இ கிளப் வேர்ல்ட் கப், அதாவது முதல் மலேசிய இந்த காற்பந்து துறை சார்ந்த வர்ணனையாளரா இருக்காரு.
0: ஆமா, மேத்யூஸ் இவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் நண்பரே, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் மேத்யூஸ் எப்படி இருந்திருக்கு? முதல் ஆட்டம் அப்படியே அனல் பறக்க இருந்துச்சா? எங்க நேயர் ஒருத்தர் சொன்னாரு, மெக்சிகோ நல்லா விளையாடுனாங்க சார், ஆனா தென்னாப்பிரிக்கா வந்து ஈடு கொடுக்கல அப்படின்ட்டாங்க.
1: நினைச்சபடி இல்லன்ட்டாரு அவரு.
2: ஆமா, நான் அவர்கிட்ட அக்ரி பண்ணுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ரெண்டு பேரும் ரெண்டு டீமும் போட்டியா இது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா மெக்சிகோட்டி ஆண்ட மாதிரிதான் இருந்துச்சு, பாடாங்கள இல்லாத மாதிரி இருந்துச்சு.
0: ஆமா, ரெட் கார்டு வேற வாங்கிட்டாங்க.
2: ஆமா, மூணு ரெட் கார்டு போதும் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஓப்பனிங்லே.
0: எப்படி இருக்கும் இதுக்கு பிறகு அவங்களுடைய வாய்ப்புகள் தென்னாப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும்? மேத்யூ,
2: ஓ ஆப்பிரிக்கா என்ன கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவங்க அடுத்த மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதே மாதிரி அவங்க கோத்ரூ பண்ணாங்கன்னா குரூப் ஸ்டேஜோட அவங்க வெளியாயிருவாங்க. நான் பார்த்த இதுல they were not the very best in the opening match in getting
1: in. எப்போதும் மெக்சிகோ விளையாடுறதுக்கும் இந்த முறை இந்த முதல் தொடக்க ஆட்டத்துல விளையாடுறதுக்கும் வேற ஒரு பெரிய உற்சாகம் இருக்கு இல்ல? எப்படி பாக்குறீங்க இந்த ஆட்டம், இந்த அளவுக்கு இருந்தது?
2: ஆமா, ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல, சோ ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவங்க வந்து இந்த வாட்டி நம்ம தோக்கவே கூடாது. ஏற்கனவே வந்து 2010 வந்து அவங்க ஓப்பனிங்ல தோத்துட்டாங்க.
0: வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்க பார்வையில நினைக்கிறீங்க? இன்னும் தாண்டி போவாங்களா இல்ல எப்படி இருக்க போகுது?
2: தென்கொரியா
0: இறங்குறாங்க.
2: என்ன சொல்லுவாங்க,
0: நீங்க எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு சொல்லாம போறீங்க?
2: இதுதான் என்னோட தலைவனோட கடைசி வேர்ல்ட் கப். உங்களுக்கு க்ளூ கிடைக்குதா?
0: நடக்குது.
1: அதை பற்றி நிலவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரி தெரியுமா?
2: அதுக்கே பா குரல் மாத்தி பேசுறீங்க.
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தினா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
2: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்கு.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தேசிய கூட்டுறவு நடவடிக்கை முன்வைத்த 8 தீர்மானங்களை 2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கும் முன்னர் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு அதனை ஆராயும். 2027 மலேசிய